வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 27 நாள், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 29 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5:57.

0: இனி கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்
1: வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி மூலம் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி ஷர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில் RJ ஆர்த்தி சிவா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரைவுடன் குரல் எண் 76 அதிகாரம் அன்புடைமை. குரல் அறத்திற்கே அன்பு சார்பென்பரியார் மரத்திற்கும் அக்தே துணை. விளக்கம் அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது. குறள் அறத்திற்கே அன்பு சார்பு என்பறியார் மரத்திற்கும் அக்தே துணை. விளக்கம் அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது.

0: கேட்டது குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரைவுடன் குரல் எண் 76 அதிகாரம் அன்புடைமை.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் சுந்தரமூர்த்தி வாஞ்சலிங்கம் அவர்கள்.
2: மனிதன் என்பவன் சமூக விலங்கு என புகழ்பெற்ற கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் கூறுகிறார். மனிதன் தன் தேவைக்காகவும் உணர்வு பூர்வமான பாதுகாப்பிற்காகவும் மற்றவர்களை சார்ந்து வாழும் இயல்பினன் என்கிறார். இவரின் கூற்றுப்படி நம்மை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கை தரம் உயர

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்கவிருக்கிறோம் அதை பற்றின அறிவிப்பு. காலையில் 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். 7:35 யோகமும் மனித மாண்பும். உரை வழங்குபவர் முனைவர் மா கண்ணன் அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம். மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். பிற்பகல் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 5:02 சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற சங்கர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேரடி சந்திப்பு. 6:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நான் கடவுள், ஞான குழந்தை, மகாகவி காளிதாஸ், காரைக்கால் அம்மையார், உத்தமராசா திரைப்படங்களிலிருந்து

0: பக்தி இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் ரோஸ்வுட் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. நேர்களே, இன்னைக்கு நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
1: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 31 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தின் பொறுத்து நீர்ப்பாசனத்தினை அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதனால் நெல் நடவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்ய இருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பு மற்றும் தக்கை பூண்டினை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கி உழுது செய்து மண்ணின் அங்கக தன்மையினை பெருக்கலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசி பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பினை செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் இருக்கக்கூடும் என்பதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை நேர்த்தி செய்து கிழங்கினை விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற விதத்தில் கலந்து நனைத்து காய வைத்து பின்பு நடவு செய்ய வேண்டும். மேலும் வேதியியல் மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டசம் 1 கிராம் மற்றும் ஃபாசிலின் 2 மில்லி என்ற அளவில் கலந்த நீரினில் நனைத்து காய வைத்து அதன் பிறகு நடவு செய்வதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் 5 மாதங்களுக்கு மேலான கருமினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். தக்காளி பயிர் செய்ய இதுவே நல்ல தருணமாகும். ஆகவே நிலவும் வானிலையை பயன்படுத்தி நிலம் தயார் செய்யலாம். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பால் கறந்த பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை நன்கு கழுவவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பானது மக்காச்சோள சாகுபடி செய்ய

ரூபாய் 15 லட்சம் கோவை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ரூபாய் 9.2 லட்சம் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப செயல் விளக்க திடல்கள் அமைக்க 137 ஹெக்டர் இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் வீரிய ஒட்டுரக விதைகள் 15 கிலோகிராம், நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோகிராம், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், திரவ உயிர் உரங்கள் 1 லிட்டர், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், அமெரிக்க படைப்புழுக்களை தடுக்க மெட்டரைசம் அனிசோபிலே 4 கிலோகிராம் 2.5 ஹெக்டருக்கு ரூபாய் 11,500 மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த சத்து மேலாண்மையில் சிறுதானிய நுண்ணூட்டு சத்து 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோகிராம் அதிகபட்சமாக ரூபாய் 675 மானியமானது வழங்கப்படுகிறது. மேலும் தலைச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் பயிர்களுக்கு வழங்கக்கூடிய திரவ உயிரி உரங்கள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. வீரிய ஒட்டுரக மக்காச்சோள விதைகள் கிலோவிற்கு ரூபாய் 100 மானியமானது வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி கொண்டு விவசாயிகள் பயன்பெறுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பானது நடப்பு 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசியானது சென்ற 1-7-2026 முதல் வருகின்ற 10-8-2026 வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவினம் மற்றும் எருமை இனங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காளான் மற்றும் முருங்கையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியானது நாளை 14-7-2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் நாளை மறுநாள் 15-7-2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற இருக்கிறது. மேலும் இப்பயிற்சியில் முருங்கையிலிருந்து முருங்கை பொடி, பருப்பு பொடி, சாம்பார் பொடி, பிஸ்கட், அடைமிக்ஸ், ஊறுகாய், நூடுல்ஸ் போன்றவற்றையும் காளானிலிருந்து காளான் பொடி, காளான் சூப் மிக்ஸ், பிஸ்கட், ஊறுகாய் போன்ற தொழில்நுட்ப பயிற்சியானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் பயிற்சி நாளன்று பயிற்சிக்கான கட்டணத்தினை செலுத்தி பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தொலைபேசி எண் 9488-51-8268. மீண்டும் ஒரு முறை 9488-51-8268. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு மத்திய அரசின் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் நிதியுதவியுடன் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா உட்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சிகள் மூலமாக இன்னிம வேளாண் விரிவாக்க மேம்பாட்டாளர், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ப்ரொமோட்டர், மலரியல் வித்தகர்கள், புளோரிகல்ச்சரிஸ்ட் மற்றும் அங்கக சாகுபடியாளர், ஆர்கானிக் குரோவர் ஆகிய பணிப்பிரிவுகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயில்வோருக்கு மாதம் 2,000 ரூபாயானது உதவித்தொகையாக வழங்கப்படும். பயிற்சி காலமானது 75 முதல் 105 நாட்கள் வரை நடைபெறும். பயிற்சி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை நாள் ஒன்றிற்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 8 மணி நேரம் வரை நடைபெறும். பயிற்சியாளர்கள் தங்கள் இல்லத்திலிருந்து அருகிலுள்ள பயிற்சி மையத்திற்கு வந்து சென்று பங்கு கொள்ளலாம். உணவு மற்றும் உறைவிட வசதி இல்லை. வயது வரம்பு 14 வயது முதல் 15 வயது வரை. மகளிருக்கு 33 விழுக்காடு முன்னுரிமையானது வழங்கப்படும். பொருளாதார அடிப்படையில் நலிந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடானது வழங்கப்படும். பயிற்சி வகுப்புகள் ஜூலை 3வது அல்லது 4வது வாரம் முதல் துவங்கும். விருப்பம் உள்ளவர்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9443572

0: 9 5 6. மீண்டும் ஒரு முறை 9 4 4 3 5 7 2 9 5 6. மற்றும் ஒரு எண் 9 7 9 0 1 3 2 7 4 4. மீண்டும் ஒரு முறை 9 7 9 0 1 3 2 7 4 4 ஆகிய இரு எண்களில் வாட்ஸ்அப் செய்தும் அழைத்தும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு அது நேராக மேல்நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே முதல் சோதனையாகும். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கு இது மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இரண்டாவது சோதனை விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும் மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்யும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்த சோதனையும் துல்லியமாக நடைபெற்றதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மூன்றாவது சோதனை விண்கலத்தின் உச்சி பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதியின் கட்டமைப்பு திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறப்பு மற்றும் பெற்றோரின் நினைவு நாட்களில் ஒரு மரக்கன்று நட்டு அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மரக்கன்று நடும் வழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இயக்கமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மரம் நடுவதற்கான நிலையான இடங்களை அடையாளம் காணுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் பசுமையான சூழல் அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற பிரச்சாரத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கியுள்ளது. நடனம், இசை, ரீல், குறும்படம், தெருக்கூத்து மற்றும் கவிதை வாசிப்பு ஆகிய 5 ஆக்கப்பூர்வமான பிரிவுகளில் 3 நிலைகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட, மாநில அளவில் நடந்து இறுதியில் தேசிய அளவில் முடிவடையும் வகையில் இப்போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பதிவுகள் மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகின்றன. மாவட்ட அளவிலான போட்டிகள் வரும் 24 தேதி முதல் 27 தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26 தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். அல்லது நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளம் மூலமாகவும் கருத்துக்களை இம்மாதம் 24 தேதி வரை பதிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக

0: இருந்தால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக கூறினார். கடைகள் மூடப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தரப்படவில்லை என்றும், காலங்காலமாக அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்குத்தான் அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேகா அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி

தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேக அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வியட்நாமின் பூ குவோக் தீவு அருகே சுற்றுலா படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் ஹோசிமின் நகருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ நடைமுறைகளை முடித்த பிறகு அந்த உடல்கள் விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கான பணியில் தூதரக அதிகாரிகளும் வியட்நாமிய அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட 17 இந்திய சுற்றுலாப் பயணிகளில் 16 பேர் தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாகவும், ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் பூ குவோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. 4 பணியாளர்கள் உட்பட 36 பேருடன் சென்ற அந்த அதிவேக படகு ரட் நகோய் தீவு அருகே திடீரென எழுந்த அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 21 பேர் உயிர் பிழைத்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் உத்தரவிட்டுள்ளார். விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 361 மரக்கன்றுகளை நட்டு அகமதாபாத் நகராட்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் 5 துப்பாக்கிகளையும் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நேற்று இடித்து அகற்றப்பட்டன. தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து இன்று காலை விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 12 பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் இன்று 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்க தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 144 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து நேற்று ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 6:55.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 KHz அலைவரிசையில் இப்போது திரைப்பட பாடல்.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் முழு சூப்பரான சாங்ஸ் கேட்டோம். நாம் கேட்ட முதல் பாடல் எஸ்ஏ ராஜ்குமார் எழுதி இசையமைத்தது, சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. அடுத்த பாடல் ரெட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசை, எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் நா காமராசன். இப்போ கேட்ட பாடல் கண்ணோடு கண் திரைப்படத்திலிருந்து இசை சங்கர் கணேஷ், எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடியது, பாடலாசிரியர் வாலி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில். டெய்லியும் உங்களுக்காக ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இன்னைக்கான க்வெஸ்டின் இன்னும் நீங்கள் சொல்லலையே அப்படின்னு எதிர்பார்த்துருக்குறது எனக்கு கேட்குது. இன்னைக்கான க்வெஸ்டின், உலக இளைஞர் திறன் தினம் 2026, உலக இளைஞர் திறன் தினம் 2026 எந்த கருப்பொருளின் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது? இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியும்னா 9585800133 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஃபேஸ்புக்லையும் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லலாம். நேர்களை, நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு பகல் 12 மணிக்கு வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். இரவு 7:32 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் ரோஸ்வுட் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: சவானி

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதிய காய்கறி சந்தையை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் அமைச்சர் திரு அமித்ஷா மரக்கன்றுகளை நடுகிறார். அதனைத் தொடர்ந்து வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு கட்டுரையை அவர் வெளியிடவுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடன் தொழில் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் முதல் பகுதியாக இன்று ஸ்பெயின் செல்லும் அமைச்சர் அங்குள்ள முன்னணி வர்த்தக அமைப்புகளின் தலைவர்களை சந்திக்கிறார். கார் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர்கள், ரயில்வே மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இருநாட்டு தொழில் முனைவோரும் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் பெல்ஜியம் செல்லும் அவர் அங்குள்ள பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குறிப்பாக இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கும் அவர் முதலீடுகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் விநியோகத்தை எளிதாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமது பயணத்தின் இறுதியாக வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பின்லாந்தில் நோக்கியா, கோன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். தொலைத்தொடர்பு, தூய்மையான எரிசக்தி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஆய்வு செய்யவுள்ளார். சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 17 வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 5 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இக்கூட்டத்தொடரின் போது மாநில அரசு சுமார் 8 சட்டத்திருத்த மசோதாக்களை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கத்தாரின் முன்னாள் அரசரும் தற்போதைய அரசரின் தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசிய கொடி ஏற்றப்படும் பிற இடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விருந்து நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும் கத்தாரை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரசு சார்பில் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு விரைவில் கத்தார் சென்று அந்நாட்டு தலைவர்களிடம் நேரில் இரங்கலை பதிவு செய்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். புனேவைச் சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரைச் சேர்ந்த ரித்தேஷ் அனந்த் பென்டாலே, புதுதில்லியின் ரிஷித் கார்க், மும்பையின் ஸ்ரேஷ்ட் கரையா மற்றும் அகமதாபாத்தை சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகிய 5 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். உலகம் முழுவதிலும் இருந்து 87 நாடுகளைச் சேர்ந்த 381 மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இளம் இயற்பியலாளர்களின் இந்த சிறப்பான பங்களிப்பு தேசத்திற்கு பெருமிதம் அளிப்பதாக அணுசக்தித்துறை செயலாளர் டாக்டர் அஜித்குமார் மொஹந்தி கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளை பொறுப்பேற்க வைக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க இராணுவம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் என்று அது தெரிவித்துள்ளது. தரை மற்றும் கடல் வழியாக போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 140 ஈரானிய இராணுவ இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து

ஈரானின் ஜாஸ்க், பந்தர் அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய தெற்கு நகரங்களில் 3 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மோதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த இராணுவ மோதல்கள் பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் அண்டை நாடுகளின் இலக்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்று அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் முழு அளவிலான போர் மூண்டால் அது அப்பகுதி மக்கள், சர்வதேச அமைதி மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி இராஜதந்திர ரீதியாக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஹோர்முஸ் நீரிணை வணிக போக்குவரத்திற்காக தொடர்ந்து திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான அமெரிக்க இராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த நீரிணை இருப்பதாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார். ஈரானுடன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட இராஜதந்திர முயற்சிகள் முற்றிலும் முறிந்துவிட்டதை அதிபர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் பிரபலமான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் என மொத்தம் 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு திடீரென பற்றிய தீ விடுதி முழுவதும் வேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் முன்பக்க வாசலை முழுவதுமாக சூழ்ந்ததால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறியுள்ளனர். இந்த விபத்தில் 60 மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்து பிரதமர் திரு அனுதின் சர்ன்விராகுல் நேற்று நிலைமையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இஸ்ரேலில் அக்டோபர் 27 அன்று பொது தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காசா போருக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் ஒரு முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 17 தேதியுடன் முடிவடைகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி தனது முழு 4 ஆண்டுகால பதவிக்காலத்தையும் நிறைவு செய்வது இதுவே முதல் முறையாகும். தேர்தல் களத்தை பொறுத்தவரை 76 வயதான பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் போட்டியிடுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தனது தற்போதைய வலதுசாரி கூட்டணிக்கு அப்பால் ஒரு விரிவான தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முனைப்பில் உள்ளார். மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள லெய்தான் போக்பி கிராமத்தில் அஸ்ஸாம் ரைஃபிள் படையினர், எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மணிப்பூர் காவல்துறையுடன் இணைந்து கூட்டு சமூக நலத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதையும் உள்ளூர் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கிராமத் தலைவர்கள் உட்பட மொத்தம் 16 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் போது மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழுவினர் மாநிலத்தில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து மக்களிடம் விளக்கமளித்தனர். அடுத்த 2-3 நாட்களுக்கு வடகிழக்கு பகுதியிலும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வரும் 18 தேதி வரை பரவலான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு உட்புற பகுதி, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் வரும் 18 தேதி வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் வடமேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் தீபகற்ப பகுதிகளில் அடுத்த 6-7 நாட்களுக்கு மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேகாலயாவில் மிக அதிக கனமழையும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து ஆட்ட நேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56 சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: முடிந்தது.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவர்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட்சன்னிலிருந்து வந்திருக்க தகவலின்படி வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் இன்னைக்கு குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஊட்டியில் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சேலமில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோடில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட்சன்னிலிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கேட்டிருந்த க்வெஸ்டின், உலக இளைஞர் திறன் தினம் 2026 எந்த கருப்பொருளின் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது?

0: கேட்ட பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, மின்மினியே ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் வாலி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல்.
1: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது திரைப்பட பாடல். நிழல்கள் படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருப்பது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் மா கண்ணன் அவர்கள்.
1: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நேர்களே, தற்போது 6 தீய குணங்களை எவ்வாறு சீரமைக்கலாம் என்பது பற்றி சிந்திப்போம். மனித வாழ்வில் துன்பங்கள் ஏற்படும்போது அத்துன்பங்களை சமப்படுத்தும் பொருட்கள், வசதிகள், சூழ்நிலை, இன நட்பு, பழைய அனுபவம், செயல்கள் ஆகியவை மீண்டும் மீண்டும் மனதில் தோன்றி ஆர்வ எழுச்சியை உண்டாக்கும். இதையே பேராசை என நாம் குறிப்பிடலாம். இரண்டாவதாக, மனிதன் தன் துன்பத்தை போக்கிக் கொள்ள எடுக்கும் ஒரு முயற்சி ஒரு ஜீவனாலோ சூழ்நிலையாலோ தடைப்படுமானால் அத்தடைக்கு காரணமானவர்கள் மீது நமக்கு சினம் எழுகின்றது. மூன்றாவதாக, தன் துன்பத்தை தீர்த்து கொள்ள உதவும் பொருட்கள், நபர்கள், சூழ்நிலை இவை கிடைக்கும்போது தனக்கென சேமித்து வைத்து பிறர் கவராமல் பார்த்து கொள்ளும் அந்த அறிவின் மனநிலைதான் கடும்பற்று. ஐந்தாவதாக, சமுதாயத்தில் தனக்கு அமைந்துள்ள பொருள், புகழ், செல்வாக்கு, நட்பு, கல்வி ஆகியவற்றை கொண்டு மற்றவர்களோடு ஒப்பிட்டு அந்தந்த நிலையில் தான் உயர்ந்தோ தாழ்ந்தோ இருப்பதாக எண்ணிக்கொள்ளும் ஒரு மனப்பான்மையைத்தான் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்கிறோம். ஆறாவதாக, சினம் எழும்போது அதை முடித்து கொள்ள சூழ்நிலை அமையாத போது அந்த சூழ்நிலை எப்போது வருகிறதோ அதுவரை சினத்தை இருப்பு கட்டி வைக்கும் மனோநிலைதான் வஞ்சம் எனப்படும். இவ்வகையான 6 மானா மனநிலைகளை முறையான அகத்தவ பயிற்சியினாலும் அகத்து ஆய்வு பயிற்சி முறைகள் மூலமாகவும் சீரமைக்கலாம் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அதற்குண்டான யோக பயிற்சிகளையும் அவர்கள் முறையாக வகுத்து கொடுத்துள்ளார்கள். இப்பயிற்சியில் அறிவை புத்தி நிலையிலும் சித்த நிலையிலும் பேரறிவு நிலையிலும் சமாதி நிலையான பிரம்ம நிலையிலும் வைத்து பயில வேண்டும். பிறகு வேண்டும்போது வேண்டியபடி அறிவை பயன்படுத்தி இனிதாக வாழ முடியும். இப்பயிற்சிக்கு முதலில் உயிர் சக்தியான மனித காந்த சக்தியை உணர்தலாக பெற வேண்டும். இதை யோகிகள் குண்டலினி சக்தி என்றும் சொல்வார்கள். முறையாக யோகம் பயின்ற ஒரு ஞானாசிரியர் மூலம் ஒருவர் நெற்றிக்கண் தீட்சை அல்லது அறிவு அறியும் தீட்சையை முதலில் பெற்று பின் படிப்படியாக பல தியான முறைகளை ஞானாசிரியர் மூலம் கற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு தியானங்கள் மற்றும் யோக பயிற்சிகளை கற்றுக்கொண்டு பழகி வரும்போது அறிவு அகம் நோக்கி நிற்கும். இதன் மூலம் அலைபாயும் மனதை ஒடுக்கி உயிர் சக்தியில் நிலைபெறச் செய்தால் மனம் அடங்கி அறிவில் முழுமை பெறலாம். மனிதன் தன் நிலையை உணரலாம், அதை விளங்கியும் கொள்ளலாம். 6 தீய குணங்களையும் 6 நற்குணங்களாக மாற்றிக்கொண்டு இனிமையாக வாழலாம். இதில் ஒரு மனிதன் பெறுகின்ற வெற்றியின் அளவிற்கு அவர் உள்ளத்தில் அமைதி உண்டாகும். அது அவரின் குடும்ப அமைதியை காக்கும். படிப்படியாக இம்முறை சமுதாயத்தில் பரவினால் நாடும் உலகும் அமைதி பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
0: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் மா கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: அசல் நோட்டோட
1: ப்ரோ, இது கிழிஞ்சிருக்கு.
0: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
2: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
1: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
0: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.

0: தகவல்கள்.
1: நிலச்சரிவுகள் சுற்றுச்சூழல்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. இது உள்கட்டமைப்புகளை சேதப்படுத்துவதோடு நச்சுவாயுக்கள் மற்றும் மண் மாசுபாடு இது போன்ற சுற்றுச்சூழல் சீரழிவுகளை ஏற்படுத்துது. இவை சுற்றுச்சூழல்ல எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துதுன்னா, நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளில் உள்ள தாவரங்கள் மற்றும் மரங்கள் வேரோடு சாஞ்சிடும். இதனால வனவிலங்குகளின் வாழ்விடம் முற்றிலுமாக அழிக்கப்படுது. மண்ணின் மேல் அடுக்குகள் அடித்து செல்லப்பட்டு மண் சீரழிவு ஏற்படுது. இதனால மண்ணின் வளமும் தாவரங்களின் உற்பத்தி திறனும் ரொம்பவே பாதிக்கப்படுது. அடித்து செல்லப்படும் மண், பாறைகள் மற்றும் மரங்கள் பக்கத்துல இருக்கிற ஆறுகள் ஓடைகள்ல தேங்கி நிக்கிறதுனால நீரோட்டம் தடைபடும். மேலும் குப்பைகள் மற்றும் கழிவுகள் அந்த நீர்ல கலக்கிறதுனால நீர் மாசுபடும். காடுகள் அழிக்கப்பட்டு நிலச்சரிவுகள் ஏற்படும் போது கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சப்படுவது குறைந்து புவி வெப்பமயமாக்குதல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு மறைமுகமாக வழிவகுக்கின்றது. இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துற நிலச்சரிவை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, மரங்கள் மற்றும் புதர்களுடைய வேர்கள் மண்ணை இறுக்கமாக பிடித்து கொள்வதால நிலச்சரிவு தடுக்கப்படுது. சரிவான பகுதிகளில் மரங்களை நடுவதும் புல் தரைகளை உருவாக்குவதன் மூலமும் நிலச்சரிவை தடுக்கலாம். மலைச்சரிவுகள் செங்குத்தாக இல்லாம அவற்றினுடைய கோணம் குறைக்கப்பட்டு படிப்படியா சமதள பகுதியா மாற்றப்படணும். மண் சரிவு ஏற்படும் பகுதிகளில் கற்கள், காங்கிரட் அல்லது எஃகு போன்ற உறுதியான தடுப்பு சுவர்கள் வந்து எழுப்பப்படணும். அதிக அபாயம் உள்ள மலைப்பாங்கான பகுதிகளில் மண்ணில் துளையிட்டு எஃகு கம்பிகளை செலுத்தி நிலம் உறுதியாக்கப்படணும். இந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்வதால நிலச்சரிவை தடுக்கவும் அதனுடைய பாதிப்பையும் குறைக்கலாம். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: கேட்டுட்ருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில். இன்னைக்கு நாம கேட்டிருந்த குவஸ்டின், உலக இளைஞர் திறன் தினம் 2026 எந்த கருப்பொருளின் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது? நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன நேயர்கள் கோணமலை ஆனந்தன், சிறுமுகை சோமு, கலைவாணி, கணேஷ், சிறுமுகை, புழுவப்பாளையம், ஆனந்தமுருகன், பிரமிளா சென்னை, அந்தோனிராஜ் சென்னை, நெலிமேடு பூங்குழலி, நாகராஜ் சோழன், பீடம்பள்ளி வாசுதேவன், பாபு மாதவன், அவினாஷி, தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் ராதாகிருஷ்ணன், ஹோப் காலேஜ் பிரணயகுகன், ரமண முதலி, புதுலந்து சுதாகர், ஜீவா, திருப்பூர் இளங்கோனவர், சண்முகசுந்தரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு கவுண்டம்பாளையம் லாவண்யா பதில் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, கஞ்சப்பட்டி சண்முகானந்தம், பார்வதி கணபதி, சண்முகசுந்தரம் விநாயகபுரம், சண்முகசுந்தரம் ராஜேஸ்வரி, கலை ஹேமா பதில் சொல்லியிருக்காங்க. செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முக நகர் மூக்குனூர், மேட்டுப்பாளையம் ஜோதி ரமேஷ், வீநிலங்கோ சாமிச்செட்டிப்பாளையம், வாணி லக்ஷ்மி, முத்துகிருஷ்ணன், அவினாஷி, கண்ணையன் ராமசாமி, கஞ்சம்பட்டி வெள்ளம்பட்டி, சிவகுமார் புவனேஸ்வரி, சிபு சோமஸ் கந்தமூர்த்தி, மூக்குனூர் சண்முக நகர் சிவகுமார், மலர்குடி சபரிப்பிரியா சரோஜினி, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன்.

கேட்ட பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து. இசை இளையராஜா, எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் இன்னைக்கு கேட்டிருந்த க்வெஸ்டினுக்கு பதில் சொன்னீர்கள் சிவானந்த காலனி, எஸ் பழனி, ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, பாப்பா, கேஜி சாவடி பகுதியிலிருந்து, பிரேமா வெளியங்கிரி, கருமந்தப்பட்டி, செல்வராஜு ராஜவீதி பகுதியிலிருந்து, சென்னை அன்புராணி பதில் சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கத்தோட தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, விஸ்வம் அறந்தாங்கி, தேவராயபுரம் சுகம் ராஜா, மணக்கடவு கார்த்திக், கீதாஞ்சலி, அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீசாய், திருப்பூர் வெள்ளியங்காடு, மகேஸ்வரன், தர்மராஜ், ஹரீஷ், கோவை ரத்னபுரி, ராஜா முகமது, துரைசாமி, ஜமீன், ஊத்துக்குழி, நாகேந்திரன், கரூர், அலிநகரம், எஸ் மகாதேவன், உதயகுமார், பானுமதி, பூலவாடி, பாணிநகர், சிவசங்கர், இந்திராணி, போத்தனூர், ரயில் ரங்கன் பதில் சொல்லியிருக்காங்க. லக்ஷன், விஷ்வந்த், பிரணீதன், ராதிகா, முத்துக்குமார், வலிக்குப்பம்பாளையம், திருப்பூர், குருவாயூப்பன் நகர், பிரபஞ்சன், யஷ்வந்த், மல்லிகா, மந்திராச்சலம், பெரியவதம்பச்சேரி, குகன், நஞ்சுண்டாபுரம், கோவிந்தராஜ், மாரிச்செட்டி பகுதியிலிருந்து, கணேஷ்மூர்த்தி, சூலூர், பூலவாடி, தீபிகா, வீரத்துறை, அரியலூர், குகன், சிந்து, கோத்தகிரி, விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய், ரித்விக், கணேஷ், அபினவ், ஆலங்கொம்பு, தண்ணீர்த்தடம், விஜய், தென்றல், நாமக்கல் பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ராமசாமி, சிவபாக்கியம், நங்கவல்லி, ராஜாராம், சாமிச்செட்டிப்பாளையம், கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்ரியா, ஜிஷ்ணவ், யுகன், கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின், திரவியம், கோகிலா, வன்ஷிகா, லோகேஷ், பொன்ஸ், விஜயகுமார், செலக்கரசல், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமரன், திருப்பூர், கணபதிப்பாளையம், யசோதா, கோவிந்தராஜ், தென் பொன்முடி, சுரேஷ்குமார், ராஜாமணி, சகாதேவன், சரசு, பிரியநாயக்கம்பாளையம், திண்டுக்கல், நாகல் நகர்லிருந்து நடராஜன், ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார், ராமகிருஷ்ணன், கொழுமக்கொண்டான், கே என் பாளையம், பேச்சிமுத்து, பெருமாள், சுமதி, சாவக்காட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து, ஐஸ்வர்யா, முத்தனன், அக்ஷி, மீனாட்சி, மணிநகரம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த குவஸ்டின், உலக இளைஞர் திறன் தினம் 2026 எந்த கருப்பொருளின் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது? இதற்கான சரியான பதில் ஸ்கில்ஸ் ஃபார் அ ஷேர்டு ஃபியூச்சர் அப்படிங்கிறதான். ஜூலை 15 ஒவ்வொரு ஆண்டும் உலக இளைஞர் திறன்கள் தினம், வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே கொண்டாடப்படுகிறது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு மற்றும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள தேவையான திறன்களை வழங்குவதன் முக்கியத்துவத்தை இந்த நாள் வலியுறுத்துது. இந்த நாள் ஒரு ஆண்டும் ஜூலை 15 கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டோட கருப்பொருள் பகிரப்பட்ட எதிர்காலத்தின் திறன்கள். இந்த இதை கொண்டாடப்படுவதற்கான நோக்கம் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் பசுமை மாற்றம், கிரீன் டிரான்சிஷன் போன்ற வேகமாக மாறிவரும் வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்ப இளைஞர்களை தயார்படுத்துவது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த குவஸ்டினுக்கு பதில் சொன்ன நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.

இனி கேட்கலாம் சேவை செய்திகள். எம்ஜி ரோடு துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதை மற்றும் மின்னூட்டியில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக SIHS காலனி, சக்தி நகர், நேதாஜிபுரம், JJ நகர், பெத்தேல் நகர், ஒண்டிப்புதூரின் ஒரு பகுதி, VKN நகர், ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் நகர், அம்மன் நகர், கங்கா நகர், வசந்தா நகர், ஒண்டிப்புதூர் திருச்சி சாலை, டெக்ஸ்டூல் பகுதி, இந்த பகுதிகளில் இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைப்படும் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. கவுண்டம்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நல்லாம்பாளையம் ஹவுசிங் யூனிட், ஏஆர் நகர், தாமரை நகர், ஓட்டுநர் காலனி, சாமுண்டீஸ்வரி நகர், சுகுணா நகர், யூனியன் ரோடு, அசோக் நகர், முருகன் நகர், பாரதி நகர், தயால் வீதி, தீயணைப்பு பகுதி, நல்லாம்பாளையம் ரோடு, TVS நகர் ரோடு, ஜெம் நகர், ஓம் நகர், அமிர்தா நகர், கணேஷ் லே அவுட், சபரி கார்டன், ரங்கா லே அவுட், மணிகாரம்பாளையம் பகுதி சில பகுதிகள், சாய்பாபா காலனி, இந்திரா நகர், காவேரி நகர், ஜீவா நகர், காமராஜ் வீதி 6வது வீதி, ஸ்டேட் பேங்க் காலனி, கிருஷ்ணா நகர், கணபதி லே அவுட், கிரிநகர், தேவி நகர், அமாசை கோனார் வீதி, கிருஷ்ணம்மாள் வீதி, NGR வீதி மற்றும் சின்னம்மாள் வீதியின் ஒரு பகுதி, இடையர்பாளையம் PT காலனி, EB காலனி, பூம்புகார் நகர், TVS நகர், அருண் நகர், அன்னை அமிர்தானந்தா நகர், ராமலட்சுமி நகர், வள்ளி நகர், சிவா நகர் மற்றும் தட்சிண தோட்டம், சேரன் நகர், ITI நகர், தென்றல் நகர், சரவண நகர், பாலன் நகர், லட்சுமி நகர், ரயில்வே மெயின்ஸ் காலனி, ரங்கா மெஜஸ்டிக், தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம், கவுண்டபாளையம் பம்ப் ஹவுஸ், லெனின் நகர், சுப்பாத்தா லே அவுட், சாஸ்திரி வீதி, மருதக்குட்டி லே அவுட், சம்பத் வீதி, பெரியார் வீதி, வவுசி வீதி, CG லே அவுட், நெடுஞ்செழியன் வீதி, தெய்வநாயகி நகர், சங்கனூர் புதுத்தோட்டம், கண்ணப்ப நகர், பெரியார் வீதி, கருப்பராயன் கோவில் டு தயிரிட்டேரி ரோடு, இந்த பகுதிகளில் நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைப்படும் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. இதுவரை கேட்டது சேவை செய்திகள். நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். இரவு 7:32 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் ரோஸ்வுட் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். மாலை 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற சங்கர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேரடி சந்திப்பு. நேர்கள் இதுவரை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜி ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்ணுறாங்க ஆர்ஜே தமிழரசி லக்ஷ்மணன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காந்திநகரில் 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடய அறிவியல் நிபுணர் குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு

0: செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் உங்க கூட நான் RJ தமிழரசி லட்சுமணன்.

0: எனக்கு 20 உனக்கு 18 படத்திலிருந்து எஸ்பிபி சரண் வெங்கட் பிரபு சின்மயி பாடிய இந்த பாடல் கிட்டோமே சேயா ரஹ்மான் பாடலாசிரியர் பவிஜே. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். டைரி எழுதுகிற பழக்கம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து கம்மியாயிட்டே வருது இல்லையா. முதல்லலாம் டைரியில் தான் எல்லா தகவலையும் வந்து நோட் பண்ணி வைப்பாங்க. இப்போது மொபைலில் நோட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம். ஹாரி பாட்டர் படத்தில் வர டாம் ரிடிலினுடைய மேஜிக் டைரி நிஜ வாழ்க்கையில் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எப்போவாது நினச்சி பார்த்துருக்கீங்களா? இந்த கற்பனையை இப்போ நிஜமாக்கியிருக்காரு கனடாவை சேர்ந்த டெவலப்பர் மேக்ஸிம் ரிவெஸ்ட் அப்படிங்கிறவர். அவர் உருவாக்கியுள்ள ரிடில் அப்படிங்கிற ஒரு திறந்த மூளை ஏ திட்டம் ரிமார்க்கபிள் பேப்பர் ப்ரோ டேப்லெட்டை ஒரு மேஜிக் டைரியாவே மாத்துது. இதுல நாம ஒரு கேள்வி எழுதணும் அப்படின்னா சில நொடிகள்ல அந்த எழுத்துக்கள் மெதுவா மறைஞ்சிரும். அதுக்கப்புறமா விசன் வசதி கொண்ட ஏஐ நம்மளுடைய கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பதில உண்மையான கையெழுத்துல எழுதுவது போல ஒவ்வொரு எழுத்தாவும் நம்ம கண் முன்னே எழுதி காட்டுது. டைப் செய்யப்பட்ட பதில் இல்லைங்க, இயல்பான கையெழுத்து, அதுதான் இதோட ஸ்பெஷல். மேலும் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் திட்டம் அப்படிங்கறனால தொழில்நுட்பம் ஆர்வலர்களும் டெவலப்பர்களும் இதன் மூலம் குறியீட்டை பயன்படுத்தி தங்களுடைய சொந்த சாதனங்களையும் அமைத்து பயன்படுத்த முடியும். கற்பனையும் செயற்கை நுண்ணறிவும் சேர்ந்தா இப்படியும் ஒரு அதிசயம் சாத்தியம்தான். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

காதல் டாட் காம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பரத்வாஜனுடைய இசையமைப்பில் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீ மதுமிதா பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் தாமரை. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்த விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து மீண்டும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.

0: With an overall lead of 269, India declared their second innings at 341 for 7 at the stroke of tee. Wicketkeeper batter Yastika Bhatia became the first woman to score a test century at Lord's. In our bilingual live phone-in program, Public Speak, at 9:30 tonight, we will bring you an insightful discussion on significance of rainwater harvesting for water security and groundwater recharge with Archana Verma, Additional Secretary and Mission Director, National Water Mission. During the program, listeners can ask questions on the subject. To participate, simply dial the telephone numbers 011-2331-0481 and 011-2371-7117 onwards tonight. Alternatively, you can also send your queries via WhatsApp to the number 9289094044 or post your questions on X with the hashtag AskAIR. And now, before a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Anuja. All the dailies have reported about the re-escalation of the US-Iran crisis and an Indian seafarer missing as a ship hits in Hormuz. The Times of India writes, MEA condemns attack on tanker off Oman coast, 11 Indians rescued, one missing. The Tribune mentions a joint parliamentary committee's recommendation for suspension, not removal of PMCMs after 30 days in jail. To make a presentation on the road ahead, CDS may soon present theatrization strategy, states Hindustan Times. An editorial with the headline, Needed a New Deal, in the Tribune writes about India requiring an initiative like the Manhattan Project where best minds are put together. It refers, India's private sector, if given the proper environment, is more than capable of being globally competitive. Foreign investors set to get a faster arbitration route with country-specific flexibility likely in new bilateral investment treaty taking shape, cites Financial Express. Coach Mitra app to track boarding, railway roadmap and counseling to improve passenger behavior, reports the Indian Express. Small towns beat big cities in rooftop solar adoption, cites the Times of India. And finally, in a first-of-its-kind project, Washington may soon house India's story through immersive technology, writes the Pioneer, presenting India's contributions of its journey from Indus Valley civilization to a nation on the rise to the global audience. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Shagun. And in news just in, the mortal remains of the 15 Indian tourists who lost their lives in boat capsize incident near Phu Quoc Island in Vietnam will be repatriated from Ho Chi Minh City to India today via Vietnam Airlines flight VN979. The Indian Embassy in Vietnam in a social media post said that the flight is scheduled to depart from Ho Chi Minh City at 6 p.m. local time and is expected to arrive at Mumbai's Chhatrapati Shivaji Maharaj International Airport at 9:35 p.m. Indian Standard Time. And now, before we end the bulletin, the headlines once again. Two new anti-crime laws passed by West Bengal Assembly come into force in the state today. ISRO successfully carries out three major tests of Gaganyaan crew module systems. Five Indian students win gold medals at 56th International Physics Olympiad 2026. India secures world number one rank jointly with other countries. IMD forecasts heavy rainfall over northeast India, West Bengal and Bihar during next 2 to 3 days. US launches fresh strikes on Iran. And Yannick Sinner beats Alexander Zverev to retain Wimbledon men's singles title. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Coimbatore 103 FM. இது வணக்கம் காமத்தோ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. அதாவது மேஜிக் டைரி நம்ம சொன்னோம், அதே மாதிரி மேஜிக் பூ இது. அதாவது நம்ம பார்த்த உடனேயே இது காடுகளில் பூத்து குலுங்குற மற்ற சாதாரண காட்டுப்பூக்கள் போல் தான் இருக்கும். குளிர் மலை காடுகளில் பிரகாசமான மஞ்சள் நிற மகரந்த தாள்களை சுற்றி ஒரு வெண்மையான வெள்ளை நிற இதழ்கள் மெல்ல மெல்ல அசைந்தாடும். ஆனால் வானம் கருத்து மழை பெய்ய தொடங்கும் போது அங்கே ஒரு பேரதிசயமே நடக்கும். அந்த பூவினுடைய பனி போன்ற வெள்ளை இதழ்கள் மெதுவாக தங்களுடைய நிறத்தை இழந்து கண்ணாடி போல முற்றிலும் வெளிப்பட வெளிப்படையான தன்மை, அதாவது டிரான்ஸ்பரண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாறிடுமா. கூட்டுப்பூ அதாவது ஸ்கெலட்டன் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து கிறிஸ்டல் ஃப்ளார்னு சொல்லப்படுது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிகவும் விசித்திரமான பூக்கும் தாவரங்களில் ஒன்று. ஜப்பான், சீனா மற்றும் கிழக்காசியாவினுடைய ஈரப்பதமான மலைக்காடுகளில் தாயமாக கொண்ட இந்த தாவரம் தண்ணி

0: நீர்படும்போது தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ளும் அசாத்தியத்தினால் பல சகாப்தங்களை தாவரவியலாளர்கள் வியப்பில் அழுந்திருக்காங்க. எந்த ஒரு நிறமி, அதாவது எப்படி இது வந்து மாறுது, கண்ணாடியாக மாறுது அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ஒரு நிறமி பிக்மெண்ட் மாற்றமும் இல்லாமல் அதனுடைய இதழ்களினுடைய நுண்ணிய கட்டமைப்பால் மட்டுமே நடக்கும் இந்த அரிய உருமாற்றம் இயற்கையினுடைய மறைந்திருக்கும் ஒளியியல் பொறியியலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் அமையுது. பூவினுடைய இதழ் திசுக்களுக்குள் நுண்ணிய காற்று இடைவெளிகள் உள்ளன. தாவர உயிர் அணுக்களுக்கு இடையே இருக்கும் இந்த சிறிய காற்றுப்பைகள் ஒளியை சிதறடிப்பதால நம்ம கண்களுக்கு இந்த பூக்கள் பிரகாசமான வெள்ளை நிறத்தில் காட்சி அளிக்குது. மழை நீர் இந்த இதழ்களில் நனையும் போது அந்த காற்றுப்பைகள் யாவும் நீரால் நிரப்பப்படுது. தண்ணீரும் தாவர திசுக்களுக்கும் ஒத்த ஒளியியல் பண்புகள் இருக்கிறனால அங்கு ஒளி சிதறல் விளைவு முற்றிலும் நின்றது. அதனால ஒளியை பல திசைகளில் பிரதிபலிப்பதற்கு பதிலாக இதழ்கள் தங்களுக்குள் ஒளியை அப்படியே கடந்து செல்ல அனுமதிக்கின்றன. இதுவே அந்த பூவிற்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் வெளிப்படையான கண்ணாடி தோற்றத்தை தருது. மழை நின்று பூ காஞ்சதுக்கு அப்புறமா அந்த நுண்ணிய இடைவெளிக்குள் மீண்டும் காற்று நுழைந்தது. இதனால இதழ்கள் படிப்படியா தங்களுடைய பழக்கமான அதாவது வெள்ளை நிறத்தை மறுபடியும் இது பெற்றிருக்குதான். பூவினுடைய இந்த வெளிப்படைத்தன்மை விளைவு தாவரவியலை தாண்டி பயோ மிமிக்ரி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒளியியல் பொருட்கள் குறித்த ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகளையும் கவர்ந்திருக்கு. நிறமிகள் அல்லது வேதியியல் எதிர்வினைகளை நம்பி இருக்காம நுண்ணிய அமைப்புகள் மட்டுமே ஒரு பொருளினுடைய தோற்றத்தை எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கறது இந்த பூ நிரூபிச்சிருக்கு.
1: சின்ன பிள்ளை மாதிரி எல்லா கட்டி சொல்லிட்டு பஞ்சமே கொடுத்து படிக்க சொல்லிட்டு பூஜை பேர் சொல்லி வீட்டுக்குள்ள போட்டது பேர் சொல்லி பிசாசு பேர் சொல்லி சாமி கண்டா குத்துருன்னு சொல்லி ஏமாத்த முடியாது.

ஆசை ஆசையாய் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். மணி சர்மா உண்டே இசையமைப்புல திப்பு ரஞ்சித் பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் வைரமுத்து. அறிவியல் உலகின் உயிரிய கௌரவமாக கருதப்படும் 2025 வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரபல வேதியியலாளர் ஓமர் யாஹி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. வலை அமைப்பு வேதியியல் ரெட்டிகுலர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற புதிய ஆய்வுத்துறையை உருவாக்கி மிக நுண்துளைகள் கொண்ட புதிய வகை பொருட்களை கண்டுபிடித்ததற்காக இந்த பெருமை அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த பொருட்கள் காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை பிடித்து சேமித்தல், குடிநீரை சுத்திகரித்தல், காற்றிலிருந்து தண்ணீர் தயாரித்தல், அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் உள்ளிட்ட சுத்தமான எரிசக்தியை பாதுகாப்பாக சேமித்தல் போன்ற பல்வேறு துறைகளில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தும் திறன் கொண்டது. 2.2 மில்லியனுக்கும் அதிகமான புதிய நுண்துளை பொருட்களை உருவாக்கியுள்ள ஓமர் யாஹியினுடைய ஆராய்ச்சிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான ஒரு புதிய வாய்ப்புகளை உலகிற்கு வழங்கியிருக்கு. அறிவியல் உலகிற்கு புதிய திசையை காட்டியுள்ள இந்த மகத்தான சாதனை மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் அடையாளமாக திகழுது.

0: காதலி நிமதி திரைப்படத்துல இருந்து எழுதி இசையமைத்து பாடியுள்ளார் தீபா.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஆக்சுவலாக நிறைய வருஷங்கள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பூ இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 158 ஆண்டுகளாக இந்தியாவில் காணாமல் போய்விட்டதாக கருதப்பட்ட ஒரு அரிய மலர் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. என்னென்னா, இமயமலை பகுதியில் வளரும் சைனாந்தஸ் ஹுக்ரி அப்படிங்கிற ஒரு அரிய ஊதா நீள நிற மலர். இந்திய தாவரவியல் ஆய்வு நிறுவனத்தினுடைய விஞ்ஞானிகள் அருணாச்சல பிரதேசத்தினுடைய தவாங் மாவட்டத்தில் சுமார் 3600 மீட்டர் உயரத்தில் மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மலர் கடைசியாக 1867 ஆம் ஆண்டு புகழ்பெற்ற தாவரவியலாளர் சர் ஜோசப் டால்டன் ஹுக்ரால் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா 158 ஆண்டுகளாக இது இந்தியாவில் எங்குமே பதிவாகலை. ஆனால் இந்த மகிழ்ச்சியான செய்தியோட ஒரு கவலையும் இணைஞ்சிருக்கு. என்னன்னா, ஆய்வாளர்கள் அங்கே வந்து 50க்கும் குறைவான முதிர்ந்த செடிகள் மட்டும்தான் இருக்கிறதா சொல்றாங்க. இதனால வாழ்விட அழிவு மற்றும் காலநிலை மாற்றம் காரணமாக இந்த அரிய இனம் அழியும் அபாயத்தில் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருக்கு. இந்த மறு கண்டுபிடிப்பு கிழக்கு இமயமலை பகுதியினுடைய இயற்கை வளத்தையும் உயிரின பன்முகத்தன்மையையும் மீண்டும் உலகிற்கு எடுத்து காட்டியிருக்கு. ஒரு காலத்தில் அழிந்து விட்டதாக நம்பப்பட்ட பல அரிய தாவர இனங்கள் இன்னும் நம் இயற்கையின் மடியில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்பதற்கும் இது ஒரு நம்பிக்கையான சான்றாக அமைது.

0: மேன நெஞ்சம் மிதக்க.
1: தென்னவன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜ் அவனுடைய இசையமைப்பில் உன்னிமேனன் பத்மலதா பாடிய இந்த பாடல் கேட்டும் பாடலாசிரியர் முத்து விஜயன்.
2: நேரம் 8:53. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஏழை ஜாதி படத்திலிருந்து எஸ் ஜானகி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காந்திநகரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறவுள்ள 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடயவியல் நிபுணர் குழுவின் தொடக்க விழாவில் கலந்து கொள்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த உடல்கள் இன்று இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து

இருமூறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் ரோஸ்வுட் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் மற்றும் வனக்கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கும் சிறுவாணி சாரல்

கேட்ட பாடல் சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து. இசை என் ஆர் ரகுநந்தன், ஜி வி பிரகாஷ்குமார், ஸ்ரேய கோஷல் பாடியது. பாடலாசிரியர் மதன் கார்கி. இன்று இரவு 7:32

கேட்ட பாடல் ஜெயில் திரைப்படத்திலிருந்து இசை ஜி வி பிரகாஷ்குமார் தனுஷ் அதிதி ராவ் பாடினது. பாடலாசிரியர் கபிலன். கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளோட கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் மங்களூர் சென்ட்ரல்லிருந்து சென்னை எழும்பூர் இடையே திருப்பூர் போத்தனூர் ஈரோடு வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மங்களூர் சென்ட்ரல்லிருந்து சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் வண்டியின் 06126 இன்னையிலிருந்து வர ஆகஸ்ட் 31 வரைக்கும் திங்கட்கிழமைகளில் மங்களூர்லேருந்து சாயந்தரம் 4 புறப்பட்டு மறுநாள் காலை 10:55 சென்னை எழும்பூர் சென்றடையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் செவ்வாய்க்கிழமைகளில் நள்ளிரவு 12:18 போத்தனூர், அதிகாலை 1:02 திருப்பூர், அதிகாலை 2:10 ஈரோடு ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். மறுமார்க்கமாக சென்னை எழும்பூர்லேருந்து மங்களூர் சென்ட்ரல் ரயில் சிறப்பு எண் 06125 ஜூலை 14 செப்டம்பர் 1 வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் சென்னை எழும்பூர்லேருந்து மதியம் 2 புறப்பட்டு மறுநாள் காலை 8:40 மங்களூர் சென்ட்ரல் சென்றடையும். இந்த ரயில் அதே செவ்வாய்க்கிழமை இரவு 8:35 ஈரோட்டிலும், இரவு 9:28 திருப்பூரிலும், இரவு 10:43 போத்தனூர் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற சங்கர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேரலை.

0: டிஎன்ஏ படத்திலேருந்து பாடல் கேட்டோம். இசை ஸ்ரீகாந்த் ஹரிஹரன், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் சர் ஸ்ரீஷா பாடியது, பாடலாசிரியர் கார்த்திக் நேதா.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக்

0: அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை முன்பதிவிற்கு 741-888-7411.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சரல். கோவை மாவட்டத்தில் இருக்கிற குடும்ப அட்டைதாரர்கள் விரல் ரேகைகளை ஜூலை 31 தேதிக்குள்ள பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்குது. இது தொடர்பாக வெளியான செய்தியில் கோவை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியோதயா அன்னயோஜனா குடும்ப அட்டைகள், முன்னுரிமை குடும்ப அட்டைகள், முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகளை பெற்றுள்ளவர்களின் குடும்ப உறுப்பினர்களோட விரல் ரேகை கண் கருவிழி பதிவு செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக இப்போ வரைக்கும் அத்தியோதயா அன்னயோஜனா முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களில் 95% பேரும், முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களில் 84% பேரும் விரல் ரேகையை பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் 3.97 லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் விரல் ரேகை மற்றும் கண் கருவிழிகளை பதிவு செய்யாமல் உள்ளனர். இவங்க எல்லாருமே ஜூலை 31 தேதிக்குள்ள பதிவு செய்யணும் அப்படிங்கறத கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்டவர்களோட வீடுகளுக்கு நியாய விலை கடை விற்பனையாளர்கள் ஜூலை 11 தேதியிலிருந்து ஜூலை 31 தேதி வரை பிற்பகல் நேரங்களில் வந்து பதிவு செய்வாங்க. இதுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.

அச்சம் என்பது மடமேடா படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை ஏஆர் ரஹ்மான், விஜய் யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் கவிஞர் பாரதிதாசன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டிருக்கும் சிறுவாணி சரல். கோவை அஞ்சல் துறையின் இ-கேஒய்சி மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆதார் சேவைகளுக்கு சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த சேவை கிளை அஞ்சல் அலுவலகங்களுக்கும் விரிவுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களது சேமிப்பு கணக்குகளிலிருந்து பயோமெட்ரிக் முறையின் மூலம் 50,000 ரூபாய் டெபாசிட் செய்யவும் 20,000 ரூபாய் எடுக்கவும் முடியும். கிளை அஞ்சல் அலுவலகங்களில் திறக்கப்பட்டுள்ள கணக்குகளில் இந்த இ-கேஒய்சி வசதி மூலம் நாட்டின் எந்த ஒரு அஞ்சல் அலுவலகத்திற்கும் பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி கோவை கோட்டத்தின் கீழே இருக்கிற தலைமை மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்களில் புதிய ஆதார் பதிவு, கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல், ஆதார் திருத்த

அஞ்சலகங்கள் ஆகியவற்றுக்கான ஆதார் சேவை மையங்களும் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவை தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் ரத்னசபாபதி தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் காலையில 8 மணியிலிருந்து 8 மணி வரை ஆதார் சேவைகளுக்காக சிறப்பு கவுண்டர்கள் செயல்பட்டு வருது. இது குறித்த மேலும் விவரங்களுக்கு அஞ்சல் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

நேரம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ராஜேஷ் முருகேஷின் இசையில் ஹரிச்சரண் பாடியது. பாடலுக்கு வரிகள் ஹரிச்சரண். நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்தமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள்.

கேட்ட பாடல் மேயாதமான் படத்திலிருந்து பிரதீப் குமார் இசையில் சித் ஸ்ரீராம் தர்ஷனா கேட்டி பாடியது. பாடலாசிரியர் விஜய். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சரல். திருப்பூர்ல 24 மணி நேரமும் பார்சல் விரைவு தபால் அனுப்பும் வசதி இப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் செயல்பட்டு வந்த RMS அலுவலகம் தற்போது கல்லூரி சாலையில் உள்ள சவுண்டாபிகா திருமண மண்டபத்தின் பின்புறம் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த மையத்தில் கடந்த 26 தேதி முதல் செயல்பட்டு வருகிறது. RMS அலுவலகத்தின் முக்கிய பகுதிகளான பார்சல் பிரிப்பகம், விரைவு தபால் பிரிப்பகம் மற்றும் சாதாரண தபால் பிரிப்பகம் ஆகிய அனைத்து பிரிவுகளும் புதிய கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் புக்கிங் கவுண்டர்கள் தொடக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 24 மணி நேரமும் விரைவு தபால், பார்சல் மற்றும் சாதாரண தபால் அனுப்பலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் காலையில 9:30 மணியிலிருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் ஒரு ஆதார் சேவை மையமும் செயல்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.

0: கேட்ட பாடல் மகாராஜா திரைப்படத்திலிருந்து பி அஜ்னிஷ். பி அஜ்னிஷ் லோக்நாத் மியூசிக், சித் ஸ்ரீராம் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து.
1: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க புதுசேனா புதுசுதான் எப்படி வாங்க ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அதே எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சதவீதம் சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடு. தங்க விலை ஏறினா சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை. அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர், தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதுவரை கேட்டும் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே ஆர்த்திசிவா. இன்னும் சில நொடிகள் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளைஞர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த உடல்கள் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதி நிகழ்ச்சி அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும்

0: பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி நான்கு வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர இராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் RJ தமிழரசு லக்ஷ்மணன். ஒரு அறிவிப்பு நேயர்களே, இன்னைக்கு கத்தாரினுடைய முன்னாள் அமீர் ஷேக் அகமது பின் அல்தானி அவர்கள் நேற்று காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று ஒரு நாள் தேசிய துக்கத்தை அறிவித்திருக்கு நம்முடைய இந்திய அரசு. அதனால் இன்னைக்கு மெலோடி சாங்ஸ் மட்டும் கேளுங்க, பீட் சாங்ஸ் ஆர் ஃபாஸ்ட் சாங்ஸ் எல்லாம் கேட்காதீங்க, மெலோடி சாங்ஸ் மட்டும் இன்னைக்கு கேளுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அறிவிப்போட நம்முடைய நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். திருப்பூர்லேருந்து திலகவதி வெள்ளியங்கிரி விரும்பி கேட்டிருந்தாங்க. நமது ஆகாசவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். அடுத்த பாடல் அயோத்தி படத்திலிருந்து வரப்போகுது. தீபிகா ஜோதிமணி திருப்பூர் பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். அன்னூர் பூலுவப்பாளையம் பாரதி பொன்னுச்சாமி விரும்பி கேட்டிருந்தாங்க. அடுத்ததா விரும்பி கேட்டிருக்காங்க லோகேஸ்வரன் நெகமம் பகுதியிலிருந்து பெண்ணின் மனதை தொட்டு படத்துல இருந்து.

0: பெண்ணின் மனதை தொட்ட திரைப்படத்திலிருந்து பாடல் கிட்டும் லோகேஸ்வரன் நெகம் பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தாங்க.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.

ஈரமகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். முத்துக்குமார் திண்டுக்கல்ல இருந்து விரும்பி கேட்டிருந்தாங்க. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக விரும்பி கேட்டிருக்காங்க திருப்பூர்லேருந்து ஸ்ரீதர், பிசாசு படத்திலிருந்து.

0: ரம்மி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். மாலதி ஆனந்தி சிவானந்த காலனிலிருந்து கேட்டிருந்தாங்க. அதே போல் சாவக்காட்டு பாடத்திலிருந்து பெருமாள் சாமி, சுமதி, சுபிக்ஷா, ஸ்ரீஹரிகுமரன் அவங்களுக்காகவும் இந்த பாட்டு ஒழித்தது. அடுத்ததா ரோஜா கூட்டம் படத்திலிருந்து திருப்பூர் பாலா விரும்பி கேட்டிருக்காங்க.
1: ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் ரோஸ்வுட் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

பிச்சைக்காரன் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். அருள்மணி அபிஸ்ரீ கேட்டிருந்தாங்க பல்லடம் பகுதியிலிருந்து. அடுத்ததா அசுரன் படத்துல இருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க விஜயகுமார், மோகனவள்ளி, மோவிகா ஸ்ரீ பல்லடம் பகுதியிலிருந்து.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். உங்களோடு நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். நன்றி நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளையோர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் இன்று இரவு தாயகம் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது.

0: அமெரிக்கா ஈரானிடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11:02. இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வடபழனி ஆறுமுக ஓதுவார் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் கேட்கலாம்.

கேட்ட பாடல் அமரதீபம் படத்திலிருந்து. டி சலபதி ராவ் இசையில் ஜிக்கி பாடியது பாடலாசிரியர் ஆ மருதகாசி. நேர்களை இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம்.

கேட்ட பாடல் சொர்க்கவாசல் திரைப்படத்திலிருந்து. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கே ஆர் ராமசாமி பாடியது. பாடலாசிரியர் உடுமலை நாராயணகவி. நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள்.

கேட்ட பாடல் இல்லற ஜோதி திரைப்படத்திலிருந்து இசை ஜி ராமநாதன், பி லீலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில். நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திலிருந்து இசை ஜி ராமநாதன், டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி பாடிய பாடல் கேட்கலாம். பாடலாசிரியர் காமு ஷெரீஃப்.

பட்டாலும் தீரே எண்ணாது நாமே குணத்தோடு வாழ்வோம் என்றும் மகிழ்வாயன் கண்ணே மனத்தாலும் தீரே எண்ணாது நாமே.

கொஞ்சம் மொழி குழந்தை செல்வம் நிறைந்ததாலே, நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, தம்பி தமையன்

கேட்ட பாடல் பாசவலை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சி எஸ் ஜெயராமன் பாடியது. பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்.

0: ரேடியோ எஃப்எம்மில் இது வசந்த இல்லம். வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இன்று ஆரோக்கியமே ஆனந்தம்.
1: நேர்லே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா?
2: டாக்டர், இந்த இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஸ்டேட்லையும் சரி நாட்டிலையும் சரி ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது இந்த போதைப் பொருள் அடிக்ஷன் அப்படிங்கிறது. ஃபிசிக்கலாக நீங்கள் சொன்னீங்க, மாத்திரை மருந்து இல்லைன்னா இது கொடுத்து இது பண்ணுவான்ட்டு, சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பீங்க டாக்டர்?
3: சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டை பொறுத்து தாங்க மேம். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ரேன் ஓவரால்

0: பிளாங்கெட் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மோட்டிவேஷனே இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஒரு மோட்டிவேஷனல் இன்டர்வியூன்னு சொல்லுவோம். எதனால் ஆல்கஹாலில் ப்ராப்ளம் ஆகுது, எதனால் நம்ம விடணும், அதனால் என்னென்ன கஷ்டங்கள் வருதுங்கிறத அவருக்கு அகெயின்ஸ்டாக பேசாமல் அவரை ரியலைஸ் பண்ண வைக்கிறது தான் மோட்டிவேஷனல் இன்டர்வியூன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன், திரும்ப இந்த மாதிரி க்யூஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னல் க்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது ஆல்கஹாலை பற்றி, விட்டவருக்கு திடீர்னு தோண ஆரம்பிக்கும், இல்லை சம்டைம்ஸ் சில பேர் டாஸ்மாக்லேயே ஒர்க் பண்ணுவாங்க, அந்த ஜாபையும் விட முடியாது. ஸோ அந்த டாஸ்மாக்ல இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து ஆல்கஹாலை திரும்ப நம்மளும் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி தோணும். சில பேர் ஒரு பஸ்ஸில் இறங்கி நடந்து போவாங்க, அந்த பஸ் ஸ்டாப்லேயே ஆல்கஹாலில் டாஸ்மாக் இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணணும்னு தோணும் அவங்களுக்கு. ப்ளஸ் வீட்டுக்கு போனோம்னா சில இன்டர்னல் க்யூஸ் இருக்கும், அதாவது சேடாக இருக்கிறாங்க, லோன்லியாக இருக்காங்க, இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது. அப்போல்லாம் முன்னாடி ஆல்கஹால் யூஸ் பண்ணி பழகியிருப்பாங்க, ஸோ இப்போவும் நமக்கு ஆல்கஹால் யூஸ் பண்ணணும்னு தோணும். ப்ளஸ் ஒரு பெட்டில் படுத்திருப்பாங்க, ரெண்டு கிளாஸ் உரசுற சத்தம், இதெல்லாமே வந்து ஒரு க்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த க்யூஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த சமயத்தில் அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்ன பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணும். இதெல்லாம் இந்த ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன் கவுன்சிலிங்கில் வரும். ப்ளஸ் கிரேவிங் மேனேஜ்மெண்ட், கிரேவிங் வரும்போதே என்ன பண்ணணும்னு சொல்லி, இது வந்து ஒரு ப்ராசஸ்.
1: ஓகே, ஒரு கிளாஸ் உரசுற சத்தம் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஆர்வத்தை
0: பெரிய இந்த சத்தம் சவுண்டு ஸ்மெல்லு அது எல்லாமே. சில பேர் ரொம்ப காமனா சொல்றது பாத்தீங்கன்னா, நான்வெஜ் எடுக்கிற
1: அன்னைக்கு
0: நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டு ஆல்கஹால் யூஸ் பண்ணி அவங்களுக்கு பழகி இருக்கும் அந்த பிரெயின். ஸோ அவங்களுக்கு அந்த நான்வெஜ் சாப்பிடும் போதெல்லாம் ஆல்கஹால் யூஸ் பண்ண நல்லா இருக்குமேன்னு தோணும். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் மற்ற சைக்கலாஜிக்கல் மற்ற மேனேஜ்மெண்ட்ல வரும். இதை தாண்டி சில நான் சொன்ன மாதிரி இந்த டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, பதட்டத்தில் இருக்காங்க, நிறைய பேருக்கு சோஷியல் ஆன்சைட்டி இருக்கும், கூட்டத்துக்கு முன்னாடி பேச பயப்படுவாங்க, கூச்ச சுபாவம் இருக்கும், கொஞ்சமாக ஆல்கஹால் யூஸ் பண்ணால் ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த மாதிரி இருக்கும், தைரியமாக பேசுவாங்க. ஸோ அந்த ஆன்சைட்டி இஷ்யூஸும் அட்ரஸ் பண்ணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம பெரும்பாலும் இந்த மது பழக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த போதைப்பொருள் பழக்கமும் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு வருது. நீங்கள் சொன்னீங்க இன்ஜெக்ஷன் வடிவில் இருக்கு, மாத்திரை வடிவில் இருக்கு. ஸோ அது வந்து பெரும்பாலும் ரொம்ப இளையவர்கள்ட்ட, ஒரு ஸ்கூல் குழந்தைகளோ காலேஜ் குழந்தைகள்கிட்ட அதிகமாக காணப்படுதுங்க. இப்போ வந்து இப்போ மது பழக்கம்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்மெல் வரும், அவங்களுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் தள்ளாட்டம் இருக்கும், அந்த மாதிரிலாம் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த போதைப்பொருள் பழக்கத்தில் வந்து அதெல்லாமே கண்டுபிடிக்க முடியலன்னு. ஸோ ஒரு ஒரு குழந்தை, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ படிக்கக்கூடிய குழந்தை ஒரு போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்கன்னு அந்த பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க?
0: கண்டிப்பாக ஸ்மெல்லாம் வராது, பட் அவங்களோட பிஹேவியர் நமக்கே காட்டி கொடுத்துரும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஒரு சீக்ரெட்டிவ் பிஹேவியர் மாதிரி போவாங்க. முன்னாடி கலகலன்னு நம்ம கூட வருவாங்க, டைனிங் ஹால் லிவிங் ஹால்
2: This is Akashvani, the news read by Valsa Williams. In West Bengal, two new anti-crime laws have become effective from today. Governor R.N. Ravi has given his assent to the bill related to the control of anti-social activities. The State Assembly passed the two stringent anti-crime bills, the West Bengal Public Safety and Control of Anti-Social Activities Bill and the West Bengal Maintenance of Public Order Amendment Bill. Under the West Bengal Public Safety and Control of Antisocial Activities Act 2026, a person involved in antisocial activities or one who is likely to engage in such activities in the future may be placed under preventive detention. Such a person can be detained for a maximum period of 1 year. The state government says the new law will enable quicker and stricter action against antisocial activities, riots, attacks on police personnel and organized crime. Defense Minister Rajnath Singh, Union Minister of Road Transport and Highways Nitin Gadkari, along with Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath, will inaugurate the Lucknow-Kanpur Expressway this afternoon. The 63-kilometer, 6-lane Lucknow-Kanpur Expressway, with India's second longest elevated corridor, is also the country's first expressway built with automated and intelligent machine-guided construction technology. The Indian Space Research Organization has successfully carried out 3 major tests of the Gaganyaan crew module systems. Our correspondent reports the first test pertains to ensuring an upright position for the crew module after splashdown in the sea, considered one of the most important crew safety requirements. The second test involved examining the separation of the umbilical mechanism that serves

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். நேர்களே, வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஆரோக்கியமே ஆனந்தம்.
1: டாக்டர், இப்போ நம்ம இந்த போதைப் பொருள் பழக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ மது பழக்கம்னா ஓரளவுக்கு வயதானவர்கள்ங்கிற கேட்டகரி வந்துடும். ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரொம்ப சின்ன வயசு பசங்க அல்லது பெண்கள் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி அந்த மெச்சூரிட்டி இருக்குமா டாக்டர், அவங்க புரிஞ்சுக்குவாங்களா?
2: இப்போ மெயினாக இந்த அடலசன்ட், ஈவன் மைனர் குழந்தைங்க

0: இல்லை வராங்க ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனு காலேஜ் எல்லாம். ஸோ அந்த மைனருங்க வரும்போது நமக்கு லாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரீட்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா நீங்கள் வந்து மைனர். சப்போஸ் இல்லை அப்படின்னா வந்து நாங்கள் அடுத்தடுத்து லாட்ட சொல்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அவங்க அதுபடி ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் பெட்டர் யூ கோஆப்ரேட் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது தே ஸ்டார்ட் கோஆப்ரேட்டிங்.
1: இப்போ வந்து குடி நோயாளிகளுக்கு ஃபிசிக்கலாக நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொன்னீங்க. இப்போ போதைப் பொருள் எடுக்கிறவங்களுக்கு ஃபிசிக்கலாக உடம்புல அனாட்டாமிக்கலாக என்ன ப்ராப்ளம் வரும்
0: அவங்களுக்கும்? மெயினாக வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஒரு தடவை சில பேர் சில போதைப் பொருள்லாம் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸில் அப்ரூவ்டாக இருக்குது, நம்ம ஊரில் தான் அப்ரூவ்டாக இல்லை, அதனால யூஸ் பண்ணுறதுல என்ன தப்புங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து நிறைய மனநல நோய், ஈவன் ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுலே நிறைய பேத்துக்கு மனநல நோயெல்லாம் வந்துருக்குது.
1: என்ன மாதிரி வரும்
0: மனநல நோயினு? இந்த யாரோ சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது, யாரோ வாட்ச் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லாட்டி ரொம்ப ஜாஸ்தி மேனியாங்னு சொல்லுவாங்க, ஜாஸ்தி பேசுறது, தன்னை பற்றி பெருமையாக பேசுறது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இது மெயினாக யாருக்கு வரும்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஃபேமிலியில

0: ஈவன் ஒரு ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுலே நிறைய பேத்துக்கு மனநல நோயெல்லாம் வந்திருக்குது.
1: என்ன மாதிரி வரும்
0: மனநல நோயின்னு இந்த யாரோ சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது, யாரோ வாட்ச் பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லாட்டி ரொம்ப ஜாஸ்தி மேனியாங்னு சொல்லுவாங்க, ஜாஸ்தி பேசுறது, தன்னை பற்றி பெருமையாக பேசுறது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இது மெயினாக யாருக்கு வரும்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஃபேமிலியில் யாருக்காவது மனநல நோய் இருக்குது, மன அழுத்தம், மனச்சிதைவு நோய், பைபோலார் இருந்தால், இந்த மாதிரி யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரம் அந்த நோய் வந்துடும்.
1: இது வந்து அந்த யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது வருமா, இல்லை ஒரு தடவை யூஸ் பண்ணி அந்த அந்த பொருளோட தாக்கம் தீர்ந்து நார்மல் ஆனதுக்கு அப்புறமும் வருமா?
0: இது டோஸ் ரிலேட்டட் கிடையாது, பல வருஷம் யூஸ் பண்ணி வந்தவங்களும் இருக்கிறாங்க, ஒரே டைம் யூஸ் பண்ணி வந்தவங்களும் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஹிட் ஹைபோதசிஸ் மாதிரி, ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த நோய் வரணுங்கிற ஒரு தன்மை இருக்கு பிரெயின்ல, அது போதை பொருள் போகும்போது அது எப்போனாலும் வரலாம்.
1: இது தூண்டி விட்டுறது,
0: தூண்டி விட்டுறது. டோஸ் டிபெண்ட் எவ்வளவு வருஷம் யூஸ் பண்றோம் அதெல்லாம் இதுக்கு வந்து கணக்கே கிடையாது.
1: ஓஹோ, இது வந்து அந்த அந்த பொருளினுடைய தாக்கம் நம்ம உடம்புல இருந்து மறைஞ்ச அப்புறமும் அந்த கண்டிஷன்ஸ் தொடர்ந்து இருக்கும்.
0: அது டிபெண்ட்ஸ், சப்போஸ் அந்த போதை பொருள் யூஸ் பண்ணி மனநல பாதிப்பு வந்திருக்கு, ஒரு மாதத்துக்குள்ள அது சரியாயிடுச்சு அப்படின்னா வந்து போதை பொருள் யூஸ் பண்ணதுனால வந்த மனநல நோயின்னு சொல்லுவோம். சப்போஸ் அதோட தாக்கம் ரொம்ப சிவியரா இருக்குது, அட்மிஷன் அளவுக்கு தேவைப்பட்டிருக்கு, 1.5 மாதம் 2 மாதம் ஆகியுமே இப்போதான் ரெடி ஆகிட்டு வர்றாங்க அப்படின்னா அது இண்டிபெண்டன்ட் கிரைட்டீரியாவே வந்துடும். ஒன்று போதை பொருள் பழக்கம், இன்னொன்று வந்து மனநலனும், ரெண்டுக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: உடல் அளவில் என்னெல்லாம் என்னெல்லாம் ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும்?
0: அது மெயினாக வந்து பிரெயின் தான் பாதிப்பாகும், நர்வஸ் சிஸ்டம் பிரேக் டவுன் ஆகுறது, கை நடுக்கம் வர்றது, கான்சென்ட்ரேஷன் மெமரி ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி வரும். ப்ளஸ் நான் அப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஸ்ட்ரிஞ்சஸ் நீடில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு வர ஹெப்படைட்டிஸ், ஹெச்ஐவி அந்த மாதிரி தொந்தரவுகள் வரும்.
1: இந்த அடிக்ஷனுக்குள்ளேருந்து பூரணமாக வெளியில் வந்துட முடியும், இந்த போதைப் பொருள் பழக்கத்துலேருந்து, இந்த நீங்கள் சொன்னீங்க அதனால் ஏற்படக்கூடிய மனநோய் நிறையா வரும்னு சொல்லிட்டு, அதுலேருந்து கம்ப்ளீட் க்யூர் இருக்குமா டாக்டர்?
0: டெஃபினட்டாங்க மேம். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 100 பேஷண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 70% ட்ரீட்மெண்ட்ல ஸ்டிக் ஆகிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போதைப் பொருளை அவங்க யூஸ் பண்ணலைன்னா மனநல நோயும் சரியாயிரும், போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ரிமைனிங் ஒரு 1/3 ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ரெடி ஆகிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது திரும்ப யூஸ் பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரும், திடீர்னு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில பேருக்கு தான் வந்து ரொம்ப ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு இம்ப்ரூவிங் ஸ்கேலில் தான் இருக்கிறாங்க.
1: ஓகே, இப்போ இந்த போதைப்பொருள் பழக்கத்தினால நம்மளுடைய தினசரி நீங்கள் சொன்னீங்க ரூமில் போய் லாக் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கும்னு, இப்போ சாப்பாடு சரியாக சாப்பிட முடியாமல் சில பேருக்கு டீஹைட்ரேட் அந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் வருமானம்?
0: அது கண்டிப்பாக வரும், ஏன்னா எல்லாமே வந்து சப்ஸ்டன்ஸின் போகும்போது அவங்க ஃபிசிக்கலாக மெயினாக ஃபோக்கஸ் செல்ஃப் கேர் புவராக இருக்கும், டயத்துக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, கான்சென்ட்ரேட் பண்ண முடிய மாட்டாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன் எதுவுமே பண்ண மாட்டாங்க, காலேஜ் போகிறவங்க காலேஜ் போக மாட்டாங்க, நிறைய ஹரியர்ஸ் வரும், அகாடமிக்கில் ப்ராப்ளம்ஸ் வரும், கோவப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகி அட்டெம்ப்ஸ் நிறைய லீகல் கேசஸோடலாம் வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதுனால வர மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ்.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். ஆரோக்கியமே ஆனந்தம் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நம்ம

0: வந்து இவ்வளோ நேரம் மது மற்றும் போதைப்பொருள் அடிக்ஷன் அதனால் ஏற்படக்கூடிய மனநல பாதிப்புகள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது பெண்கள் நிகழ்ச்சிங்கிறதுனால பெண்களை பற்றியும் கொஞ்சம் பேசலாமே. இப்போ வந்து இந்த மனநல பிரச்சனைங்கிறது வந்து பரவலாக எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயந்தான் இல்லையா டாக்டர்? இதில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக ஒரு மன அழுத்தத்துக்கோ ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஆளாகிறாங்க, அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது உண்மையா டாக்டர்?
1: இப்போ மனநல பிரச்சனைகளுக்கு ஆரம்பிக்கும் போது அது எல்லாருக்குமே இருக்குது, குழந்தைங்கள்லேருந்து முதியவர் வரைக்கும் மனநல தொந்தரவுகள் இருக்குது. அது முக்கியமாக பெண்களை பற்றி நம்ம ஏன் பேச போகிறோம் அப்படின்னா, சில நோய்கள் வந்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகபட்சமாகவே இருக்கும். அது யூஸ்வலாக சொல்ல போனோம் அப்படின்னா ஏன் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்குதுன்னா, நிறைய இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கலாம்னு சொல்லலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது சில மனநல தொந்தரவுகள் வரும், டெலிவரி அப்போ சில தொந்தரவுகள் வரும், அதே மாதிரி அந்த மெனோபாசல் டைம்ஸ் அப்போ சில மனநல தொந்தரவுகள் வரும், அடலசன் அண்ட் டீனேஜ் குரூப்ஸில் சில மனநல தொந்தரவுகள் வரும். இது முக்கியமாக பார்த்தோம்னா பொதுவாக நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய காமனான மனநல நோய் வந்து மனப்பதட்டம்னு சொல்லுவாங்க, அதாவது ஜென்ரலைஸ்ட் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து நிறைய யோசிப்பாங்க, நிறைய ஒரிஸ் பண்ணிப்பாங்க, குடும்பத்தை பற்றி, ஹஸ்பண்ட் பற்றி, குழந்தைங்களை பற்றி, வேலையை பற்றி, வீட்டு வேலைகளை பற்றி, இந்த மாதிரி அந்த ஒரிஸ்க்கு வந்து ஒரு எல்லையே இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். ரிலாக்ஸே ஆகிருக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன், ஒரு யோசனையில் இருப்பாங்க. அதனால அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு டயர்டாகும், அங்கங்கே வந்து வலிக்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஹெட்ஏக் சொல்லுவாங்க, தூங்க மாட்டாங்க. இது வந்து ஒரு விதமான மனப்பதட்ட நோயின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜென்ரலைஸ்ட் ஆன்சைட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. இது தவிர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ப்ரெக்னென்சி சமயத்தில், ஸோ ப்ரெக்னென்சி சமயத்தில் இயற்கையாகவே எல்லாத்துக்குமே வந்து ஒரு அப்ரிஹென்ஷன் இருக்கும், டெலிவரி எப்படி நடக்கும், குழந்தைய நம்ம கரெக்டாக பார்த்துக்குறோமா, கரெக்டாக சாப்பிட்றோமான்னு சொல்லிட்டு. அது தவிர்த்து சில பேத்துக்கு பார்த்தோம்னா அந்த மனப்பதட்டம், மன அழுத்த நோய்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பர்டிகுலராக அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி மன அழுத்தம் இருந்திருக்கு, இல்லை ஃபேமிலியில யாருக்காவது இருக்குது அப்படின்னா, இந்த ப்ரெக்னென்சி டைம் அப்பையும் டெலிவரி சமயம் அப்பையும் டெஃபினட்டாக அவங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இந்த மெனோபாசல் டைம், பெரிய மெனோபாசல் ஏஜ்னு சொல்லுவாங்க, ஒரு 40-45 ப்ளஸ் ஆனதுக்கப்புறம் உடல் ரீதியாக நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். அதை தவிர்த்து மன ரீதியாகவும் உங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். பர்டிகுலராக பீரியட்ஸ்க்கு ஒரு 4 டேஸ்க்கு பிஃபோரே வந்து நிறைய கோவப்படுவாங்க, இரிட்டபிளாக இருப்பாங்க, காரணமே இல்லாமல் அழுவாங்க, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, மனச்சோர்வாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த பெரிய மெனோபாசல் டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பீரியட்ஸ்க்கு முன்னாடியே வரும், இந்த மெனோபாசல் டைம் அப்போ வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதிரியான மன அழுத்த தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே எல்லா மன அழுத்த நோய்களும் எல்லாத்துக்கும் வரக்கூடியதான், ஆனால் பிரசன்டேஷன் ஆஃப் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்க எப்படி அந்த மன அழுத்தத்தை சொல்கிறாங்கங்கிறது வேறுபாடு இருக்குது. பர்டிகுலராக நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு மேல்ஸ்க்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஃபீமேல்ஸ்க்கு கொடுக்கறது இல்லை. காரணம் ஆண்கள் வந்து பிரெட்வினராக இருக்கிறாங்க, வெளியில் போகணும், வேலை பார்க்கணும். ஸோ அவர் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் தூங்காமல் இருக்கிறாரு, மனசு சோகமாக இருக்குது, அழுகையாக இருக்குது, வாழை பிடிக்கல அப்படின்னா உடனே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அந்த கான்ட்ராரி நம்ம வந்து பெண்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மன தொந்தரவுக்கு வந்து யாரும் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஸோ அவங்களோட சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி மன அழுத்தமாக இருக்கிறேன், சோகமாக இருக்கிறேங்கிறது வெளிப்பட இல்லாமல் உடல் ரீதியாக சிம்டம் சொல்லுவாங்க, அடிக்கடி மூட்டு வலிக்குது, கால் வலிக்குது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, தலை பாரமாக இருக்குது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி உடல் ரீதியான தொந்தரவுகள் தான் நிறைய சொல்லுவாங்க. ஸோ உடல் ரீதியான டெஸ்ட்கள் எவ்வளோ பார்த்தாலும் நார்மல் தான் வரும். ஸோ நம்ம ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இல்லை கவுன்சிலர்கிட்ட உட்காந்துட்டு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, மனசு எப்படி இருக்குதுன்னு பேச ஆரம்பித்தாலே அவங்க உடஞ்சி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பெண்களுக்கும் நிறைய மன அழுத்தங்கள் இருக்குது, ஆனால் அவங்க வந்து அதை வெளிக்காட்டிக்கிறதுக்கு இல்லை, அடுத்தடுத்த வேலைகள் இருக்குதுன்னு அவங்கவுங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது உடல் ரீதியாக தான் அவங்களுக்கு ஜாஸ்தி வெளிப்பாடே ஆகுதே தவிர மன ரீதியாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனுக்கு உண்டான சிம்டம்ஸ் இருக்கும்.
0: ஓகே டாக்டர், அப்போ பெண்கள் தங்களுடைய மனதையும் உடலையும் நாமளே பாதுகாத்து வச்சுக்கணும் இல்லையாகணும் இல்லையா, நல்லா ஆரோக்கியமாக அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். டாக்டர், இப்போ ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தான் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயோ ஏதோ ஒரு மனநிலை மாறுபாடுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம், ஏதான ஒரு மனநிலை மாறுபாடு எனக்கு ஏற்படுது அப்படின்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்?
1: இந்த டிப்ரெஷன் மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் சில சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளால் கண்டறிய முடியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி வந்து சண்டே ஆனால் இந்த ப்ரோக்ராம் வரும், நான் பார்த்தே தீர்வேன், நிறைய பேர் அதுக்கு உட்காண்டான பிளானிங் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தாலும் அந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. மனசு கண்ணு பார்க்குது, ஆனால் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிட்ட மாட்டேங்குது. ரெண்டாவது பார்த்தோம்னா முன்னே இருந்த மாதிரி தூங்குறதில்ல, மீறி தூங்கினாலும் அடுத்த நாள் ஆக்டிவாக பிரிஸ்காக இருக்க முடியறதில்ல, ஒரு வேலைகளை எடுத்தால் கவனம் செய்ய முடியாது, மனசு எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்கும். குழந்தை

0: இருந்திருக்கும் வீட்டில். ஆனால் ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் இருக்காது, ஒரு மாதிரி சோகமாக இருக்கும். நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் இப்படி கிடையாதுன்னு தோணும். நிறைய நிறைய ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, இருந்தாலும் அதை போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது, டக்கு டக்குன்னு அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசங்கள், நான் நானா இல்லைன்னு அவங்களாலே ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் அப்படியே நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா மற்றவங்களாலும் அதை வந்து உணர முடியும். ஏன் நீ இப்படி இருக்க, ஏன் அடிக்கடி அழுற, ஏன் சிரிக்க மாட்டேங்கிற அப்படின்னு மற்றவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மற்றவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அறிகுறிகள் நமக்கு தெரிய வரும், கண்டிப்பாக தெரிய வரும். ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு தூக்கம், அப்புறம் பசி, அதுதான் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் மனச்சோர்வு, டயர்ட் ஆகிறது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அழுறது, நான் எல்லாத்துக்கும் பாரமாக இருக்கிறேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு தன்னை பற்றி தாழ்மையை நினைக்கிறது, இது எல்லாமே டிப்ரெஷனுக்கு உண்டான அறிகுறிகள்.
1: ஓ ஓகே, அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு அறிகுறி எனக்கே தெரியுது, நானே உணர்றேன்னா உடனே நான் என்ன பண்ணணும் டாக்டர்?
0: ஸோ இது வந்து அறிகுறிகள் நமக்கு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதை பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. சரி நான் ஏன் இப்படி இருக்கிறனால இப்படி கிடையாது, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு டிசீஸோட சிம்டம்ஸ். ஸோ டிசீஸ் வந்து நம்ம பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுனீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசு சமாதானம் இருக்கும்னு தோணுதோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து மனசு விட்டு பேசலாம். அவங்களால பெருசாக உங்களுக்கு பெரிய ஹெல்ப் எதுவும் பண்ண முடியாட்டியும் அவங்க உங்களோட எமோஷன்ஸை வந்து ஓகே புரியுது, நீ கஷ்டமாக இருக்குன்னு அக்னாலேஜ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ரிலீஃபாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு யார் உங்களை ஜட்ஜ் பண்ணாமல் நீங்கள் பேசுகிறத காது கொடுத்து கேட்பாங்கன்னு ஃபீல் ஆகுதோ அவங்கக்கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசலாம். காலையில் ஈவினிங் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எதர் வாக்கிங், ஜாகிங், யோகா, மெடிடேஷன், எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களோட பர்சனாலிட்டிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ஜிம்மு, ஸ்விம்மிங்கு, அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். மூணாவது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 24 hours வந்து பிஸியாக இருக்க ட்ரை பண்ணணும். ஒரு ஒரு சோஷியல் சப்போர்ட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், சில்ட்ரனாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கனாலே ஒரு மைல்டு டிப்ரெஷனாக இருந்தால் அதுலேருந்து வெளியில் வர முடியும். சப்போஸ் அதையும் மீறி உங்களால் முடியல, ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த ரூமை விட்டு வெளியில் போய் நீங்கள் ஒரு கார்டனிங் பண்ணிங்க இல்லை ஒரு ஷாப்பிங் பண்ணிங்கனாலே நீங்கள் சரியாயிருவீங்க, ஆனால் அந்த ரூமை விட்டு உங்களால் வெளியே போக முடியல, ஏதோ பிடிச்சி தடுத்து நிற்குது, ரொம்ப பாரமாக ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்டோட ஹெல்ப் தேவைப்படும். ஸோ நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்கள் கொடு.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நம்மளுடைய உடலில் ஏற்படும் பல வியாதிகளுக்கும் தொடர்பு இருக்குது, நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் உங்களுக்கு நிறைய வியாதியை கொண்டு தருது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் நீங்கள் வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்குறீங்க. இப்போ உணவுக்கும் நம்மளுடைய இந்த மனநல ப்ராப்ளம்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்?
0: பெருசு அளவுக்கு இந்த டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் அளவுக்கு உணவுக்கும் மனநலமுக்கும் சம்மந்தம் இல்லாட்டியும் ரீசன்ட் ஸ்டடிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மெயினாக என்ன அப்படின்னா ஹெல்தி ஃபுட்டு. ஸோ நிறைய சங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்தி ஃபுட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச மில்லட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி எவ்வளோ பசிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் சாப்பிட்டுட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், வாக்கிங், ஜாகிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னாலே அதனாலே வந்து மைண்ட் வந்து பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கலாக எந்த உணவு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக செட்டாக, ஃபிசிக்கலி குட் டயட்டு தான் சைக்கலாஜிக்கலியும் குட் டயட்.
1: ஓ ஓகே டாக்டர். நேர்களே, இதுவரை மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் திங்கட்கிழமையன்று வசந்த இல்லத்தில் ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட்ல இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: கேஎம்சிஹெச் மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் கேஎம்சிஹெச் மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418888741.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களின் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று பிரதான் மந்திரி சௌபாகியா திட்டம் இடம்பெறும். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் தேச

0: தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற சங்கர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேரலை. 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள். தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் ரோஸ்வுட் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 8:05 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள், 10:00 மெல்லடி மெட்டுக்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்குது, டிரான்ஸ்டன் TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃப்யூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டன் TRANSTAN, இந்த டிரான்ஸ்டான்ங்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கோம் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பை எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் திறனை மேம்படுத்த ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இளைய சமுதாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, வளம் மற்றும் நிர்வாகத்திற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வியட்நாமிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹோச்சி மின் நகரிலிருந்து வியட்நாம் விமானம் மூலம் இன்று இரவு 9:35 மணிக்கு அவர்களின் உடல்கள் மும்பை கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை அந்தந்த மாநில அரசுகள் கொண்டு செல்லுமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராம பஞ்சாயத்துக்கள் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய சுகாதார ஆராய்ச்சி கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவு கொள்கையில் இடம்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்தர ஆராய்ச்சி மூலம் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த புதிய கொள்கை வழிவகை செய்யும். தேசிய ஆரோக்கிய ஆராய்ச்சி அம்சங்களை உருவாக்கி சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த வரைவு கொள்கையின் நோக்கமாகும். வரும் 27

0: தேதிக்குள் இது தொடர்பாக கருத்துக்கள் அனுப்ப வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கும் விதமாக இன்று நடைபெறவிருந்த அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுறோம். நம்ம கஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில் எங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமரின் உன்னத திட்டத்தில் ஒன்றான பிஎம்எஃப்எம் ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்ஸிலேருந்து மிஷினரி மாறியிருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு, அது மாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் குற்றவியல் தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஓராண்டு வரை சிறையில் அடைத்து விசாரணை செய்ய வகை செய்கிறது. இதன் மூலம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை கைது செய்வதன் மூலம் வன்முறையை தடுக்க முடியும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். புதிய சட்டம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானின் கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேரளம் காவல்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் டாஸ்கண்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேரளம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவ மாணவியின் குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க வேண்டும் என்று உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜோர்டனின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படைத்தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமானப்படைத்தளம், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம், அகமத் அல் ஜாஃபர் விமானப்படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மூலம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள், ரோடர் கருவிகள் சேதமடைந்ததாக கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்காக ஈரானின் பல்வேறு ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஈரான் ஏவுகணை தளங்கள், கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஒருங்கிணைந்த மத்திய ராணுவ முகமை கூறியுள்ளது. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகியின் உடல்நிலை குறித்து ஆராய ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்றது. இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பீன்ஸ் வெளியுறவுத்துறை அதிகாரி மரியா தெரசா, ஆங் சான் சூகி உடல்நிலை சீராக இருப்பதாக மியான்மர் அரசு கூறியதாக தெரிவித்தார். கடந்த 2021 பிப்ரவரி மாதத்தில் மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்ததை அடுத்து ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்டார். 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஆங் சான் சூகி விடுதலை செய்ய உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனையடுத்து அவரது சிறை தண்டனை காலம் குறைக்கப்பட்ட போதிலும் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. மேற்கு வங்கம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி.

0: காளிதாஸ் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். நேரம் ஒரு மணி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லக்ஷ்மணன். இன்னைக்கு என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளி நாட்களில் இனிமையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ் தான். அந்த மே மாதம் லீவில் புதுசு புதுசாக விளையாட்டை கற்றுக்குவோம், புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க, புது புது இடங்கள். நம்மளுடைய சேட்டையை வந்து பொறுக்க முடியாமல் வெளியூர்களில் இருக்கிற அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து குழந்தைகளை சித்தி வீட்டுக்கோ கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த மாதிரியான விடுமுறை நாளுடைய அனுபவத்தை அழகாக சொல்கிற படம் தான் த வே ஹோம். ஒரு பாட்டிக்கும் பேரனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு அழகான அன்பு இந்த படத்தில் பார்க்கும்போது. கண்டிப்பாக இந்த படத்தை ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பாட்டியை வந்து நீங்கள் நினச்சிக்குவீங்க. உங்கள் பாட்டி இப்போது இல்லைன்னா கூட அவங்க கூட இருந்த அந்த நாட்கள் நமக்கு ஞாபகம் வரும். ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் வரும், எனக்குமே அந்த ஞாபகம் இருக்குது. பாட்டி வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் லீவுக்கெலாம் போகும்போது அங்கே மாடெல்லாம் இருக்கும், ஓட்டு வீடு தான். அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் அந்த மாடெலாம் கிடையாது. அப்போ அந்த மாட்டு தொழுவது சைடில் போகும்போது நம்மளுக்கு அங்கே கால் வைக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது அந்த சேரும் சகதியமாக இருக்கிற அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். பாட்டி வீட்டுக்கு போன அனுபவம், அந்த ஆறு இருந்ததுன்னா அந்த ஆற்றுல குளிச்ச அந்த அனுபவம், அந்த மாதிரியான நினைவுகள் இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நினைவுகள் வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அழகான ஆழமான அன்பை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் த வே ஹோம். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம்.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கரு.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் த வே ஹோம் ஒரு தென் கொரியன் மூவி தான் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம். 7 வயசு ஒரு சின்ன பையன் சாங்வு அப்படின்னு சொல்லி அவனோட பேர். அவங்க அம்மா வந்து அவனை கூட்டிகிட்டு ட்ரெயினில் போயிட்டுருப்பாங்க. அம்மா ஊருக்கு, அதாவது அம்மச்சின்னு சொல்லுவோம் இல்லை அம்மம்மான்னு சொல்லுவோம் அம்மாயின்னு சொல்லுவோம், நிறைய பேருக்கு நிறைய விதமாக சொல்லுவோம் இல்லையா, அம்மாவோட அம்மா ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது அந்த பையனோட

அப்படியே பாட்டி வீட்டுக்கு போனதே இல்லை அந்த பையன், இப்போ தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ போகும்பொழுது நிறைய கேள்வி கேட்பான் அவங்க அம்மா கிட்ட. அம்மா அம்மா சொல்லிகிட்டே வருவாங்க, அம்மா பாட்டிக்கு வந்து பேச முடியாதா, காது கேட்காதா, அந்த மாதிரியெல்லாம் கேட்டுகிட்டே வருவான். ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட இல்லை, அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு வேலை தேடணும். அந்த 2 மாதம் வேலை தேடுறதுக்காக அவங்க பையனை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுக்கு விடுறாங்க. இது வரைக்கும் அந்த பையனை கூட்டிகிட்டே போனதில்லை. அப்போது அந்த பாட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த பாட்டிக்கு வந்து 75 வயசு இருக்கும், காது கொஞ்சம் கேட்காது, ஆனால் வாய் பேசவும் முடியாது. அப்படிலாம் சொல்லும் பொழுது அவனுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அந்த ஊருக்குள்ள, ரொம்ப கிராமம், பஸ்ஸே வந்து அப்பப்போ தான் வரும் அந்த கிராமத்துக்கு, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்பொழுது அவனுக்கு அதெல்லாம் கேட்கும்பொழுது இல்லை நான் வரேன் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பான். அந்த பஸ்ஸை விட்டு இறங்கவே மாட்டான், பஸ்ஸில் இப்போ ட்ரெயின்லேருந்து போய் பஸ்ஸில் வந்து அங்கேருந்து இறங்கணும், இறங்கவே மாட்டான், ஸ்டெப்லேயே நின்றுட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா வந்து 2 அடி வச்சு தான் இறக்கி கூட்டிகிட்டு வருவாங்க. ரொம்ப குறும்பு, ரொம்ப சேட்டை பண்ணுவான். அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நிறைய ஸ்நாக்ஸு, சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸு, விளையாடுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம், வீடியோ கேம் கூட கொடுத்துருப்பாங்க, நிறைய வச்சுக்கோ இதெல்லாம் வச்சு விளையாண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொடுத்துட்டு விட்டுட்டு போகிறாங்க அவங்க அம்மா. அப்போது அந்த பாட்டி வந்து அவனுடைய கையை பிடிப்பாங்க. அப்போ அவன் வந்து அவனுக்கு வந்து பிடிக்காது, அந்த ரொம்ப அவன் வந்து டவுன்லேயே இருந்த பையன், அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கலை. அப்போ அவங்க பாட்டி வீடு வந்து ஒரு சின்னதாக தான் இருக்கும், ஒரு மண் வீடு மாதிரி, மேலே ஓடெல்லாம் போட்டிருக்கோம், அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கலை, ஒன்றுமே இல்லை அந்த வீட்டில். அப்போ அப்போ அப்படி பார்க்கும்பொழுது அந்த பாட்டி வந்து கையை உதறி விட்டுருவான். அப்போ அந்த பாட்டி வந்து சொல்லுவாங்க, பேச முடியாது இல்லையா, அதனால் தன்னோட கையை நெஞ்சில் வச்சு தடவி ஏதோ சொல்லுவாங்க, ஆனால் அவனுக்கு புரியாது, அவன் வந்து ரொம்ப பைத்திய மாதிரி ஏதோ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த பாட்டி வந்து பேரனுக்கு நல்லா சமைச்சு சமைச்சு கொடுப்பாங்க, ஆனால் அவனுக்கு வந்து ஒன்றுமே பிடிக்காது. அவனுக்கு தான் அவங்க அம்மா வாங்கி கொடுத்த அந்த ஸ்நாக்ஸ் இருக்குது, சாக்லேட் இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வச்சு அதையெல்லாம் சாப்பிட்டுட்டே உட்காந்துருப்பான். அங்கே வந்து ஒரு சின்ன பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருக்கும், அதுவும் அவ்வளவா ஓடாது, வீடியோ கேமையும் எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போது அப்படியே போயிட்டுருக்கு அந்த லைஃப், என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம்.

கேட்டுட்டு இருக்கோம். இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் த வே ஹோம் இந்த படத்தினுடைய கதையை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த பையனுக்கு பிடிக்காமல் அந்த கிராமத்தில் இருக்கான், அந்த பாட்டி வீட்டில் இருக்கான், அப்போ வந்து வீடியோ கேமையே சும்மா பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு எதுவுமே இல்லை, அந்த விளையாடுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. அங்கே பக்கத்தில் வயலில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு சின்ன பையன், இவனோட வயசு தான் இருக்கும், சியோல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர். இந்த சாங்குக்கு பக்கத்தில் போய் ஏன்னா வந்து கேட்பான் அந்த பாட்டிக்கிட்ட. ஏன்னா அந்த பாட்டியினுடைய சைகை பாஷையெல்லாம் அந்த சியோலுக்கு தான் தெரியும். ஏன்னா அடிக்கடி பாட்டி வந்து பார்த்துட்டு பேசிட்டு போவான். அப்படி பேசும்பொழுது இன்னும் உங்கள் பேரை வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இவன் கிட்டே வந்து பேசுவான். இவன் பேசவே மாட்டான், திருப்பி உட்காந்துக்குவான். அவன் வீடியோ கேம் கையில் வச்சு, அவனுக்கும் ஆசை தானே, அந்த வயசு பையன் தானே. அப்போ வந்து போய் பார்க்கும்பொழுது அவனுக்கு பிடிக்காது, திரும்பி திரும்பி உட்காந்துக்குவான். இருந்தாலும் போய் போய் பார்த்துட்டு பேசிட்டு வருவான். ஆனால் அங்கே ஒரு பொண்ணு அதே மாதிரி இவனோட வயசில் அந்த பொண்ணுலாம் விளையாடிட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணு கூட போய் மட்டும் பேசிகிட்டே இருப்பான். அப்போ அந்த பாட்டி சொல்கிற சைகைகள் வந்து சியோலுக்கு மட்டும்தான் புரியும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் விளையாண்டுருப்பான் இவன், சாங்கு வந்து வீடியோ கேம் விளையாண்டுருப்பான். வயசான பாட்டி இல்லையா, அவங்க வந்து நூல் அந்த ஊசியில் வந்து நூல் கோர்க்கறதுக்காக கேட்பாங்க, கொஞ்சம் கோர்த்து தரையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு வந்து காமிக்கும்போது அவன் ரொம்ப மும்மரமாக அந்த வீடியோ கேமில் விளையாண்டே இருப்பான் இல்லையா. அதனால் நான் பண்ணித்தர மாட்டேன்னு சொல்லிகிட்டே போயிட்டுருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருப்பாங்க, அந்த பாட்டி பார்த்துட்டே இருப்பாங்க அந்த பேரனை. அப்போது வேண்டா வெறுப்பா அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிடுங்கி அதை கோர்த்துட்டு கொடுத்துருவான். வேண்டா வெறுப்பாக தான் பண்ணுவான். இந்த வீடியோ கேமில் விளையாண்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு நாள் அந்த பேட்டரி வந்து தீந்துடும். அப்போது பாட்டிக்கிட்ட போய் காசு கேட்பான், காசு கொடு நான் வந்து பேட்டரி வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டிக்கிட்ட காசெல்லாம் இல்லை இல்லையா. இப்போ பாட்டி காசெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சைகை மூலமாக சொல்லுது. அப்போது அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடுது, என்னடா பாட்டிக்கிட்ட காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் போய் பேட்டரி வாங்கலானா வாங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அப்போ ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியோடைய கொண்ட ஊசி போட்டிருப்பாங்க இல்லையா, அது சில்வர் மாதிரி, அதையே எடுத்துகிட்டு போய் விற்று நம்ம வந்து அதுலேருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க அந்த கொண்டையிலேருந்து அந்த ஊசி எடுத்துருவான். ஊசி எடுத்துகிட்டு போய் கிராமத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் தூரமே போயிடுவான், வீட்டை விட்டு வழியில் போய் நிறைய கடைகள்லாம் போய் கேட்டுகிட்டே இருப்பான். அந்த கடைகள் இல்லை, இன்னொரு கடைக்கு போவான். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வழியே தெரியாது, வீட்டுக்கு போகிறதுக்கு வழியே மறந்துடும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வருவார். வந்து பாட்டி வீட்டெலாம் சொல்லும் பொழுது அவனை கொண்டு போய் பாட்டி வீட்டில் கொண்டு போய் விடுவார். அவனுக்கு ரொம்ப கோபம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். அந்த பாட்டி பாவமாக பார்த்துட்டு ஏதாவது பண்ணலாம் நம்மளோட பேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கேட்கும்பொழுது, எனக்கு வந்து பீஸா வேணும், பர்கர் வேணும், கெண்ட்

டூ சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பான். அந்த பாட்டிக்கு ஒன்றுமே புரியாது. அவங்ககிட்ட ஒரு புக் இருக்கும், அந்த புக்கில் பார்த்து அந்த பாட்டிக்கிட்ட காமிச்சு கொடுப்பான், இதுதான் வந்து பீஸா, இது பர்கர், இது வந்து கெண்டு சிக்கன் அப்படின்னு சொன்னோன்னே கோழி தானே, சரி கோழி வாங்கிட்டு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். சாங்குவுக்கு ரொம்ப சந்தோஷமாக வழி அனுப்புவான், பாட்டி பத்திரமா போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப சொல்லுவான். அப்போ அப்படி போகும்பொழுது அந்த பாட்டிக்கு வந்து பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் மாதிரி வச்சிருப்பாங்க, காசெல்லாம் கிடையாது, ஒரு காய்கறி தோட்டம் மாதிரி வச்சிருப்பாங்க, சின்னதான், காய்கறியெல்லாம் பறிச்சுட்டு போய் பக்கத்தில் ஒரு டவுன் இருக்கும், அந்த டவுனில் போய் அந்த காய்கறியை கொடுத்துட்டு விற்கவே மாட்டாங்க, தெரு ஓரத்தில் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாட்டி போய் அந்த தெரு ஓரத்தில் விற்று அந்த டவுனில் அந்த சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டு அதில் கிடைக்கிற காசில் தான் ஒரு கோழி வாங்கிட்டு வருவாங்க. அது ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக மழையில் கூட நினைஞ்சிருவாங்க அது வரும்போது, பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அப்போ அந்த பாட்டி வந்து ஏதோ பண்ணுறாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சந்தோஷமாயிடும். அப்போ அந்த பாட்டி வந்து வேக வச்சு எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி தான் வச்சுருக்குமா, அப்போது உனக்கு பிடிக்காது, பார்த்த உடனே நான் இதை கேட்கல, நான் ஃப்ரை பண்ணுற மாதிரி தானே கேட்டேன், உன்னை தண்ணியில் போட்டு எடுக்க சொன்னாங்க, இது யார் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அப்புறம் ரொம்ப கெஞ்சுவாங்க அந்த பாட்டி சாப்பிட சொல்லி, அவன் சாப்பிடவே மாட்டான். அப்புறம் முடியாமல் பாட்டி போய் தூங்கிடுவாங்க, நடுராத்திரியில் போய் எழுந்து போய் அவனுக்கு பசி தாங்க முடியாது, சின்ன பையனில் பசி தாங்க முடியாமல் யாருக்கும் தெரியாமல் போய் அந்த சாப்பாடை வந்து கொஞ்சம் சாப்பிடுவான். அப்படியெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு தொடர்ந்து பேசலாம்.

மைசூர் 103 எஃப்எம்மில் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் த வே ஹோம் இந்த படத்தை பற்றி தான் கதையை தான் அவன் வந்து கேட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கூட அவனுக்கு பிடிக்காமல் அதை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் அவன் இருக்கான். முந்தின நாள் வந்து அந்த பாட்டி வந்து மழையில் நனைஞ்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா கோழி வாங்குறதுக்காக. அப்போ வந்து இந்த பாட்டிக்கு நைட்டில் வந்து காய்ச்சல் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அன்பு வருது அந்த பாட்டி மேலே. கொஞ்சம் பார்த்துக்கிறான், நைட்டு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போத்தி விடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடெலாம் பிணைஞ்சு கொடுக்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் தன்னோட தோட்டத்தில் அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பின்னாடி கொஞ்சம் தோட்டம் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த தோட்டத்தில் விளைஞ்ச அந்த காய்கறிகளை எடுத்துக்கிட்டு இவனையும் கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த டவுனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த காய்கறியை கொண்டு போய் அங்கே இருக்கிற கூவி கூவி விற்கிறாங்க. அப்போ தான் அவன் பார்க்குறான் அந்த பாட்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கூவி கூவி விற்று. அதில் வந்த காசில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாங்குவுக்கு வந்து ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டி சாப்பிட்றதில்ல, அந்த சாங்குவுக்கு தான் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. ஷூவெல்லாம் வாங்கி தராங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பஸ்ஸில் ஏறும்போது அந்த அந்த ஊரில் அந்த ஒரு குட்டி பொண்ணு இருந்தது இல்லையா, அந்த பொண்ணு இருக்காங்க. சியோவில் இருக்கவங்க கூட உட்கார வச்சுட்டு பாட்டி ஏதோ சொல்கிறாங்க, இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். திரும்பி அவங்க கூட பேசிகிட்ருக்கான், அந்த சைடே திரும்பிகிட்டு இருக்கா, அந்த பாட்டி சொல்கிறதையே கேட்கவே மாட்டேங்கிறான். அப்போ சியோல் கிட்ட வந்து சைகை மூலமாக சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்குறா என்ன சொன்னாங்க அந்த பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்போ நான் பின்னாடி வரேன் எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுவும் இவனுக்கு தெரியலை. அப்போ மூணு பேர் இருக்காங்கன்ட்டு இவங்க பஸ் போயிடுது. அங்கே போனதுக்கப்புறம் தான் இவன் வந்து பாட்டி வரல, பின்னாடி பஸ்ஸில் வருவாங்க பின்னாடி பஸ்ஸில் வருவாங்கன்ட்டு ஒவ்வொரு பஸ்ஸாக கிராமத்தில் போய் நின்று வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் எந்த பஸ்ஸுமே வரல. கடைசி பஸ் வருது, அதுலேயாவது அந்த பாட்டி வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஜாமான்லாம் எடுத்துட்டு நடந்து வரும் அந்த பாட்டி. அப்போதான் அதாவது என்னன்னா, எல்லா காசையுமே வந்துட்டு வித்த அந்த அவங்களுக்கு கிடைச்ச எல்லா காசையுமே அந்த பேரனுக்காக செலவு பண்ணிட்டு அந்த காசு செலவாயிரும் இல்லையா, பஸ்ஸில் வரும்போது அந்த காசு பத்தாது இல்லையா, அதனால அவனை மட்டும் ஏற்றி விட்டுட்டு இந்த பாட்டி அங்கேருந்து நடந்தே வந்திருக்கும். அப்போ தான் அவனுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப அவனுக்கு ஏதோ மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்காக இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, இவ்வளோலாம் பண்ணுறாங்க நம்ம பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அவனுக்கு ரொம்பவே வருத்தப்படுவான். ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டான், சின்ன பையன் அழுதுருவான் இல்லையா, வெளியிலேயே காமிச்சிக்க மாட்டான். அப்போது ஒரு நாள் வந்து அந்த பாட்டி வந்து ஒரு மடித்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று தருவாங்க. அதை கண்டுக்காமல் அதை எடுத்து ஜோப்பில் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு விளையாட போயிடுவான். முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு வெறி பிடிச்ச ஒரு மாடு இருக்கும். மாடு வந்து அது வரும்பொழுது நகர்ந்துடணும், இல்லாட்டி அது வந்து முட்டிடும். அதனால் ஓடி வரும்போது அந்த மாடு வரும்போது சொல்லிடுவாங்க, மாடு வருதுடான்னு சொல்லி கத்துவாங்க. அந்த மாதிரி தான் சியோல் வந்துட்டுருக்கும்போது எல்லோரும் கத்தும் பொழுது அவன் வந்து தடுமாறி விழுந்துருவான். அதை பார்த்து கூட ஒரு நாள் சாங்குவும் அந்த பொண்ணும் சிரிப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், இது வந்து வெறி பிடிச்ச மாடு முட்டிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருப்பான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சாங்குவும் வந்து வந்துட்டு இருக்கும்போது பின்ன

முன்னாடி அந்த மாடு வந்துட்டுருக்கும். ஆனால் அவனுக்கு தெரியலை. இப்போ இந்த சியோல் சொல்கிறான், உண்மையாகவே தான் சொல்கிறான், சாங்கு ஓடிடு, பின்னாடி மாடு வருது, முட்டிரும், ஓடிரு ஓடிடுன்னு சொல்கிறான். அதை கேட்க வேணும்னே நம்ம அன்னைக்கு சிரிச்சனால தான் பழி வாங்கிறதுக்காக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு போயிட்டுருப்பான், அந்த மாடு வந்து முட்டை வரும், இவன் தட்டு தடுமாறி விழுந்துருவான். அந்த அடி ஒரு பக்கம். அதனால் இப்போ சொல்லுவான் சியோல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அந்த பாட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கையை வந்து நெஞ்சில் வச்சு அப்படியே இது பண்ணுவாங்க மன்னிப்பு கேட்குற மாதிரி, அந்த மாதிரி கேட்பான். ஆனால் இவனுக்கு தெரியாது, சாங்குக்கு தெரியாது அது என்ன பண்ணுறாங்க அந்த பாட்டின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த மாதிரி கேட்போமேன்னு சொல்லி சொல்லும்பொழுது, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற, அன்னைக்கே கேட்டுட்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது, அப்போ தான் தெரியுது ஒவ்வொரு டைமும் அந்த பாட்டி வந்து இவன்கிட்ட மன்னிச்சிடு மன்னிச்சிடுன்னு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, ரொம்ப சங்கடமாயிரும், அழுக வந்துடும், அழுதுருவான். அப்போது அவனுக்கு கொடுத்தது இல்லையா அந்த பாட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி மடித்து கொடுத்தாங்கன்னு சொன்னான் இல்லைங்களா, அதை ஜோப்லேருந்து எடுத்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு பேட்ரி, அதாவது ஒரு வீடியோ கேம் இருக்கும், கொஞ்சம் பணமும் இருக்கும். பேட்ரி வாங்கிறதுக்காக அந்த பாட்டி வந்து அந்த பணமும் வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப அழுகையோட அப்படியே அந்த அடிபட்ட அந்த அழுகையோட ரெண்டு அழுகையும் வரும். பாட்டி நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு இப்போ தான் தெரியுது, ரெண்டாவது அது வாங்கி கொடுத்த அந்த ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், மூணாவது அந்த மாடு முட்டின அந்த கீழே விழுந்த அந்த அடிபட்டிருக்கிற அந்த அழுக, எல்லாம் சேர்ந்து அழுதுட்டு இப்போ அவன் வீட்டுக்கு போகிறான். என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் மணி 1 மலர் 1.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் த வே ஹோம் இந்த படத்தை பற்றி தான் நம்ம கதை பேசிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக பிடிக்காத ஒரு இடத்துல பிடிக்காத ஒரு நபர் கூட இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி பாட்டி வீட்டில் போய், அவனுக்கு பிடிக்காத பாட்டி வீட்டில் போய் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு வந்து இப்போ முழுமையாக அன்பு வரப்போகுது. அன்பு வந்துருச்சு. என்னென்னா அவனுக்கு அந்த அழுகை தான் தெரியும், அன்பு வந்து வெளிப்படுத்த தெரியாது. சின்ன பையன், 7 வயசு பையன்தான் இல்லைங்களா. அப்போ வந்து அந்த நிறைய அந்த அன்பு கலந்த அந்த கண்ணீரோட அவன் வீட்டுக்கு போய் எப்படியா அந்த பாட்டியை பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவன் வந்து வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டரோட ஒரு அந்த பாட்டி வந்து வழியில் நின்றுட்டுருப்பாங்க. அதை பார்த்தோன்னா ரொம்ப அழுதுகிட்டே பாட்டிக்கிட்டே, நம்ம வந்து ஒரு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க, நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட தான் நம்மளுடைய அழுகையை வந்து ஷேர் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த பாட்டிக்கிட்ட போய் பிடிச்சி அழுகிறான். அப்போது அவள் அந்த பாட்டிக்கு அது தெரியல, சும்மா தான் அழுகிறான்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த லெட்டர் படித்து பார்க்கும் பொழுது தான் தெரியுது அவங்க அம்மா வந்து நாளைக்கு வந்து வராங்க, அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இப்போது அதை கேட்டவுடனே இன்னும் அவனுக்கு அழுக நிற்க மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கான். பாட்டியும் அவங்க கூட சேர்ந்து அழுகிறாங்க. அப்போது நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுறான்னா அவங்க பாட்டிக்கு சில எழுத்துக்கெல்லாம் கற்றுத்தரான். ஏன்னா ஃபோனில் அவங்களால பேச முடியாது இல்லையா, அதனால ஒரு சில எழுத்துக்களை கற்றுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொல்லும் பொழுது ஐ எம் சிக் அப்படிங்கிறதுக்கும் ஐ எம் மிஸ் யூ அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கும் பாட்டிக்கு வந்து கற்றுத்தரான். ஆனால் அவங்களால எழுத முடியல, கையெல்லாம் நடுங்குது, எழுத முடியாது. பாட்டியும் வந்து அழுகிறாங்க. அடுத்த நாள் பஸ் ஸ்டாண்டில் பாட்டி, சாங்கு, அவங்க அம்மா எல்லாம் 3 பேர் நிற்கிறாங்க. உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாட்டி தன்னுடைய பேரணியே பார்த்துட்ருக்கு. பஸ் வந்துருச்சு, பஸ்ஸில் ஏறுறாங்க. ஏறி என்ன பண்ணுறான்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசவே மாட்டேங்கிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு பாட்டிக்கிட்ட பாய் சொல்லு, போயிட்டு வரேன்னு சொல்லு, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து எதுவுமே பேசவே மாட்டேங்கிறான். அந்த பாட்டி பார்த்துட்டே இருக்காங்க. மறுபடியும் பஸ்ஸை விட்டு இறங்கி பாட்டிக்கிட்ட ஒரு 2 அட்டையை வந்து கொடுக்குறான். பஸ் கிளம்புது. பஸ் முன்னாடி இருக்கிற அந்த பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி வழியாக கண் கலங்க பாட்டியை பார்த்து மன்னிப்பு அது சைகை மூலமாக கேட்குறான். அந்த பாட்டி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சைகை மூலமாக கேட்குறான். பஸ் மறைஞ்சிடுது. பாட்டி அந்த அட்டையை எடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்து ஐ எம் சிக், ஐ மிஸ் யூ அப்படிங்கிறத ஒரு கலர் பென்சிலில் வந்து வரைஞ்சி எழுதின அட்டையை வந்து அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்களால எழுத முடியாது, வரைஞ்சி பழகிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பான். ரொம்ப சோகத்தோட மலைப்பாதை வழியாக தீராத தன்னுடைய தனிமையோட பாட்டி வந்து நடந்து போவாங்க. அத்தனை பாட்டிகளுக்கும் இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட வாக்கியத்தோடு இந்த படம் முடியும். இந்த படம் பார்த்து கண் கலங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பாடல்களோ நகைச்சுவைக்கு தனியான காட்சிகளோ இல்லாத போதும் கூட இந்த படம் கொஞ்சம் கூட போரடிக்காமல் சுவாரஸ்யமாக 85 நிமிஷம் ஓடும். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு பெண், லீ ஜியோ ஹியான் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர். 2002 வெளியான இந்த படத்துக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிது. இது ஒரு தென்கொரிய படம். சாங்குவா பாட்டியாக நடிச்சிருப்பாங்க, அவங்க நடிக்கல அப்படியே வாழ்ந்திருப்பாங்க. அந்த பாட்டி மாதிரியே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல்

அன்பை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம கூட வாழ்ந்த பாட்டிகள் இல்லையா, நம்ம பாட்டிகள் வாழ்ந்துட்டுருப்பாங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. அதையெல்லாம் நினச்சி தான் இந்த படத்தை வந்து ஒரு அழகான அன்பை வெளிப்படுத்தும் ஒரு படமாக எடுத்திருப்பாங்க, த வே ஹோம்.

0: ஏஎம்சிஹெச் மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை

0: நிகழ்ச்சிகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை முன்பதிவிற்கு 741-888-7411.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் த வே ஹோம், அதாவது ஒரு அழகான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமாக நம்ம பார்த்தோம். நம்முடைய நேயர்களும் குஹன் சிந்து கோத்தகிரியிலிருந்து அவங்களுடைய பாட்டியினுடைய அனுபவத்தை, அந்த ஊருக்கு போன அனுபவத்தை அழகாக வந்து எடுத்துரைச்சிருக்காங்க. அதே போல் மதுக்கரையிலிருந்து பெரிய சாமி ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க, இந்த படம் காலங்காலமாக நடக்கிறது தான், நம்ம நினைக்கும் போது அந்த உறவுகள் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் மணி ஒன்று மலர் ஒன்று இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஆர்ஜி தமிழரசு லட்சுமணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சு.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை ஐரோப்பாவுடன் வலுப்படுத்தும் வகையில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வட்டமேஜை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நீர் மேலாண்மையில் நாடு தன்னிறைவு பெற ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நீர் மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டம் குறித்த தேசிய அளவிலான பயிற்சியின் தொடக்க நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர் இதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, வரும் 2031ஆம் ஆண்டிற்குள் மாநிலத்தின் அனைத்து பள்ளி வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றம் செய்வது, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணாக்கருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியலை பயிற்றுவிப்பது, ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை பெரம்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 73,000 குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் அடையாளமாக 10 பேருக்கு நியாய விலைப் பொருட்களையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அவர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்து கழக பணிமனையும் ஆய்வு செய்ய உள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் இன்று அறிமுகம் செய்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மாணாக்கர் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் என்றும், இதற்கான ஒதுக்கீட்டு ஆணை நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, யோகா, ஆயுஷ், இயற்கை மருத்துவம் ஆகிய மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கு நடப்பு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இணையவழி விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக மாணாக்கர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். டெல்டா விவசாயிகளை காக்க தமிழக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி

0: வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் கிடைக்காதால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து கர்நாடகத்தில் உள்ள அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கி அதன் மூலம் பாசன தேவைகளை சமாளித்து சம்பா சாகுபடியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி உடல்நலக்குலைவால் காலமானார். அன்னாருக்கு வயது 79. கரிசில் மண் மக்களின் வாழ்வியல், சமூக உறவுகள், உழைப்பாளர்களின் வாழ்க்கை உள்ளிட்டவற்றை தனது படைப்புகளில் பதிவு செய்தவர். அஞ்ஞாடி நாவலுக்காக கடந்த 2014 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர், இலக்கியத் துறையில் அன்னாரின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உடலுக்கு அரசு மரியாதை படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று விமானம் மூலம் இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மும்பை விமான நிலையத்திற்கு இன்றிரவு கொண்டுவரப்படும் உடல்கள் அந்தந்த மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனிடையே வியட்நாம் படகு விபத்தில் மீட்கப்பட்ட 16 இந்தியர்கள் இன்று பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 10 பேருக்கு காதலி கருவிகளும் 8 பேருக்கு இருசக்கர வாகனங்களையும் ஆட்சித்தலைவர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் வரும் 15 தேதி தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2-2A தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வரும் 20 தேதி தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் பங்கேற்ற இப்பேரணியில் பெண் கல்வி ஊக்குவிப்பு, பாலின சமத்துவம் உள்ளிட்டவை தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்த மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளிலிருந்து தினந்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த 41 நாட்களில் 95 காசுகள் உயர்ந்து 6.65 ரூபாய் முட்டை வரலாற்றிலேயே ஒரு மாதத்தில் அதிக அளவிலான விலை உயர்வு காணப்படுகிறது. நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நாகை மாவட்டம் திருமருகல், அம்பல், மேலப்போலகம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் இயற்கை உரம் கலந்து நெகிழிப்பைகளில் வெற்றிவேர் நாற்றுகளை வளர்த்து வருகின்றனர். நெல்லுக்கு மாற்றாக வெட்டிவேர் சாகுபடியை தெரிவு செய்துள்ளதால் இந்த பயிருக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: நாகை மாவட்டம் திருமருகல் வட்டம் சங்கர் விவசாயி பேசுறேன். முப்போகம் நெல் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி பற்றாக்குறையினாலயும் மின்சாரம் பற்றாக்குறையினாலயும் மாற்று சாகுபடியா வெட்டிவேறு செஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு பேக்குக்கு 165 ரூபா செலவு ஆயிருக்கு. தண்ணி இதுக்கு ரொம்ப மிச்சங்க. ஆனா இது எல்லாரும் செய்யலாங்க. கவர்மெண்ட் மூலமே எங்களுக்கு அரசு மானியம் எல்லாம் கிடைச்சா இன்னும் நான் நிறைய செய்யலாம்னு நினைக்கிறோங்க.
0: புதுடெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணியில் பங்கேற்ற திருவாரூர் மாவட்ட வீரர் அரசு வேலை மற்றும் வீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார்.
3: என்னோட பேரு மாதவன், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு இருக்கேன். தமிழ்நாடு இந்த வருஷம் தான் முத முதல்ல போய் விளையாட நாங்க போனோம். நாங்க வந்து கப் அடிச்சதுல எங்களுக்கு பெருமை. அதுல நானும் ஒரு பிளேயரா இருந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு சரியான நிரந்தர வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டத்துல தான் போயிருக்கோம். எங்களுக்கு அரசாங்கமா பார்த்து ஏதாச்சும் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தங்கும் விடுதி அறைகளை இன்று முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் புதிய வசதி தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சாமி தரிசனம், ரோக்கார் உள்ளிட்ட சேவைகள் ஆன்லைனில் உள்ள நிலையில் தற்பொழுது தங்கும் அறைகளும் இந்த வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இச்சேவையோடு சேர்த்து விடுதி அறைக்கான புதிய வாடகை பட்டியலையும் கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி சாதாரண மற்றும் ஏசி அறைகளின் கட்டணம் சுமார் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்ட பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மோப்பநாய் மூலம் சரக்கு மூட்டைகள் சோதனை செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சரக்கு வாகனத்தில் கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வளிமண்டல அடுக்குகளில் மேல் திசை

காற்று நிலவுவதால் இன்று முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை அமெரிக்காவின் கிர்கோவ் நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும் 3வது 1 நாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸிலும் நடைபெறுகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது.

0: பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 1:55.
2: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உடனே விடுஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ்.

0: Jordan, Bahrain and Kuwait in retaliation to U.S. attacks on its military targets. And in women's cricket, hosts England to resume their second innings at 130 for 6 against India in historic one-off test at the Lord's. With that, we end the midday news.
1: Namaskar. நேரம் 2:15.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி சஹஜ் பிஜிலி ஹர் கர் யோஜனா சௌபாகியா திட்டம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி சஹஜ் பிஜிலி ஹர் கர் யோஜனா சௌபாகியா இந்த திட்டம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் இன்றைக்கும் மின்சார இணைப்பு இல்லாத இடங்கள்லையும் பகுதிகளுக்கும் மின்சார இணைப்புகளை முழுமையாக கொடுக்கறதுக்கானது. சரி, இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகளை பற்றியும் பயன்பாடுகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா? இந்த திட்டம் கடந்த 2017 செப்டம்பர் 25 பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக மின் மாற்றிகள், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கம்பிகள் மற்றும் மீட்டர்கள், இது போன்ற உபகரணங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. அடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் மின்சார அமைச்சகத்துக்கிட்ட இருக்கும். மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் இரண்டு பிரிவுகளாக பிரித்து மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த மானியம் கொடுத்தாங்க. இந்த பிரதான் மந்திரி சஹஜ் பிஜிலி ஹர் கர் யோஜனா சௌபாகிய திட்டத்தை எளிதாகவும் விரைவாகவும் செயல்படுத்த மொபைல் ஆப்பை பயன்படுத்தி வீட்டு கணக்கெடுப்பிற்கு நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. விண்ணப்பதாரருடைய புகைப்படம் மற்றும் அவங்களுடைய அடையாள சான்றோட மின் இணைப்பு விண்ணப்பம் விண்ணப்பதாரர் வசிக்கக்கூடிய இடத்திலேயே பதிவு செய்யப்படும். அப்புறம் அந்த தரவுகள் அத்தனையும் சரிபார்க்கப்பட்டு மின்சாரம் இல்லாத வீடுகளுக்கு மத்திய அரசே இணைப்பை வழங்குகிறது. நாடு முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்த கிராமப்புற மின்மயமாக்கல் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா ஒரு வீட்டிற்கு சர்வீஸ் லைன் அமைச்சு கேபிள் மூலம் மின் இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு மின்சார மீட்டர் பொருத்தப்பட்டு எல்இடி பல்போடக்கூடிய ஒற்றை விளக்கு புள்ளிக்கு வயரிங் அப்புறம் ஒரு மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் இதையெல்லாம் அடங்கும். ஒருவேளை வீட்டிற்கு பக்கத்தில் மின்கம்பம் கிடைக்கலைன்னா மின் கடத்தி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் அதோட தொடர்புடைய பாகங்களோட கூடுதல் கம்பம் அமைச்சு மின்சார இணைப்பு வழங்கப்படும். கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் மின்சாரம் இல்லாத எல்லா வீடுகளுக்கும் நுழைவு தடை, கடைசி மைல் இணைப்பு, அப்புறம் மின்சார இணைப்புகளை விடுவித்தல், இது மாதிரியான சிக்கல்களை விரிவாக நிவர்த்தி செய்யறதுக்கும் இந்த மாதிரியான இடைவெளிகளை நிரப்புவதற்கும் இந்த சௌபாகியா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலையும் மின்சாரம் மூலமாக வானொலி, தொலைக்காட்சி, இணையம், மொபைல் போன்ற எல்லா வகையான தகவல் தொடர்புகளுக்கும் ஒரு மேம்பட்ட அணுகலை இந்த திட்டம் கொடுக்குது. மொத்தத்தில் பார்த்தோன்னா நம்ம நாட்டினுடைய குக் கிராமங்களுக்கு மின்சாரம் சென்றடைகிறதுனால பற்பல கடைகள், உற்பத்தி பட்டறைகள், ஆலைகள், குடிசை தொழில்கள், இது எல்லாத்தையும் நிறுவ முடிஞ்சிருக்கு. இதனால் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சரியாக சொல்லணும்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தவும் மனித வளம் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த திட்டத்தின் மூலமும் வேலைவாய்ப்புகள் உருவாகி உள்ளன. இந்த திட்டத்தால் பயனடைஞ்ச பயனாளிகளோட பொருளாதாரமும் மேம்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. மொத்தத்தில் இந்த திட்டத்தின் மூலம் விருப்பமுள்ள எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்குதல், மண்ணெண்ணெய்க்கு மாற்றீடு, சுகாதார சேவைகளில் முன்னேற்றம், தகவல் தொடர்புகளில் முன்னேற்றம், பொது பாதுகாப்பில் முன்னேற்றம், அதிகரித்த வேலைவாய்ப்பு

0: படிப்புகள் அன்றாட வேலைகளில் குறிப்பாக பெண்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரும். இவையே இந்த திட்டத்தினுடைய நிறைவான பயன்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது சுமார் 16,320 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்ட பிரதான் மந்திரி சஹஜ் பிஜ்லி ஹஜ் கர் யோஜனா சௌபாகியா திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
1: இனி திரை இசை கேட்கலாம். முதல் பாடல், முதல் மரியாதை படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து.

0: இதுவரை திரையிசை கேட்டீர்கள்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டிக் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
0: நேரம் 2:30.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள்.
4: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
5: I'm fine. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நலமா இருக்கேன். முதலாவது உங்களை பற்றி ஒரு அறிமுகமும், இந்த நோய்களுக்கான காரணங்கள், இதற்கான தீர்வுகள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, சொல்லுங்கள் டாக்டர்.
5: எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆச்சு. பல்மனாலஜிஸ்ட்டாக நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன், வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக டாபிக் எடுத்து பேச போகிறது பார்த்தீங்கன்னா அலர்ஜி அண்ட் பிராங்கியல் ஆஸ்துமா. ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கிளியராக எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஸோ அலர்ஜி அப்படின்னா என்னென்னா ஒவ்வாமை, தமிழில் சொல்லணும்னா ஒவ்வாமை. அலர்ஜி அப்படிங்கிறது வேரியஸ் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸ்கின் அலர்ஜின்னு கேள்விப்பட்டிருப்போம், டஸ்ட் அலர்ஜின்னு கேள்விப்பட்டிருப்போம், ட்ரக் அலர்ஜி மருந்து மாத்திரைக்கு அலர்ஜின்னு கேள்விப்பட்டிருப்போம், தூசி போகாது அலர்ஜி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ். அலர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சில பேரோட உடம்புல எல்லா சப்ஸ்டன்ஸுக்கு ஒத்துக்காமல் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு இம்யூனிட்டி சேஞ்சஸ், இம்யூன் ரியாக்ஷன் ஆர் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் தான் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அலர்ஜிங்கிறது ஒரு காமன் டேம். இது நிறைய பார்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். கண், மூக்கு, தொண்டை, ஸ்கின்னு, லங்ஸு, இப்படி நிறைய பார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்ணில் காமனாக என்ன பிரச்சனை வரும்னா கண் உறுத்தல் வர்றது, கண்ணிலேருந்து தண்ணி ஒழிக்கிட்டே இருக்கிறது. இப்போ கண்ணில் வர பிரச்சனைக்கு அலர்ஜிக் கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஜெஷன் வர்றது கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூக்கில் காமனாக அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா தண்ணி ஒழிக்கிட்டே இருக்கிறது, சளின்னு சொல்லுவோம் இல்லையா, சளி, தொடர் தும்மல், மூக்கில் அரிப்பு இருந்துகிட்டே இருக்கிறது, இது பேர் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். த்ரோட்டில் வந்து ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கிறது, ஒரு ஃபாரின் பாடி சென்சேஷன், ஏதோ உள்ள குத்துற மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு வரக்கூடியது பெயின், த்ரோட் பெயின், இதெல்லாமே வந்து அலர்ஜிக் ஃபேரிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். லங்ஸில் வரும்போது அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ், அதோட ஒரு சிவியர் ஃபார்ம் தான் வந்து பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். லங்ஸில் நுரையீரலில் சளி கட்டுறது தான் வந்து ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனைக்கு அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ், எக்ஸீமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கின்ல ரேஷஸ் வர்றது, இச்சிங் வர்றது, அதெல்லாமே காமன், எக்ஸீமா, அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலர்ஜி அப்படிங்கிறது ஒரு காமன் டேம், இதில் வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ்துமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிராங்கியல் ஆஸ்துமா அப்படிங்கிறது பியூராக லங்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. லங்ஸில் சளி கட்டுறது, நுரையீரலில் உள்ள மூச்சு குழாயில் வந்து சளி கட்டுறது தான் வந்து ஆஸ்துமா. நார்மலாக உள்ள அந்த மூச்சு குழாய் வந்து நல்ல ஸ்வெல்லன், அதாவது வீக்கம் அடைஞ்சு உள்ள சளி கட்டி ஏர் போக கஷ்டமாக இருக்கிற அந்த சூழ்நிலையை தான் வந்து ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஷண்ட்ஸ் அதுக்கேற்றப்பல சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அலர்ஜி அண்ட் பிராங்கியல் ஆஸ்துமா. ஒன் ஆஃப் த ஃபார்ம் அது லங்ஸில் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது வெளிப்படும் போது அது பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேஜராக என்ன சிம்டம்ஸ் இருக்கும் லங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பிராங்கியல் ஆஸ்துமாவில் மெயினாக வீசிங், வீசிங் அதாவது மூச்சு திணறல், இல்லை விசில் சத்தம் மாதிரி கேட்குறது, நைட்டு படுத்திருக்கும் போதோ இல்லை மற்ற டைமில் நல்லா விசில் சவுண்டு மாதிரி லங்ஸ்லேருந்து கேட்குறது, இல்லை செஸ்ட்டு டைட்னஸ், நெஞ்சு அப்படியே இருகிற மாதிரி ஆகிறது, ப்ளஸ் தொடர் இருமல், இருமல் இருந்துகிட்டே இருக்கிறது, மோஸ்ட்லி நைட்டு இல்லை ஏர்லி மார்னிங், அதாவது அந்த குளிர் காற்றுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த பிராங்கியல் ஆஸ்துமா சிம்டம்ஸ் வந்து அதிகமாகும். இதுதான் வந்து பிராங்கியல் ஆஸ்துமா. ஸோ அலர்ஜியோட ஒரு அது ஸ்பெசிஃபிக்காக லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது இட் கேன் பி கால் இட் அஸ் பிராங்கியல் ஆஸ்துமா.
4: கண்ணில் உறுத்தல் ஏற்படும், அதே மாதிரி மூக்கில் வந்து தண்ணி மாதிரி நம்மளுக்கு வந்து சளி வரும், இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. பொதுவாகவே இந்த கண் உறுத்தல் வந்து சில பேர்த்துக்கு ஏற்படும் போது தொடர்ந்து தும்மலும் வர ஆரம்பிக்கும். கண்ணை தேய்ப்பாங்க, அதுக்கப்புறம் தும்மல் வரும், தொடர் தும்மல் மாதிரி ஒரு 4-5 தும்மல் மாதிரி வறந்துட்டு இருக்கும். எல்லாம் தூசுப்பட்டு தான் கண்ணில் வந்து இந்த உறுத்தல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உறுத்தல் வந்ததுக்கப்புறம் தும்மல் வருதா, இல்லை வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ்னால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்?
5: ஒவ்வொரு பார்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணால் அதுக்கு என்னென்ன பேருன்னு சொல்லியிருந்தேன். அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படிங்கிறது மூக்கில் ஸ்பெசிஃபிக்காக அஃபெக்ட் ஆகிறது. கண்ணில் வரக்கூடியது பேர் அலர்ஜிக் கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலர்ஜிங்கிறப்ப அந்த பேஷண்ட்ஸ்க்கு பார்ட்ஸ் வந்து யூஸ்வலாக அஃபெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஆஸ்துமா மட்டும்னா அவங்களுக்கு ஆஸ்துமா மட்டும் இருக்காது, கூடவே நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கின் அலர்ஜியோ இல்லை இந்த மாதிரி அலர்ஜிக் ரைனைட்டிஸ் ப்ராப்ளமோ கண்டிப்பாக சேர்ந்து தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன வேரியஸ் ஃபார்ம்ஸில் மோஸ்ட்லி

0: நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ரெண்டு மூணு விஷயங்கள், ரெண்டு மூணு ஆர்கன்ஸ் வந்து சேர்த்து அஃபெக்ட் ஆகிறது காமன் தான். கண்ணு மூக்கு, சில பேருக்கு வந்து கண்ணு மூக்கு மட்டும் பாதிச்சிருக்கும். ஸோ கன்ஜெக்டிவிட்டிஸ் ரைனைட்டிஸ் அந்த மாதிரி மட்டும் இருக்கலாம். ஆனால் காமனாக அஃபெக்ட் ஆகிறது மூக்கும் லங்ஸும் மட்டும்தான். அலர்ஜிக் ரைனைட்டிஸும் பிராங்கியல் ஆஸ்துமாவும் தான் சேர்ந்து இருக்கும். அடிஷ்னலாக ஸ்கின் அலர்ஜிஸ் நிறைய பேருக்கு சேர்ந்தே இருக்கும். இப்போ நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கிட்டோம்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ் நாலு பேர் இருக்குது அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு பிராங்கியல் ஆஸ்துமாவை கூட அது லேட்டர் ஆன் ஸ்டேஜில் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அலர்ஜிக் ரைனைட்டிஸை ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சி அதுக்கான மெடிசின்ஸை நம்ம எடுத்துகிட்டு என்ன அலர்ஜி காஸ் பண்ணுதோ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் வந்து ஆஸ்துமா லெவலுக்கு போகாமல் நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ங்கிறது ஒரு இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்துமான்னு கூட சொல்லலாம்.
1: இப்போ வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பேசும்போது இந்த அலர்ஜி ஆஸ்துமா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறீங்க. இப்போ வந்து ஸ்கின்ல கூட அலர்ஜி வருது அப்படி. ஸோ இந்த ஸ்கின் அலர்ஜியும் வந்து இதோட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதுங்களா, இல்லை ஸ்கின்னுக்கு தனியாக டாக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா?
0: இப்போ இது ஸ்கின்னுக்கு டாக்டர்ஸ் கண்டிப்பாக டெர்மட்டாலஜிஸ்ட்னு தனியாக இருக்கிறாங்க. ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனை நம்ம அலர்ஜிக் டெர்மட்டைட்டிஸ் ஆர் எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். பல்மனாலஜிஸ்ட் அப்படிங்கிறனால ஸ்பெசிஃபிக்காக அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் ஆர் பிராங்கியல் ஆஸ்துமா பற்றி தான் மெயினாக பார்ப்போம். பட்டு நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். எக்ஸ்ட்ராவாக அவங்க டாப்பிக்கலாக ஆயின்மெண்ட்ஸ் கொடுக்குறது, ஆனால் வேறு ஏதாவது காசு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் ஆரோக்கியம், அலர்ஜி, ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து நம்ம நிறையா தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக சொல்கிறதுக்காக காத்துட்ருக்கீங்க. அதுக்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள்.
1: டாக்டர், இப்போ வந்து நீங்க அலர்ஜி ரிலேட்டடா பேசும்போது தோல், அதுக்கப்புறம் கண்ணு மூக்கு இதுல எல்லாம் அலர்ஜிஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க. வேற என்னென்ன அலர்ஜிஸ் எல்லாம் ஏற்படும்? சில பேருக்கு வந்து மாத்திரை சாப்பிடும் போது அந்த மாத்திரையில கூட சேராத மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா அலர்ஜி மாதிரி வரும். அதே மாதிரி சில பூச்சிகள் கடிக்கும் போது கூட அலர்ஜிஸ் ஏற்படும்.
2: இது எல்லாத்துக்கும் பேசிக்கா காமனா மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா சேம் தான், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் மட்டும் ஒத்துக்காம இருக்கும். அதே மருந்து தான் இன்னொரு பேஷண்ட்ஸ்க்கும் கொடுப்போம், பட் அது வந்து அவங்க உடம்புக்கு ஒத்துக்குது. இந்த சேம் மெடிசின் இந்த பர்சன்ஸ்க்கு கொடுக்கும்போது அது வந்து ஒத்துக்கல. பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட இம்யூனிட்டி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. அது அலர்ஜிங்கிறது பர்சன் ஸ்பெசிஃபிக் தான், ஒவ்வொருத்தருக்கும் பர்டிகுலர் இருக்கக்கூடியது தான். இதுக்கு காமன் ரிஸ்க் நீங்கள் சொன்ன மாதிரி இன்செக்ட் பைட்னால வர்றது, அதுக்கு பேர் இன்செக்ட் பைட் அலர்ஜி அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்செக்ட் பைட் அலர்ஜிலாம் சில நேரம் ரொம்ப சிவியராக கூட வரும். ஆன்ஜியோ எடிமா, அதாவது ரொம்ப தொண்டையிலலாம் நல்ல வீக்கம் போட்டு மூச்சு விடவே சிரமப்பட்டு பேஷண்ட் வென்டிலேட்டருக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் கூட வரும். எந்த இன்செக்டோ அதோட பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கு பேர் இன்செக்ட் பைட் அலர்ஜி. நம்ம மாத்திரை கொடுத்து வர்றதுக்கு பேர் ட்ரக் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே பேசிக் மெக்கானிசம் ஒன்று தான். ஸோ ட்ரீட்மெண்ட்டும் அதே மாதிரி அந்த அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் சேம் தான் எல்லாருக்குமே. அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் வரும். தண்ணி நிறைய குடிக்கிறது ஆக்சுவலாக நல்லது தான், ஏன்னா திக்காக இருக்கிற சளி எல்லாமே தண்ணி நம்ம ஹைட்ரேட் நிறைய பண்ணிக்கும் போது அது எல்லாமே நல்லா தின் ஆயிடும். அது மூக்கு சளியாக இருந்தாலும் சரி நெஞ்சு சளியாக இருந்தாலும் சரி ஹைட்ரேட் பண்ணிக்கிறது நல்ல விஷயந்தான். இதுக்கு மெயினாக ப்ரிவென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எது எது ஒத்துக்காதோ பர்டிகுலராக அதை அவாய்ட் பண்ணிக்கிறது தான் வந்து பெஸ்ட் வே ஆஃப் ப்ரிவென்ஷன். ஆக்சுவலாக அந்த அலர்ஜிஸ் ஆஸ்துமா இதெல்லாம் பொறுத்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டை விட வி ஆர் மோர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த ப்ரிவென்ஷன், அதாவது எப்படி தடுத்துக்கிறது, என்னென்ன ஃபேக்டர் அவங்களுக்கு இதெல்லாம் காஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதை தவிர்த்தாலே ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்ட் வந்து கம்மி ஆகும். ட்ரீட்மெண்ட்டோட நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த காஸ்ட்டோ சரி மருந்துகளோ சரி அதோட இது வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம்.
1: சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் அந்த அலர்ஜி பற்றி சொல்கிறீங்க, அது என்ன மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இதற்கான காரணங்கள் ஒன்று இருக்கும்ல, என்ன மாதிரி காரணங்களால் உருவாகுது, இது ஆரம்ப கால அறிகுறிகள் எந்த மாதிரி இருக்கும்?
2: ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆர் ஈடியாலஜின்னு எடுத்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு பேசிக்காக ஜெனட்டிக் காஸ் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேஷண்ட் ஹிஸ்ட்ரி சொல்லும்போது என்னோட தாத்தாக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, அம்மா அப்பா இல்லை பிரதர் சிஸ்டர் யாரா இல்லை ஃபேமிலியில் கசின்ஸ்க்கு யாருக்காவது இருக்குது அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அது பிராங்கியல் ஆஸ்துமாவாக இருந்தாலும் சரி, ஸ்கின் அலர்ஜியாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ட்ரக் அலர்ஜியாக இருந்தாலும் சரி, இது மோஸ்ட்லி கண்டிப்பாக ஒரு ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய பிரச்சனை தான். இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். ஸோ காமனாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மோக்கிங் கண்டிப்பாக, ஸ்மோக்கு இதெல்லாம் வந்து அதிகப்படுத்த தான் போகுது. இதுலேயே வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணலை அப்படின்னாலும் மற்றவங்க ஸ்மோக் பண்ணுறத நீங்கள் இன்ஹேல் பண்ணிக்கிட்டாலும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாகும். இப்போ வீட்லேயே குழந்தைக்கோ இல்லை வேறு யாருக்கோ இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா பக்கத்துலேயே ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா அந்த ஸ்மோக்கை இவங்க சுவாசிக்கும் போது இந்த ஆஸ்துமா வந்து இன்னுமே அதிகமாகும். ஆஸ்துமாவோட சிம்டம்ஸ், அலர்ஜியோட சிம்டம்ஸ் இன்னும் அதிகமாகும். இப்போது அதாவது டீ கடைக்கு போகிறீங்க, நீங்கள் டீ குடிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கவங்க ஸ்மோக்

0: பண்ணுறாங்கனாலும் அந்த ஸ்மோக்கை நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது உங்களோட ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அதிகமாக தான் ஆகும். ஸோ அதுக்கு பேர் பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் ஸ்மோக் பண்ணலனாலும் அடுத்தவங்க வெளியிடுற அந்த புகையை நீங்கள் சுவாசிக்கும் போது அதுவுமே பிரச்சனை பண்ண தான் செய்யும். ஸோ ஸ்மோக்கிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காமன் ரிஸ்க் ஃபேக்டர். ரெண்டாவது இன்ஹவுஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுஸில் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஹவுஸ் டஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, க்ளீன் பண்ணும்போது வரக்கூடிய ஹவுஸ் டஸ்ட்டு, ஒட்டடை புகை, சாம்பிராணி புகை, சமையல் பண்ணும்போது வரக்கூடிய புகை, இதெல்லாம் தான் வந்து காமன் இன்ஹவுஸ் அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அலர்ஜன்ஸ். தென் சில பேருக்கு வந்து பெட்ஸ், கிளி, நாய், பூனை, அந்த மாதிரி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எது வளர்த்துக்கிட்டாலும் இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஹேர்ஸு, ட்ராப்பிங்ஸ், ஃபீக்கல் மெட்டீரியல் இதெல்லாமே வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்காது, அந்த ஸ்மெல்லு இதெல்லாமே வந்து ஒத்துக்காது. அப்புறம் நம்ம பாத்ரூமில் க்ளீன் பண்ணக்கூடிய ஆசிட்ஸு, ஃபினாயில்ஸு, கொசுவத்தி யூஸ் பண்ணுறது, இந்த இதுலேருந்து வரக்கூடிய புகைகள் இதெல்லாம் தான் வந்து காமன் இன்ஹவுஸ் அலர்ஜி. அவுட்டோர்னால் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய புகைகள், வண்டியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வண்டியிலேருந்து வரக்கூடிய புகைகள், கெமிக்கல், தென் ஏதாவது தோட்டம்லாம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம காமனாக சொல்லணும்னா பார்த்தீனியம் பிளான்ட் அப்படின்னு சொல்லணும், அது உங்களுக்கு தெரியும். காமனாக போலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மகரந்தம். மகரந்தம் அப்படிங்கிறது அந்த பார்த்தீனியம் பிளான்ட்லேருந்து தான் நிறைய வந்து காமனாக எல்லாருக்கும் அந்த அலர்ஜனாக காஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் தான் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்துமாவோட சிம்டம்ஸோ இல்லை மற்ற அலர்ஜிக் ரிலேட்டட் சிம்டம்ஸோ இதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு எந்த விஷயம் வந்து அந்த அலர்ஜிக் ஃபேக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இது போக வேறு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ நம்ம மழைக்காலம், பனிக்காலம், குளிர்காலத்தில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், ஃப்ளூ காய்ச்சல் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃப்ளூ வைரஸ் தான் காமனாக அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனுக்கு காரணம், அதுவுமே ஒரு அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் தான். குழந்தைகளோ சரி பெரியவங்களோ சரி அதுக்கு நிறைய வேக்சினேஷன்ஸ்லாம் இருக்குது, தடுப்பூசிகள்லாம் இருக்குது, அதை போட்டுக்கிறது மூலமாக இந்த மாதிரி ட்ரிகர்ஸை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு எது வந்து இந்த அதிகமாக அப்பப்போ தொந்தரவு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பர்சனலாக நோட் பண்ணணும். அதை நோட் பண்ணியாச்சுனாலே நம்ம அதுக்கு பேர் தான் அலர்ஜன். அந்த அலர்ஜன்னு என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனாலே நம்ம மோஸ்ட்லி இந்த டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். க்யூர் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட இந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல் தான் ஆகும், அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம்னாலே நல்லாவே கண்ட்ரோல் ஆகும்.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் ஆஸ்துமா, அலர்ஜி இதுக்கான காரணங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறையா தகவல்கள் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள், மேலும் சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்குங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள் 103.3 பண்பலையோடு.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள்.
1: டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில அலர்ஜி ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும், அதற்கான காரணங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். எங்களோட நேயர்கள் கேட்டு இருக்காங்க, அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்?
2: அலர்ஜி ஆஸ்துமா இந்த ரெண்டுமே பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து அக்யூட் பிரச்சனை கிடையாது, அதாவது ஷார்ட் டேர்மாக இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. இது சரியாச்சுனாலுமே, ஷார்ட் டேர்மில் சரியாச்சுனாலுமே திருப்பி திருப்பி வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான், லாங் டேர்மாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறதே வந்து இது ஃபஸ்ட்டு கேள்வியை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாதா அப்படிங்கிறது தான் கேட்பேன். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது, பட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம டயபெட்டிஸ் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து லாங் டேர்மாக இருக்குதோ, மாத்திரைலாம் சாப்பிட்டா கண்ட்ரோலாக இருக்குதோ, அதே மாதிரி இதுக்கான நீங்கள் அந்த ப்ரிவென்ஷனையும் டேப்லெட்ஸ், அலர்ஜிக்கான டேப்லெட்ஸ், ஆன்டி அலர்ஜி டேப்லெட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த அலர்ஜன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்களே நோட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்க, அதை ப்ரிவென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களோட சிம்டம்ஸ் வந்து டே பை டே நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐடியலாக நீங்கள் இந்த மாதிரி பிராங்கியல் ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பல்மனாலஜிஸ்ட், அதாவது நுரையீரல் சிறப்பு மருத்துவரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இட் இஸ் க்யூரபிள் அண்ட் கண்ட்ரோலபிள்.
1: அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பல்வேறு வகையான தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. மேலும் இதை சார்ந்த நிறைய கேள்விகளும் உங்களுக்கு நாங்கள் கேட்கறதுக்காக காத்துட்ருக்கிறோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வரும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம் நேர்களே.
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி

0: ஊர்ப்புறத்திலே இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: தம் தம் ததா.

0: பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தாவேக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஜெர்மனி இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 3:02. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இல் இனி கேட்கலாம் டீ டைம் நிகழ்ச்சியில். இணைவது நான் ஆர்ஜி நிஷா. உங்களுடைய பாடல் விருப்பங்களும் நிகழ்ச்சியில் வளம் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு 2317046 வெளியூர்லேருந்தும் மொபைல் ஃபோன்லேருந்தும் அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 இணைப்பு என்ன சேர்த்துக்கோங்க. இன்றைக்கு தேசிய அளவில் துக்கம் அனுசரிக்கப்படுறதுனால நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை மெலடி பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம். 1950களிலிருந்து 1969 வரைக்கும் வெளிவந்த பாடல்களை தான் எப்பவும் போல இன்றைக்கும் நம்மளுடைய டீ டைம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடல் உங்களுக்காக ஆலயமணி திரைப்படத்திற்காக வருது, கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM டீ டைம்.

0: 11:07 ஆயிட்டிருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல டீ டைம். நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்காங்க காலர், யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம், யாருன்னு கால் பண்ணிருக்கீங்க?
1: ஹலோ வணக்கம், சிஎம் ஸ்கூல் நாராயண் நகர்ல இருந்து சுவர்ணம் பேசுறேன்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: கண்ணனின் காதல் அந்த படத்திலிருந்து பாடினால் ஒரு பாட்டு
0: பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
4: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
5: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
6: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
3: 3:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல டீ டைம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் மேடம், நான் கோவை டவுன் ஹால்ல இருந்து சலீமா பேசுறேன்.
3: என்ன பாடல் வேணும் கேளுங்க.
7: எனக்கு வல்லவனுக்கு வல்லவனிருந்து மனம் என்னும் மேடை மேல.
3: இதோ பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: 11:17 ஆயிட்டிருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க டீ டைம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த காலர். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: காவல் காலங்கள் நினைத்தேன் வந்தா இன்னொரு வேணும்.
0: பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்ல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
4: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழந்து விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும். இந்தியா
3: மூன்று மணி 24 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடலை விருப்பமா தெரிவிக்க காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
5: என்ன
3: பாடல் வேணும் கேளுங்க.
5: பாடல்
3: வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: இதுவரை இடம்பெற்றது டீ டைம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற சங்கர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேரலை கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
0: நேரம் 3:30.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் நேரம் 3:30.
3: நிறுத்து, அசல் நோட்டோட ஏன் விளையாடுற
4: ப்ரோ? இது கிழிஞ்சிருக்கு.
3: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
5: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
4: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
3: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸா பாட்டி தரலாம்.
5: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
2: இனி திரை இசை கேட்கலாம். இன்றைய திரை இசையில் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல்களை

இன்றைய திரை இசையில் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 3:38. திரை இசையில் தொடரும் பாடல் பகல் நிலவு படத்திலிருந்து.

இதுவரை திரை இசையில் ராகதேவன் இளையராஜா இசையமைத்து இசையரசி எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். ஒலித்த அத்துணை பாடல்களும் காலங்கள் தாண்டி நம் நெஞ்சங்களில் நீங்கா இடம்பெற்றிருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்கள் பிரிய சகி ஜெயப்பிரியா. நன்றி நேயர்களே.

0: நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தாவேக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை

0: மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் மாலை 4:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜி நிஷா. தி கேம் ஷோல எப்பவும் போல கேம் விளையாட போறோம். ஸோ சொல்லுக்குள் சொல் சொல் விளையாட்டு இதுதான் இன்றைக்கும் நம்மளுடைய கேம் ஷோவை அலங்கரிக்க போகுது. ஸோ எந்த மாதிரியான வார்த்தைகள் வரப்போகுது, எப்படி இந்த புதிர் விளையாட்டு இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக முதல் பாடல் வருது உயிரி திரைப்படத்திற்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்.

0: இன்றிரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் ரோஸ்வுட் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா?

4:10 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ தி கேம் ஷோ. இன்னைக்கு என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தோம். சொல்லுக்குள் சொல், இதுதான் இன்றைக்கான கேமாக இருக்குது. ஆனால் எப்படி விளையாட போகிறோம் அப்படின்னா, நான் 2 சொற்களை சொல்லுவேன், அதற்கான ஒரு க்ளூவும் சொல்லுவேன். இந்த 2 சொற்களை உள்ள நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய சொல் கிடைக்கும். அந்த க்ளூவுக்கும் அந்த சொல்லுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு குறிப்பாகவும் இருக்குது. ஸோ முதல் வார்த்தைகள் 2 சொல்லிடலாம். வினா, புதிர். க்ளூ என்னன்னா, இது ஒரு கீரை.

மறுபடியும் சொல்கிறேன், வினா புதிர். இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய சொல்லுக்கான க்ளூ, இது ஒரு கீரை. சொல்ல கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பதிலை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கால் பண்ணியும் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு எண் 2317046. வெளியூர்லேருந்தும் மொபைல் ஃபோன்லேருந்தும் அழைக்கக்கூடிய நேயர்கள் மறக்காமல் 0422ங்கிற கோட் நம்பர் இணைச்சிக்கோங்க. நிகழ்ச்சியில் திறந்த அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடல் டார்லிங் திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். Stay tuned.

0: 4:16 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கெட் செட் கோ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு தேசிய அளவில் துக்கம் அனுசரிக்கப்படுறதுனால நம்ம ஆகாஷ்வாணியில் அமைதியான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம விளையாடக்கூடிய கேமையும் அமைதியாக தான் விளையாட போகிறோம். ஸோ சொன்ன மாதிரியே சொல்லுக்குள் சொல் இந்த சொல் விளையாட்டை தான் இன்னைக்கு விளையாட போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினா புதிர் அப்படின்னு இரண்டு சொற்களை சொல்லியிருந்தேன். ஸோ அதற்கான க்ளூவும் இது ஒரு கீரை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இரண்டு சொற்கள்லேருந்து புதிய சொல்லை கண்டுபிடிச்ச ஒரு நேயர் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
0: சூப்பர், ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா? வினா புதிர், இது ஒரு கீரை, இந்த க்ளூ அண்ட் இரண்டு சொற்கள்ல இருந்து கண்டுபிடிச்ச புதிய சொல் இது.
1: புதினா.
0: புதினா தான், ஓகே, வாழ்த்துக்கள், கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க.
1: மிக்க மகிழ்ச்சி.
0: ஓகே, புதினா அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ ரொம்ப எளிமையான கேள்வியை கேட்டிருந்தோம். இதற்கு நம்ம சொன்ன அடுத்த வினாடியே பதில் கொடுத்த வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிருந்த நேயர் திருப்பூர் காஞ்சனா. இவங்க கூடவே பாண்டியநகர் சிவசங்கர், இந்திராணி, ராமகிருஷ்ணன், குடும்பம் கொண்டான், குகன் சிந்து, கோத்தகிரி, செல்வலக்ஷ்மி, ராஜவீதி, சிங்கானல்லூர் ஜெயலக்ஷ்மி, மனோகரன், தொடர்ந்து ரமண முதலி புதூர்லேருந்து சுதாகர், ஜீவா, கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், வடவள்ளி ஜெயஸ்ரீ, திருப்பூர் பாலா, கோணமலை ஆனந்தன், மூக்கனூர் சண்முகாநகர் சிவகுமார், மலர்குடி சபரிபிரியா சரோஜினி, திவ்ய பாரதி செந்தில் பிரபு, நிர்மலா சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர்லேருந்து, தொடர்ந்து சண்முக சுந்தரம், ரமண முதலி புதூர்லேருந்து ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, அந்தோனிராஜ் சென்னை, புலோபாளையம் ஆனந்தமுருகன், கோவிந்தராஜ் மாரிச்செட்டிப்பதியிலிருந்து, கணேஷ் சிறுமுகை, அஜய் மகத்தி ஜோதி நகர்லேருந்து, தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன் கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து ஜெகநாதன் பூளக்காட்டுப்பாளையம்லேருந்து, பெருமாள் சாமி சுமதி சாவக்கட்டுப்பாளையம்லேருந்து, வீரதுரை அரியலூர்லேருந்து, தொடர்ந்து விஜயமங்கலம் ஷரிதா, ஜெகதாம்பாள் தங்கராசு, கலைச்செல்வி செங்கப்பள்ளி பகுதியிலிருந்து, அவங்க கூடவே கோணமலை கோணமூலை செல்வராஜ் கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க, ஜெய கிருஷ்ணாபுரம் சகானா, ஆதிரன், நெபுலா, யோகவர்ஷினி, இவங்களும் பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல சொன்ன எல்லா நேர்களுடைய பெயர்களையும் படித்தாச்சு. பதில் சொன்ன பதில் சொல்ல முயற்சி பண்ண எல்லா நேர்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டுக்களை சொல்லிடலாம். ஸோ அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிற சொல்லுக்குள் சொல்லான விளையாட்டு அடுத்ததாக இதுக்கான வார்த்தைகள்னு பார்க்கலாம். வண்டி, மாடு. ஸோ இந்த இரண்டு சொற்களுக்குள்ள ஒரு பூச்சி ஒளிஞ்சிருக்கு. இது ஒரு பூச்சி, க்ளூ வந்து பூச்சி அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ வண்டி, மாடு, இந்த இரண்டு சொல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய இது ஒரு பூச்சி அப்படிங்கிற க்ளூக்கு ஒத்து போகிற சொல் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து கால் பண்ணி பதில சொல்லணும்னு நினைக்கக்கூடிய நேர்கள் 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு எண் 2317046. வெளியூர்லேருந்தும் மொபைல் ஃபோன்லேருந்தும் அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 அப்படிங்கிற இணைப்பு என்ன சேர்த்துக்கோங்க. தொடர்ந்து சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்கலாம் யூத் திரைப்படத்திற்காக.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 எஃப்எம்மில் இன்று மாலை 5 மணிக்கு சித்திரை செவ்வானம் நிகழ்ச்சியில் தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற சங்கர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். இன்றைக்கு நம்ம கெட்ஸ் எட் கோல கேம் ஷோவா விளையாடி இருக்கக்கூடியது சொல்லுக்குள் சொல். இதுல 2 சொற்களை ஒரு க்ளூவோட சொல்லியிருந்தேன், வண்டி மாடு. இது ஒரு பூச்சி அப்படிங்கிற க்ளூல இருந்து ஒரு

0: புதிய சொல்ல கண்டுபிடிச்சு நம்ம கூட பதில் சொல்ல காத்துட்டு இருக்காரு நேயர். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வீரதுரை அரியலூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வண்டு மேடம்.
0: வண்டு, ஓகே, கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம், நன்றி.
0: ஓகே, ஸோ எளிமையான கேள்விதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, இருந்தாலும் கரெக்டா பதில் நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப்லயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில ஆலங்கொம்பு தண்ணீத்திரம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி பதில் சொல்லியிருக்காங்க. சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலிருந்து, மூக்கனூர் சண்முகா நகர், சிவகுமார் மலர்கொடி, சபரிப்ரியா சரோஜினி, கோவிந்தராஜ் மாரிச்செட்டிப்பதியிலிருந்து, தொடர்ந்து பெருமாள் சாமி சுமதி சாவக்கட்டுப்பாளையம்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஜெயஸ்ரீ வடவள்ளியிலிருந்து, சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன், கலைச்செல்வி செங்கப்பள்ளி பகுதியிலிருந்து, பெங்களூர் இந்திரா நகர் அகிலா பதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, கூடவே தாரணியும் சொல்லியிருக்காங்க, திருப்பூர் பாலா, திருப்பூர் காஞ்சனா, செல்வலட்சுமி ராஜவீதியிலேருந்து, கணேஷ் சிறுமுகையிலேருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, கோணமலை ஆனந்தன், சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர், கோணமூலை செல்வராஜ், ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, சரிதா விஜயமங்கலம்லேருந்து, புலவுப்பாளையம் ஆனந்த முருகன், ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம், தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், தங்கராசு ஜெகதாம்பாள், கௌசல்யா தண்டபாணி, அண்ட் கரூர்லேருந்து நாகேந்திரன், உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன், தொடர்ந்து மணிநகர மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, திருப்பூர் குருவாயூரப்ப நகர் பிரபஞ்சன் யஷ்வந்த், தொடர்ந்து நிறைய நேர்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. திருப்பூர், தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம், தே வெங்கடேஷன் மற்றும் பிருந்தா எல்லாருடைய பேரையும் படித்தாச்சு. கரெக்டான பதில் சொன்ன சொல்ல முயற்சி பண்ண எல்லா நேர்களுக்கும் பெரிய பாராட்டுக்களை சொல்லிடலாம். ஸோ அடுத்த சொற்கள் புலி வேட்டை. மறுபடியும் சொல்கிறேன், புலி வேட்டை. இந்த இரண்டு சொல்லிலிருந்து நீங்கள் ஒரு சொல்லை கண்டுபிடிக்கணும். அந்த சொல்லுக்கான குறிப்பு என்னன்னா, இது ஒரு தடுப்பு. மறுபடியும் சொல்கிறேன், புலி வேட்டை. இந்த இரண்டு சொல்லிலிருந்து ஒரு புதிய சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த சொல்லுக்கான க்ளூ என்னன்னா, இது ஒரு தடுப்பு. பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கால் பண்ணி பதிலை சொல்லணும்னு நினைக்கக்கூடிய நேர்கள் 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மற்றும் ஒரு 2317046. வெளியூர்லேருந்தும் மொபைல் ஃபோன்லேருந்தும் அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422ங்கிற கோர் நம்பர் இணைச்சிக்கோங்க. தொடர்ந்து சூப்பரான பாடல்கள், அமைதியான பாடல்களுக்கு இது ரசிச்சுட்டு இருக்கும். அடுத்த பாடல் உங்களுக்காக தெய்வ திருமகள் திரைப்படத்திற்காக வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ தி கேம் ஷோ.

0: 4:34 ஆயிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ தி கேம் ஷோ. சொல்லுக்குள் சொல் விளையாடிட்டு இருந்தோம். புலி வேட்டை அப்படிங்கிற இரண்டு சொல்லோட இது ஒரு தடுப்பு அப்படிங்கிற குறிப்பையும் சொல்லியிருந்தோம். கரெக்டான பதிலோட நீர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கங்க, மரத்துக்குள வட்டம் தாசர வீட்டுல இருந்து பாலசோனி பேசுறேங்க.
0: ஓகே சூப்பர், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வேலைங்க,
0: வேலிதான் இல்லையா?
1: ஆமாங்க.
0: ஓகே, கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு பாராட்டுக்கள்.
1: நன்றிங்க.
0: ஓகே, ஸோ வாட்ஸ்அப்லேயும் நம்ம சொன்ன உடனே நம்மளுக்கு அடுத்த வினாடியே பதில் கொடுத்தது கோணமலை ஆனந்தன், வேலி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. பெருமாள் சாமி, சுமதி, சாவக்கட்டுப்பாளையம், திருப்பூர், காஞ்சனா, கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், ரமணமுதலிப்புது, சுதாகர், ஜீவா கரெக்டான பதில், பாண்டியநகர், சிவசங்கர், இந்திராணி, பாரதி, மகாலிங்கம், கள்ளிவலசு, மூக்கனூர், சண்முகாநகர், சிவகுமார், மலர்குடி, சபரி, பிரியா, சரோஜினி, செல்வலட்சுமி, ராஜவீதி, வடவள்ளி, ஜெயஸ்ரீ, கலைச்செல்வி, செங்கப்பள்ளி, திருப்பூர், பாலா, சரிதா, விஜயமங்கலம், கோவிந்தராஜ், மாரி, செட்டிப்பதி, தீபிகா, திருப்பூர், ஜெயலட்சுமி, மனோகரன், சிங்கானல்லூர், சண்முக சுந்தரம், ரமண முதலிப்புதூர், தாசரப்பட்டி, பாலசுப்ரமணியம், தங்கராசு, ஜெகதாம்பாள், சுக்காலையும் வந்து சொல்லியிருந்தாங்க, புடுவப்பாளையம், ஆனந்தமுருகன், உமா, கணேஷ், சிறுமுகை, திருப்பூர், அண்ணாநகர், பி ராஜேஷ், தொடர்ந்து ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, வேலி அப்படிங்கிற பதிலோட நாகேந்திரன் கரூர்லேருந்து, பூளக்காட்டுப்பாளையம் ஜெகநாதன், உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன், சண்முக சுந்தரம், ஐஸ்வர்

கோயம்புத்தூர் அக்ஷய மீனாட்சி மணிநகரம் மதுரையிலிருந்து, கோணமூலை கிஷாந்த் பிரனுஷா கரெக்டான பதில், சூலூர் ராதிகா அண்ட் தொடர்ந்து சகானா ஆதிரன் நெபுலா யோகவர்ஷினி ஜே கிருஷ்ணாபுரத்துலேருந்து, செந்தில் பிரபு திவ்யபாரதி நிர்மலா சிவசாமி சண்முக நகர் மூக்கனூர்லேருந்து, திருப்பூர் குருவாயூரப்பன் நகர் பிரபஞ்சன் யஷ்வந்த் தொடர்ந்து, வரதராஜ் கீதா பிரதக்ஷனா குமரன் சண்முகா நகர் மூக்கனூர்லேருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. எல்லா நேர்களுடைய பேரும் படித்தாச்சு. பெரிய பாராட்டுக்களையும் எல்லாருக்கும் சொல்லிடலாம். அடுத்ததாக நம்ம விளையாட போகிற சொல்லுக்குள் சொல் எதற்கானது அப்படின்னா பாறை அப்படிங்கிறது, அண்ட் இன்னொரு சொல் நாடு. மறுபடியும் சொல்கிறேன், பாறை நாடு. இந்த இரண்டு சொல்லிருந்து நீங்கள் ஒரு புதிய சொல்லை கண்டுபிடிக்கணும். க்ளூ என்னென்னா, இது ஒரு பறவை. மறுபடியும் சொல்கிறேன், பாறை நாடு. இந்த இரண்டு சொல்லிருந்து ஒரு புதிய சொல்லை கண்டுபிடிக்கணும். சொல்லுக்கான குறிப்பு, இது ஒரு பறவை. பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து சூப்பரான அமைதியான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம், கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM.

0: 4:41 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ தி கேம் ஷோ. ஸோ கேம் ஷோவில் சொல்லுக்குள் சொல் விளையாட்டு விளையாடிட்டு இருந்தோம். பாறை நாடு அப்படிங்கிற 2 சொல் கூடவே இது ஒரு பறவை அப்படிங்கிற க்ளூவும் கொடுத்துருந்தோம். சரியான பதிலோட காலர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஓகே ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: மாலை வணக்கம் சகோதரி.
0: மாலை வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
1: கணேஷ் சிரமகிழந்து பேசுறேங்கம்மா, நல்லா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நலம், நீங்களும் நலம்ங்கிற நம்பிக்கையில பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பதில் வந்துமா, நாரை.
0: நாரை தான் இல்லையா?
1: ஆமாங்க, கண்டிப்பா நாரை தான்.
0: ஓகே, கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு பாராட்டுக்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: ஓகே சூப்பர். அண்ட் வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன உடனே அடுத்த வினாடி பதில் சொன்னது கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலிருந்து. ஸோ இவங்க கூடவே பதில் சொல்லியிருக்காங்க. தீபிகா திருப்பூர்லேருந்து, பெருமாள் சாமி சுமதி சாவக்கட்டுப்பாளையம்லேருந்து, விஜயமங்கலம் சரிதா, கோவிந்தராஜ் மாரிச்செட்டிப்பதியிலேருந்து, உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து. ஸோ இப்போ காலையும் வந்திருந்தாங்க. அடுத்ததான் மூக்கனூர் சண்முகா நகர் சிவகுமார், மலர்குடி சபரிப்பிரியா சரோஜினி, திருப்பூர் பாலா, சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன், செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி சண்முகா நகர் மூக்கனூர்லேருந்து, ஜெய்ஸ்ரீ வடவள்ளியிலிருந்து, ராதிகா சூலூர்லேருந்து, கோணமலை ஆனந்தன், ஜெய்காந்த் கணபதி பகுதியிலிருந்து, தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, ஜோதிநகர் அஜய் மகத்தி, உடுமலை சுடர், முருகானந்தம், ஜெயந்தி கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க, திருப்பூர் காஞ்சனா, தொடர்ந்து ஜெய கிருஷ்ணாபுரம் சகானா ஆதிரன், நெபுலா யோகவர்ஷினி கரெக்டான பதில், பூலவாடி உதயகுமார் பானுமதி, வரதராஜ், கீதா பிரதக்ஷனா குமரன் சண்முகா நகர் மூக்கனூர்லேருந்து, அலிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து, ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, திருப்பூர் அண்ணாநகர் பி ராஜேஷ் கரெக்டான பதில், கருவலூர் சாமுவேல், தொடர்ந்து ஜெகநாதன் புலக்காட்டுப்பாளையம், புலவுப்பாளையம் ஆனந்த முருகன், சண்முகா சுந்தரம் ரமண முதலிப்புதூர்லேருந்து, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு கரெக்டான பதில், உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன், பொள்ளாச்சி கோவில்பாளையம் ரங்கராஜ், புஷ்பலதா சரியான பதில், கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், எல்லப்பாளையம் பழனிசாமி அண்ட் அதே போல கரூர்லேருந்து நாகேந்திரன், கும்பகோணம் சின்ன பிள்ளை நாராயணசாமி, செல்வராஜ் கோணமூலையிலிருந்து, சோ சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யாமித்திரன் அக்ஷய் மீனாட்சி மணிநகரம் மதுரையிலிருந்து, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் தா வெங்கடேசன் மற்றும் பிருந்தா கரெக்டான பதில், சுமதி கனகராஜ் தமிழ் நகர் செம்மிப்பாளையம்லேருந்து கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய நேர்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆனால் எல்லாருடைய பேரும் படிச்சிட்டோம். திருப்பூர் குருவாயூரப்ப நகர் பிரபஞ்சன் யஷ்வந்த் நிறைவாக அவரும் பதில் சொல்லியிருக்காரு. எல்லா நேர்களுக்கும் பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க போகிற சொல்லுக்குள் சொல் எதற்கானதுன்னா, சேலம் முதல் சொல், கோட்டை இரண்டாவது சொல். மறுபடியும் சொல்கிறேன், சேலம் கோட்டை இந்த 2 சொல்லிருந்து கண்டுபிடிக்க வேண்டிய புதிய சொல்லுக்கான க்ளூ என்னன்னா, இது வாசலில் இடுவது. இதுதான் க்ளூ, இது வாசலில் இடுவது. ஸோ இந்த க்ளூவோட சேலம் கோட்டை இந்த 2 சொல்லிருந்து புதிய சொல்ல கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து சூப்பரான இதமான அமைதியான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ரிதம் திரைப்படத்திற்காக எடுத்த பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 4:51 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ தி கேம் ஷோ. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுக்குள் சொல்லுக்காக இரண்டு சொற்களையும் ஒரு க்ளூவையும் கொடுத்துருந்தோம் இல்லையா. சேலம் கோட்டை இந்த சொல்லுக்கான க்ளூவும் இது வாசலில் இடுவது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுலேருந்து கண்டுபிடிச்ச புதிய சொல் எது அப்படின்னு நம்ம நேர்கிட்டே கேட்கலாம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: ஹலோ வணக்கம் மேடம், நான் தென் பொன்மடியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேங்க மேடம்.
0: ஓகே சூப்பர், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கோணமலை ஆனந்தன் கூடவே கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலிருந்து, தீபிகா திருப்பூர்ல இருந்து, கோவிந்தராஜ் மாரிச்செட்டிப்பதியில இருந்து, பெருமாள் சாமி சுமதி சாவக்கட்டுப்பாளையம்ல இருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, விஜயமங்கலம் சரிதா, ஜெய்காந்த் கணபதியிலிருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க, கஞ்சமட்டி சண்முகானந்தம் கரெக்டான பதில், மூக்கனூர் சண்முகா நகர், சிவகுமார், மலர்குடி, சபரிப்ரியா, சரோஜினி, தொடர்ந்து திருப்பூர் பாலா, கணேஷ் சிறுமுகையிலிருந்து, வடவள்ளியிலிருந்து ஜெயஸ்ரீ அண்ட் செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முக நகர் மூக்கனூர்லிருந்து சண்முக சுந்தரம், ரமண முதலிப்புதூர்லேருந்து சிங்காநல்லூர் ஜெயலக்ஷ்மி மனோகரன், திருப்பூர் காஞ்சனா, கருவலூர் சாமுவேல், தொடர்ந்து மூர்த்தி பவித்ரா பெருமானலூர்லேருந்து, பெங்களூர் இந்திரா நகர் அகிலா தாரணி, செல்வராஜ் கனகஜோதி அண்ட் தொடர்ந்து கிருஷ்ணவேணி அம்மா அவங்க சூலூர்லேருந்து பதில் அனுப்பியிருக்காங்க, ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம்லேருந்து, கோவில்பாளையம் ரங்கராஜ் புஷ்பலதா, சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யாமித்ரன் அக்ஷய மீனாட்சி மதுரை மணிநகரம் பகுதியிலிருந்து, அண்ட் தொடர்ந்து விவேகானந்தன் கொழுமக்கொண்டான் பகுதியிலிருந்து, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம், தா வெங்கடேஷன் மற்றும் பிருந்தா, தொடர்ந்து பெரிய வதமஞ்சேரியிலிருந்து தமிழ் நிதி நிதிலா, புலூர்பாளையம் ஆனந்தமுருகன் சுமதி கனகராஜ், தமிழ்நகர் செமிப்பாளையம்லேருந்து கரெக்டான பதில், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், தங்கராசு ஜெகதாம்பாள் அண்ட் எல்லப்பாளையம் பழனிசாமி, ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா நகர் சசிகலா, பிரகாஷ் பாபு கரெக்டான பதில், ரமண முதலிப்புது சுதாகர் ஜீவா, தொடர்ந்து ஜோதி நகர் அஜய் மகத்தி அண்ட் அதே மாதிரி ஜெய கிருஷ்ணாபுரம் சகானா ஆதிரன், நெபுலா யோகவர்ஷினி கரெக்டான பதில், திருப்பூர் குருவாயூர்பன் நகர் பிரபஞ்சன் யஷ்வந்த். ஸோ எல்லாருடையும் பேரும் படைச்சாச்சு. இன்னைக்கு பதில் சொன்ன எல்லா நேர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளையும் சொல்லிடலாம். ஸோ நிறைவாக நம்ம போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல் பொலி இந்த இரண்டு சொற்கள்ல இருந்து ஒரு புதிய சொல்ல கண்டுபிடிக்கணும். க்ளூ என்னன்னா, இது ஒரு மரம். மறுபடியும் சொல்றேன், நெல் அதுக்கப்புறம் இரண்டாவது சொல் பொலி. ஸோ இதற்கான க்ளூ, இது ஒரு மரம். ஸோ பதில கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கு தேசிய அளவிலான துக்க அனுசரிப்பு நடக்கிறதுனால அமைதியான பாடல்களோடு பயணிச்சுட்டு இருக்கும். ஸோ அடுத்த பாடல் உங்களுக்காக MS தோனி திரைப்படத்திலிருந்து வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 4:57 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில சொல்லுக்குள் சொல் விளையாடிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு 2 சொற்கள் சொல்லியிருந்தோம். நெல் புலி இது ஒரு மரம் அப்படிங்கிற க்ளூவோட சொல்லியிருந்தோம். கரெக்டான பதிலோட காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஓகே கட் ஆயிடுச்சு. வணக்கம், யார் இங்க கால் பண்றீங்க? அடுத்த காலர் வணக்கம். ஹலோ, யார் இங்க கால் பண்ணிருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் அம்மா, என்ன சொல்லுங்க அந்த வார்த்தையை
0: இப்பதான் கேக்குறீங்களா? ஓகே,
1: நெல்
0: நெல்லி தான் கரெக்டான பதில்.
1: அப்பளா நீங்க சொன்ன வார்த்தையில பாறைங்கிறதுக்கு வந்து வலி நிறைய, நீங்க சொன்ன நாளைக்கு வந்து இடை நிறையமா இப்படி தப்பு பண்றீங்க. பாறைக்கு வந்து வலி நிறை, நாளைக்கு வந்து இடைநிறை, நீங்க தப்பா சொன்னீங்க.
0: சரி ஓகே, இருந்தாலும் தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஓகே,
1: மன்னிக்க வேண்டாம், மன்னிக்க வேண்டாம். நிறைய எத்தனை லட்சக்கணக்கானவே கேக்குறீங்களா நீங்க.
0: உங்களுக்கு பெரிய பாராட்டுக்களை சொல்லிடலாம். அண்ட் வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் கரெக்டா பதில் சொல்லிருக்காங்க. உமா கணேஷ் அண்ட் பெருமாள் சாமி சுமதி சாவக்கட்டுப்பாளையம்ல இருந்து, பாரதி மகாலிங்கம் கலிவலசில இருந்து, அந்தோனி ராஜ் சென்னையில இருந்து, சண்முகம்பட்டி சண்முகானந்தம் அண்ட் சுமதி கனகராஜ் தமிழ்நகர் செமிப்பாளையம்லிருந்து, அண்ட் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம் தே வெங்கடேஷ் மற்றும் பிருந்தா, இன்னும் நிறைய நேர்கள் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ எல்லோருக்கும் பொதுவான ஒரு பெரிய பாராட்டுக்களை சொல்லிடலாம். இதே போல தினமும் மாலை உங்களுக்காக கெட் செட் கோ நிகழ்ச்சி வர காத்துட்ருக்கேன். அதில் உங்களுடைய இதே மாதிரியான விளையாட்டு திறமையை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது நான் ஆர்ஜே நிஷா. 5 செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற சங்கர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேரலை உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மோட்டார் வாகன துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.

0: அளவிற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இங்கிலாந்து சற்றுமுன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்துள்ளது. காலையில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 321 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 5:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரச்சிவனம். ஒவ்வொரு நாளும் சித்திரச்சிவனம் நிறைய அனுபவ கருத்துக்களும் நிறைய மோட்டிவேஷனால இன்ஸ்பிரேஷனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும். அந்த வகையில் இன்றைக்கும் கூட முக்கியமான ஒரு நபர் இன்றைக்கி நம்ம வந்து மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசி பகிரப்போகிறோம். தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஸ் வென்ற சங்கர் ராமகிருஷ்ணனோட இன்றைக்கி நம்ம நேரலையில் இருக்கோம். ஸோ குட் ஈவினிங் சார். எஸ் சங்கர் ராமகிருஷ்ணன், அதாவது ஒரு விஷயம் வந்து வெற்றி பெறும்போது அந்த விஷயத்தை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அது கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு சக்ஸஸ் வந்து டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மனநிலைமை எப்படி இருந்தது?
3: ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட்டு வின் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள், இது வந்து இந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும் அப்படின்ட்டு 3 இயர்ஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அண்ட் அவர்கிட்ட இருந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்தது, சரி எப்படியாவது அவர் முதல்ல ஜெயிக்கணும், அதுக்காக செஸ் உள்ளே வந்தது.
2: ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அப்போ ஜெயிக்கும் போது எப்படி இருந்தது ஃபீல்?
3: ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
2: ஏன்னா சொல்லி கொடுத்தவரே வந்து நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
3: அதனால் செகண்ட் கேமும் ஜெயிப்போங்கிறதுனால திரும்ப வாங்க, திரும்ப
2: விளாண்டு
3: திரும்ப விளாடணும், ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
2: ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேண்டிடேட் வந்து நம்ம உள்ளே போக ஒரு மென்டலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், அது டவுட்டே கிடையாது. அது குறிப்பாக இந்த மாதிரியான கேம் விளாட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ப் மைண்ட் ஆகிட்டே இருக்கும், இந்த மாதிரி சக்ஸஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு போட்டிக்கு போகும்போது நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க?
3: ஸோ மோர் ஆஃப் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என் கோச்சஸ் அண்ணா அம்மா அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப கஷ்டமாக படலை. ஏன்னா என்னை சுற்றி நிறையா பேர் இருக்காங்க, அந்த ஒரு கம்ஃபர்ட் இருந்ததுனால பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை. ஃபிசிக்கலாக கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும், லைக் கொஞ்சம் உடம்ப நல்லா வச்சுக்கணும். அதுக்கும் அம்மா தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்கிறதுனால எல்லாமே அம்மா கூடவே இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ நான் ஸ்ட்ரகிள்ஸ்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பீப்புள் எனக்காக
2: கூடவே இருக்கிறதுனால
3: எனக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னை பேக் பண்ணுறாங்கங்கும் போது எனக்கு ரொம்ப அவங்கெல்லாம் ஈஸியராக வச்சுக்கிறாங்க, அதுதான் மெயினாக.
2: ஓகே, ஸோ இந்த மாதிரியான கேமை சூஸ் பண்ணுற ஒரு பர்சனுக்கு பேசிக் குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல? நிறைய நம்ம வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் பேசிக் குவாலிட்டி இருந்தால் இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்
3: என்னென்ன? மெயினாக பேசிக்னு இதில் செஸ்ன்னு போது பேஷன்ஸ் தான்.
2: ஓகே,
3: உட்காந்து லாங்கர் கேம்ஸ் நிறைய நேரம் உட்காந்து விளாடணும், நிறைய நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணணும், அதுக்கு வந்து மெயினாக பேஷன்ஸ் தான் பேசிக் அண்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன். அதுதான் நீங்கள்
2: ப்ராக்டிஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பண்ணிப்பீங்க?
3: நான் வந்து ஒரு மினிமம் 4 hours 5 hours ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நார்மல் ப்ராக்டிஸ் டெய்லி, ஈவன் டோர்னமெண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் அது ஒரு லாங்கர் இதாக வச்சு ஒரு கோலாக வச்சு, இப்போ நான் 3 months 4 months நான் கழித்து தான் டோர்னமெண்ட் ஆட போகிறேன்னாலும் நான் இன்னைக்குலேருந்தே நான் 3 hours 4 hours மினிமம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்.
2: இது என்னங்க பெரிய ஒரு விஷயமா இருக்கும் போல இருக்குல்ல, ஒரு நாளைக்கு வந்து 3 hours 4 hours கன்சிஸ்டன்சியாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? ஃபேமிலி வேறு, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த விஷயத்துக்கு?
3: ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கேமுக்கும் பேக் பண்ணுவாங்க, லைக் ஒவ்வொரு கேமுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி. இப்போ பெரிய ஆப்போனன்ட்ஸ் யாராவது

0: இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன விளாடுவாங்கன்ட்டு ஆன்லைனில் பார்த்து நீ இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ, அந்த மாதிரி இது விளாடுவாங்க, நீ இது விளாண்டுட்டு போனே எனக்கு மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு பேக் பண்ணுறாங்க.
1: ரைட். ஸோ நிறைய கேம்ஸ் பார்ப்பீங்களா?
0: ஆ, நிறையா கேம்ஸ் டெய்லி கேம்ஸ் பார்ப்பேன். லைக் இது இருக்கு ஆன்லைன், இப்போ எல்லாமே ஆக்சசபிளுங்கிறதுனால இப்போ எந்த எங்கே வேர்ல்டில் எங்கே நடந்தாலும் நம்ம கேம்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்லா எல்லா கேம்ஸ் மோஸ்ட்லி பார்த்துடுவேன், கேம்ஸ் டெய்லி பார்த்து.
1: எஸ் ரைட். நேயர்களுக்கு இப்போ ஒரு அந்த ஒரு 3 நிமிஷம் கான்வர்சேஷனில் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம யாரோட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஸ் போட்டியில் வென்ற சங்கர் ராமகிருஷ்ணோட தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டேடியோ

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரன் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். 5:14 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க சித்திரசவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப்பில் வென்ற சங்கர் ராமகிருஷ்ணன் நம்மளோட வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. ஸோ பேசிக்கா ஒரு பிளேயர் அப்படி ஜெயிக்கணும் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி பேஷன் இருக்கணும், கன்சிஸ்டன்சியான ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்றது. ஒரு ஒரு வெற்றியை வந்து நீங்கள் முதன் முதல்ல சுவைத்த வெற்றி அப்பாவை எப்படியா ஜெயிச்சணும், அதுக்காக தான் அந்த கேம்லேயே உள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய சக்ஸஸ் பார்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு நேஷனல் லெவலில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதில் ஒரு ஃபியர் இருந்ததா, ஒரு ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்ற மாதிரி அங்கே போர்டு முன்னாடி உட்காந்து அப்படிலாம் இருந்ததா?
1: உண்மையிலே அது ஃபியர் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது நார்மல் கிடையாது. என்ன ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், ஏன்னா இங்கேயே தான் விளாண்டுட்டு இருந்தது எல்லாமே, தமிழ்நாடுக்குள்ளேயே விளாண்டுட்டு திடீர்னு ஒரு நார்த் போய் இந்தியா லெவல், ஆல் இண்டியா லெவலில் நேஷ்னல்ஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணி லைக் விளாடும் போது, ஓகே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நம்ம நல்லா பண்ணணும், அந் எல்லா ஃபியரும் இருந்துச்சு.
0: ஸோ அந்த மாதிரி ஒரு கேமில் போய் ஜெயிச்சாச்சு, அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது, அதை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க?
1: ஃபஸ்ட்டு ஒரு ஓகே 3 ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஜெயிச்சிட்டோம். செலப்ரேட்னா என்னோடய கோச்சஸ், என் அண்ணா, என்னோட செஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி பேசிட்டு எல்லா சப்போர்ட் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் சப்போர்ட் பண்ணேன் நான். அண்ட் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அது பார்க்கும்போது. அதுதான் உண்மையிலே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. நல்லா போய் சாப்பிட்டுட்டு செலிப்ரேஷன்,
0: நல்லா சாப்பிட்றதா செலிப்ரேஷனே ஃபஸ்ட்டு. அதில் சங்கர் ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் யார், எங்கள் ஸ்கூல் முடித்தார், எப்படி அவருடைய ஸ்டடீஸ் எப்படி இருந்தது, அதோட பேரலா இதை எப்படி கொண்டு வந்தீங்க?
1: ஸோ நான் வந்து எஸ்பிஓஏல படித்தேன். ஸோ என்னோட கிண்டர் கார்டன்லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே எஸ்பிஓஏ தான். ஸோ அப்போது என்னோட அகாடமி போயிட்டு அண்ட் சைட் பை சைட் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் அகாடமி போவேன். ஸோ சைட் பை சைடு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன், ஸ்கூலுக்கு போகிறது, செஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஸ்கூல் டேஸ்லேயும் டோர்னமெண்ட்ஸ் போயிட்டு இருந்தேன், எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அங்கே எனக்கு ஸ்கூல் டேஸ் அரவுண்ட் ஒரு 11th படிக்கும்போது எனக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம்தான் நான் அதுக்கப்புறம் ஒரு 6 அந்த மாதிரி நான் விளாடவே இல்லை, சுத்தமாக விளாடல. ஏன்னா எனக்கு செஸ்ட் கீழே எந்த ஒரு சென்சேஷன் எதுவும் இல்லாமல் இப்போ நான் பெட் ரிட்டன் ஆகிட்டேன். நான் 6 விளாடவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் கோச் நான் கால் பண்ணேன், சார் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் சார், 6 ஆகிடுச்சு, நான் திரும்பி ரீஇக்னைட் பண்ணணும் சார் அப்படின்னு. வந்து விளாடு வா அப்படின்னாரு. போனேன்,

0: அந்த ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டு தான் என்னோடய சேஞ்ச் ஆஃப் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமாக ஒழுங்காக பண்ணல. ஏன்னா சிக்ஸுக்கு 1 பாயிண்ட் தான் இன்னமும் எடுத்தேன். 6 கேமில் 5 லாஸ்ட், 1-1 மட்டும் வின். அப்போ தான் ஓகே, இது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு, இங்கே வந்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒர்க் பண்ணால் தான் உண்டு அப்படின்ட்டு அடுத்த நாளே திரும்பி சாரை கூப்பிட்டு, இல்லை சார் எனக்கு ஒர்க் பண்ணி ஆகணும், அது மெட்டீரியல்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னா. அப்புறம் அவர் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். லைக் டோர்னமெண்ட்ஸ் எங்கேயா வெளியே போனால் லைக் எய்டாவோ இருக்கட்டும் இல்லை கோச்சாவோ எல்லாமே அவர் பண்ணேன். அண்ட் அங்கேருந்து ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் நேஷ்னல் சாம்பியன்.
1: நல்லா இருக்குல்ல அது கேட்குறதுக்கு. ஸோ இதில் வந்து நிறைய தியரட்டிக்கலாக இருக்கும், நிறைய வந்து நீங்கள் கேம்ஸ் பார்க்கணும், அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களோட ஆப்போனண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். அது எப்படி சூஸ் பண்ணுவீங்க? யார் இவங்களோட விளையாண்டா இன்னும் என்னோட கேம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்களா? இல்லை கோச் கைட் பண்ணுவாரா? இல்லை அந்த தியரட்டிக்கலான ஃபார்முலாஸில் வந்து இந்த மூவ்ஸில் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது எப்படி நீங்கள் அதை எடுத்துக்குவீங்க அந்த டைமை?
0: லைக் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த தியரிஸ் இதெல்லாமே லைக் கேம்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் கேம்ஸ் பார்த்துட்டு அவங்க என்ன விளாண்டுருக்காங்க, ஸோ இது எப்படி லைக் நம்ம இது பண்ணலாம். இதுக்கு இப்போ நிறைய எல்லாத்துக்குமே தியரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் பிக் பண்ணுறதுலாம் இப்போ ஆப்போனண்ட்டு வந்து ஆஃப் கார்டாக காட் பண்ணுறதுக்கு லைக் அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கணும், நம்ம போய் சர்ப்ரைஸாக இருக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி பிக் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸோ என் கோச்சஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எனக்கு கொடுப்பாங்க, தென் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே ட்ரைனிங் கேம்ஸாக விளாண்டு பார்ப்பேன். ஸோ அது நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ப்ரிப்பேர்டாக போனால் ஓகே, அவங்க நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கோச்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ஆப்ஷன் ஏ பி அவன் சீன்னு ஒன்று வச்சுருப்பான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களா உங்களுக்குன்னு பர்டிகுலராக? ஏன்னா இப்போ தெரியும் ஒரு கேமில் வந்து இவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்கும் தெரியும், நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு அவங்களோட ஆடுவாங்கன்னு தெரியும், சீன் ஒன்று வச்சுருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கா?
0: நடந்திருக்கு. அவங்க என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு நான் ஆன் த போர்ட் சர்ப்ரைஸ் ஆயிருக்கேன். பட் சமம் மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த கேம்ஸ் பார்க்குறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம படிக்காதது கூட நிறையா கேம்ஸ் நிறையா விளாடுவாங்க. ஸோ ஓகே, இது நம்ம என்றைக்கோ பார்த்துருக்கோம், அதை வச்சு நம்ம இன்னைக்கு வேர்டை
1: சமாளிச்சிடலாம்
0: அப்படின்ட்டு மேனேஜ் பண்ணியிருக்கேன் நிறையா.
1: ஓகே ரைட். ஸோ நிறைய சக்ஸஸு நிறைய லேர்னிங்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு நாள் நான் இவரோட பேசினேன் இல்லை இவரோட இந்த மூமெண்ட் வந்து நான் ஆட முடிஞ்சது அப்படின்ற ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டே உங்களோட மெமரபிள் டே தான் இருக்கா?
0: ஐ திங்க் மெமரபிள் டேனா இப்போ இந்த இயரில் ஏர்லி மேல வந்து எனக்கு விஸ்வநாதன் ஆனந்த் சரோட ஆன்லைனில் பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது.
1: கிரேட்டில்.
0: ஸோ அவர்கிட்ட பேசவும் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். பட் அவர் வந்து யூஸ் பண்ணி நான் நிறைய பேர் என்னை மாதிரி 2-3 பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, டிஃப்ரெண்ட் லேபிள் பிளேயர்ஸ் தான். அண்ட் அவர் பொறுமையாக ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லி அண்ட் அது ரொம்ப மெமரபிள், ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாகவும் இருந்துச்சு அண்ட் ரொம்ப மெமரபிளாக.
1: கைண்ட் பர்சன் நினைக்கிறேன்ல அவர், எல்லாரோடையும் நல்லா இன்ட்ராக்ட் ஆகிறார், நிறைய நம்ம பார்க்க முடியுது அவரோட பேட்டிஸில் கூட வரது கூட. ஸோ அவர்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏதாவது
0: அவர்கிட்ட க்வெஸ்சன் கேட்டேன், லைக் இந்த மாதிரி நர்வஸாக நீங்கள் நர்வஸாக இருந்திருக்கீங்களா போர்ட் போகும்போது? நீங்கள் அவர் தான் சொன்னார், இப்போ நர்வஸாக நான் இல்லாமல் இருந்ததே கிடையாது, நானும் நிறையா எல்லா ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன். பட் நர்வஸாக ஒரு 5 டைம் வேர்ல்ட் சாம்பியன் அதை சொல்லும் போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஓகே, அப்போது அவர் வந்து ஒரு வேர்ட் சொன்னார், லைக் நீ மட்டும் போர்டில் ஸ்ட்ரகிள் பண்ணல, உன் ஆப்போனண்ட்டும் விளாட்றான், உன் ஆப்போனண்ட்டும் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னாரு. அது வந்து எனக்கு உண்மையில
1: ஒரு பேரன்ஸ். எஸ் இந்த மாதிரி ஒரு நம்ம ஃபீல்டுலேயே நம்ம வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பர்சனையாவோ இல்லை வந்து இப்போ டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னு நிறைய 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெலாம் பார்க்கும்போது நீங்கள் உங்களோட ஒரு கேமாக கோலாக ஒரு ஆஃப்டர் 3 இயர்ஸோ இல்லை ஆஃப்டர் 5 இயர்ஸோ நான் இந்த இடத்த ரீச் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்களா?
0: லைக் ஒவ்வொரு எனக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப் தான் டார்கெட். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 2000 ரேட்டிங் உள்ள பிளேயர் ஆகணும், அதுதான் இப்போதைக்கு என்னோடய எய்ம்.
1: ஒவ்வொரு மூவையும் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோடையோ இல்லை வந்து ஆப்போனண்ட்டோட மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, இல்லை நீங்கள் ப்ரீப்ளான்டாகவே மூவ்மெண்ட்டோட இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி போவீங்களா?
0: லைக் ரெண்டுமே கம்பைன்டு தான். ஏன்னா இப்போ நான் ஒரு ஐடியா பண்ணணும், அட் த சேம் டைம் அதை அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி விளாடாமல் வேறு எதாவது விளாண்டுட்டாங்கன்னா நான் அதையும் நான் ஆன்டிசிபேட் பண்ணி அங்கே நான் இம்ப்ரவைஸ் பண்ணணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவ்லேருந்து லாஸ்ட் மூவ் வரைக்கும் ப்ரிப்பேர்டாக போக முடியாது. ஸோ அங்கே போய் அவங்களோட ஐடியாஸ் ஆன்டிசிபேட் பண்ணி தான் நான் வந்து ஐடியாஸ் என்னோடய ஐடியாஸையும் பிளெண்ட் பண்ணணும்.
1: ரைட். ஏன்னா நிறைய மற்றவங்கள மாதிரி இப்போ நம்மளால வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெளியே போகிறது செய்கிறது அப்படின்னு முடியாது. ஏன்னா கேமில் வந்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஃபெயிலியர் கூட இல்லை மாஸ்டர் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கைட் பண்ணுங்க நான் அதை தொட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 4 hours 5 hours நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ரிலாக்ஸிங் பாயிண்ட் என்னென்ன? இந்த சாங்ஸ் கேட்குறது கொஞ்சம் அப்படி ஒரு ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி என்னென்ன எடுத்துப்பீங்க?
0: நான் சாங்ஸ் கேட்பேன் அண்ட் ஏதாவது மூவிஸ் பார்க்குறது சீரீஸ் பார்க்குறது அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தென்

0: இப்போ பிகாம் வேறு பர்சியூ பண்ணுறதுனால நான் அந்த அந்த ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ பிகாம் படிச்சுட்டு அந்த மாதிரி என்னோட ரிலாக்ஸேஷன் இருக்கும்.
1: படிக்கிறது ரிலாக்ஸேஷனாக இருக்குல்ல, படிக்கிறது தான் போர் அடிக்கிற விஷயமாச்சு, பட் அவங்களுக்கு ரிலாக்ஸாக தெரியுது. ஓகே ஃபைன். பட் செஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபோட கனெக்டான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு மூமெண்ட் நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறது முன்னாடி கூட நாலு விதமாக யோசிக்கணும், ஆப்போசிட் பர்சன் என்ன மாதிரி யோசிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் அது லைஃபோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி செஸ்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா?
0: லைக் ஏதாவது ஏதாவது இந்த நேரத்தில் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் ஓகே ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அசஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம டெசிஷன் எடுக்கலாம். அது அது வந்து மெயினாக செஸ்லேருந்து தான் வந்தது.
1: இல்லை இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதனால நான் கேட்டேன். ஸோ இந்த மாதிரியான கேமை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரேட்டிங் பிளேயராக வரணும், நமக்கு முன்னாடி நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஏதோ ஒரு ஐடியாஸோ இல்லை ஏதோ ஸ்ட்ராட்டஜி அவங்கள வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பார்ப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு ஆப்போசிட்டுக்கு போர்ஸ்னு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இந்த மனநிலை எப்படி நீங்கள் ஸ்டேபிளாக வச்சுக்கிறீங்க? உள்ளே வரும்போது ஒன்று இருக்கும், கேம் போக போக போக மேபி உங்களுக்கு பாசிட்டிவ் சைடாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கப்படக்கணும். அது எப்படி நீங்கள் அந்த டைமில் எப்படி நியூட்ரல் பண்ணுறீங்க?
0: அந்த டைம் வெளியே காட்டிக்காமல் இருக்கிறது தான் மெயின் ஐடியாவாக இதாக இருக்கும். ஸோ பட் இதெல்லாம் நம்ம பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஓகே சம்டைம்ஸ் ஃபுல்லாக சர்ப்ரைஸ்ட் ஆயிடுவேன், ஓகே லாஸ் ஆயிடுச்சுன்னா ஃபைன் கிரெடிட் சாப்பிடான்ட்டு கொடுத்துட்டு வா திரும்ப போய் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை பை லாஸ் அண்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்டெபிலிட்டி வரும்.
1: அந்த மாதிரி ஃபெட் அப் ஆகிறது இல்லையா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். ஒரு ஏஜ் ஃபேக்டர் அதுக்கு சப்போர்ட் பண்ணோம், நிறைய கேம்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணோம், நீங்கள் அதை எப்படி ஈஸி டேக் ஓவர் எடுத்துக்கிறீங்க அது?
0: அண்ட் லைக் ஃபெட் அப் ஆகிட்டு வந்தக்கப்புறம் இப்போ என்னோட கோச்சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுவேன், லைக் இல்லைடா இந்த கேம் போயிடுச்சு என்ன என்ன என்னென்ன தெரியல அப்படின்னு. அண்ட் அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்னை விட கோச்சஸ் அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், நிறையா கேம்ஸ் பார்த்துருக்காங்க, நிறைய இந்த மாதிரி லாஸஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை டேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேம் இருக்குது, இது இன்னும் முடியல, நெக்ஸ்ட் கேம் இருக்குது, ஸோ கம்பேக் கொடுத்துட்டு அதுக்கான இதை பண்ணு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்ட்டு அவங்க தான் சப்போர்ட்.
1: எஸ், இவ்வளோ ஒரு பொலைட்டாக ரொம்ப காமாக பேசிட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற சங்கர் ராமகிருஷ்ணன். ஒவ்வொரு விளையாட்டுமே வெற்றி தொழில் கடந்து தான் வரணும், அதில் வந்து தோல்வி வந்துச்சுன்னா அது ஆப்போனட்டுக்கே சக்ஸஸ் வந்துச்சுன்னா நமக்கு அப்படின்னு ஈஸியாக எடுத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாடல் பிறகு தொடர்ந்து பேசலாம், கேளுங்க ரசிங்க.

0: 5:29 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. சித்திரச்சவனம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஒரு பெரிய சக்ஸஸை வந்து கொண்டு வந்திருக்கூடிய சங்கர் ராமகிருஷ்ணனோட தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ வந்து சிம்பிளாக எல்லாத்தையும் ரொம்ப ஹம்பிளாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. எஸ் ரைட், ஒவ்வொரு போட்டிக்கும் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் மைண்டை காம் பண்ணிக்கணும், சாங்ஸ் கேட்கறது அந்த மாதிரிலாம் பண்ணும் அப்படின்னு. பொதுவாக அந்த ஒயிட்டு பிளாக் அப்படிங்கிறது அன்றிலிருந்து இன்று வரை பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் கூட. உங்களுக்கு அந்த ரெண்டு இதுலேருந்து எது ரொம்ப பிடிக்கும்?
1: இப்போ வந்து முதல்ல ஒயிட், அதுக்கப்புறம் பிளாக் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒயிட்டு தான் ப்ரிஃபரபிள், ஏன்னா இப்போ நம்ம என்ன விளாட போகிறோம் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பிளாக்லேருந்து நான் ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கணும் அவங்க என்ன விளாடுவாங்க. இப்போ அவங்க என்ன விளாடுவாங்கன்னு தெரியலனா ஓகே, என்ன சர்ப்ரைஸ் பண்ணாலும் ரெடியாக இருக்கும்,
0: ரெடியாக இருக்கலாம்,
1: அது கொஞ்சம் நர்வியாக இருக்கும். ஒயிட்னா நம்ம இதுதான் விளாட போகிறோம் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டை மேக் பண்ணிட்டு போகிறதுனால ஒயிட் கொஞ்சம் ப்ரிஃபரபிள் பிளாக்.
0: ஸோ நீங்கள் சொன்னீங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு 9 சுற்று இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு சுற்றுக்கும் இடைவெளியில் மேக்ஸிமம் எவ்வளோ கேப் இருக்கும், அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் எவ்வளோ டக்குன்னு ரெடி ஆகணும், எப்படி ரெடி ஆவீங்க?
1: ஸோ இப்போது நான் கேம் முடிச்சுட்டு வரது தான் அது வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ நான் வந்து ஒரு கேம் நான் 3 hours, 3.5 hours விளாண்டு விட்டு வரேன்னா அடுத்த ரவுண்டுக்கு நான் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு 1/2 hour, 1 hour தான் கேப் இருக்கும்.
0: ஓகே.
1: ஸோ நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டேன்னா அதுக்கேற்ற டைமிங்
0: மாறும்.
1: ஸோ நான் ஸோ அது மாதிரி இப்போ ஒரு கேம்க்கும் இன்னொரு கேம்க்கும் நான் ப்ரிப்பேர் ஆகிறது வந்து ஏதாவது சாங்ஸ் கேட்டுட்டு அந்த மாதிரி தான் நான் என்னை யூஸ் பண்ணிட்டு போகணும் நெக்ஸ்ட்.
0: ஓகே. இது என்னென்னா எனக்கு ஒரு பர்சனல் க்வெஸ்சன். இப்போ ஒரு கேமில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா ஒருவேளை நமக்கு சின்னதாக ஒரு வில்லனாக கூட தெரியல, இருடி என்ன ஜெயிச்சிட்டல அவனை பார்த்துக்கிற அப்படின்ற மாதிரி தெரியல. பட் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கா இந்த கேம் மூலமாக?
1: லைக் என் ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் என் கோச்சஸ் எல்லாமே நான் இந்த கேம்ஸ் இதில் கனெக்ட் ஆனதுதான். நான் அந்த மாதிரினா லைக் ஒவ்வொரு ஒரு பிளேயரை ஏதாவது ஒரு ரெண்டு டோர்னமெண்ட்டில் ஃபேஸ் பண்ணுவேன். அப்போது நான் லாஸ் ஆகிட்டு அவங்களே திரும்ப வந்தாங்கன்னா அந்த டக்குன்னு தோத்த கேம்ஸ் பேட் மெமரிஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். பட் அதுக்கப்புறம் ஓகே இன்னைக்கு வந்து இந்த இந்த இந்த இதை முடிச்சிடணும், இந்த ரிவெஞ்ச்

0: அந்த மாதிரி க்ளோஸ் ஆனவங்க இருக்காங்களா? அதுக்கப்புறம் நல்லா பேசுறது, சாட் பண்றது, அதுக்கப்புறம் அவங்களோட நிறைய இன்ட்ராக்ட் பண்றவங்க நடந்திருக்கா? வெளியே டோர்னமெண்ட் போய் ஏதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்களா? அந்த மாதிரிலாம்
1: இல்லை, அந்த மாதிரி பெருசாக நடந்ததில்ல. ஆனால் போனால் அவங்க வந்து பார்த்துட்டு ஓகே இவன் வந்திருக்கான் அப்படின்ட்டு ஒரு ஸ்மைல் அக்னாலேஜ் பண்ணிட்டு அவங்க இது போயிடுவாங்க, அவங்க விளாட கேம்ஸ் விளாட போயிடுவாங்க. ஓகே நானும் இவன் வந்திருக்கான் இன்னைக்கு இந்த டோர்னமெண்ட் இவன் வந்துச்சுன்னா
0: ஓகே இப்படி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்
1: ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு.
0: எஸ் ரைட். இந்த மாதிரி நீங்கள் அட் அ டைமில் அந்த ஒரு ஸ்பார்க்கில் வந்து நீங்கள் எடுத்துக்கூடிய டிசிஷன் வந்து எவ்வளோ மைனூட்டானதாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன் கேமில் வந்து நிறைய சர்ப்ரைசிங் இருக்கும். அந்த சின்ன கேப்பில் உங்களோட கோச்சோ இல்லை யாராவது ஒரு உங்களுக்கு வந்து உங்களோட மைண்டை வந்து காம் பண்ணி ஸ்ட்ராட்டஜி ட்ரிக் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்த மூமெண்ட்ஸ் இருக்கா உங்கள் லைஃப்பில்?
1: இப்போ கோச் கூட லைக் மோர் ஆஃப் மென்டலாக நீ எப்படி அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டு போகணும் அதுதான் மெயினாக சொல்லுவாங்க. ஏன்னா நீ டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நீ இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க, ஸோ உனக்கு தெரியும் இதுதான் வரும், ஸோ ஜஸ்ட் ஈஸ் அவுட் ஆகிட்டு போ, நெக்ஸ்ட் கேம் நீ நல்லா ஆடிக்கலாம். இஃப் போனாலும் நீ ஒழுங்காக போகலன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் நீ திரும்ப கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி போனாலும் ஜெயிச்சுட்டு வந்திருந்தாலும் அந்த ஒரு ரவுண்ட் அந்த வின் அதோட முடிஞ்சிருச்சு, அடுத்த ரவுண்ட் புது கேம், ஸோ இந்த வின் எல்லாம் எடுத்துகிட்டு போகாத. வின்னோ லாஸோ அது போன ரவுண்டோடு முடிஞ்சிருச்சு, விட்டுட்டு அடுத்த கேமை ஃப்ரெஷ்ஷாக போய் ஃபேஸ் பண்ணு.
0: எஸ் பட் எப்பயுமே எந்த ஒரு ஆறுதலுமே அட்வைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் அதை ரிசீவ் பண்ணும்போது கொஞ்சம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பெரிய இடத்துல வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் வந்து நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணுவீங்க? நிறைய இடங்கள் அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் இல்லையா?
1: ஸோ லைக் முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதோ இல்லை நார்மலாக தண்ணி குடிக்கிறதோ நல்லா இது பண்ணுறது, அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்காம வந்துச்சுன்னா அதை அந்த மொமெண்ட்டில் ஃபேஸ் பண்ணுறது தான் வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ ஏதாவது ஹிப் பெயின் வரதோ இல்லை பேக் பெயின் வரதோ ஓகே இந்த அதை தாண்டி அடுத்த ரவுண்டுக்கு இதையும் வச்சுட்டு போய் ஆடிடணும், எதாக இருந்தாலும் போய் விளாண்டுருவோம் அப்படிங்கிறது தான். அந்த பெயினை தாண்டி அடுத்த கேம் என்ன பண்ணலாங்கிறது தான் தாட் அதிகமாக இருக்குங்கிறதுனால பெயினை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியாது.
0: ஓகே ரைட். ஸோ நீங்கள் உங்கள் ஜேர்னியில் வந்து நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற இல்லை நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிற இந்த கரண்ட் சினாரியோவில் இருக்கிற பர்சன்ஸ் யார் உங்களோட கேம்லேயே?
1: ஐ திங்க் இப்போ வேர்ல்ட் நம்பர் ஒன் மேக்னஸ் கார்ல்சன், அவர் வந்து ரொம்ப நல்லா, அஃப்கோர்ஸ் வேர்ல்ட் நம்பர் ஒன்ங்கிறதுனால அவரோட கேம்ஸ் ஆகட்டும், விஸ்வநாதன் சார் கேமாக இருக்கட்டும், அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய கோச்சஸ், ஈவன் அவங்க கேம்ஸே இன்ஸ்பைரிங்காக இருக்கும், அதுலேருந்து ஏதாவது ஐடியாஸ் எடுத்து நெக்ஸ்ட்டு விளாடலாம் அப்படின்னு தோணும்.
0: இது ஏன் கேட்டேன்னா இப்போ வந்து நம்மளோட டார்கெட் அப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கீழே இருக்கிறவங்க ஐ மீன் அப்கமிங்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை யாராவது ஆனால் நான் உங்களை மாதிரி விளாடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்களா, அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
1: லைக் உங்கள் அச்சீவ்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
0: இது ஜாலியாக இருக்கும்ல
1: அது கேட்கும்போது உண்மையாக நல்லா, ஓகே இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கு இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது இந்த மொமெண்ட்டில் அப்படின்ட்டு நல்லாயிருக்கும்.
0: எஸ் நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் உங்களுடைய ஜூனியர்ஸ் கூட அதிகமாக நீங்கள் கேம்ஸ் விளாட்றது உண்டா? அவங்க நிறைய நீங்கள் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறது உண்டா?
1: ஆ நான் இப்போது ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சும்மா பிகினர்ஸ்க்கு கிளாஸஸ் எடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணக்கூடாதுங்கிறதையே சொல்லிட்டு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அவங்க என்ன பெட்டராக பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதையும் சொல்லி.
0: ஓகே இப்போவே ஒரு க்வெஸ்சன் கேட்டலாம். இப்போ நம்ம ஷோ கேட்டுட்டு இருக்கிற நம்மளுடைய நேர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் யாராவது இல்லை மேபி அவங்களே கூட செஸ் விளாடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பேசிக்காக ஒரு மூணு விஷயம் இதை நீங்கள் பண்ணுங்க, உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டோ இல்லை உங்களுடைய ப்ராக்டிஸோ வந்து நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிற ஒரு மூணு பாயிண்ட் சொல்லுங்களேன்.
1: ஃபர்ஸ்ட் டெஃபினட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பேஷண்ட், ஸோ நிறையா எஃபர்ட் போட்டு அண்ட் இமீடியட்டாக ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ், ஸோ இமீடியட்டாக ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் பேஷன்ஸ் முக்கியம், நிறையா நேரம் உட்காந்து விளாடணும், நிறையா கேம்ஸ் பார்க்கணும். ஸோ இதுதான் என்னோட கேம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுச்சு, ஸோ அதுதான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பார்த்துருக்கேன்.
0: ஓகே நார்மலாக நம்ம இருக்கக்கூடிய பிளேயர்ஸோடு நீங்கள் விளாட்றது உண்டா? ஏன்னா இப்போ நம்மளோட சேலஞ்ச் மாதிரி இருக்கிறவங்களுக்கு மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெல்த்தியாகவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும், அந்த டைமில் வந்து ஏதாவது இதாகிடுச்சுன்னா கூட அது கேமை ரொம்ப சஃபர் பண்ணிடும். அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது இருக்கிற சேலஞ்ச் எப்படி இருக்குது? நார்மலாக இருக்கிறவங்களோட கேம்லாடும்போது சேலஞ்சஸ் எப்படி இருக்காது நீங்கள் எடுத்துக்கிறது?
1: நான் வந்து நார்மல் டோர்னமெண்ட்ஸ் தான் நிறையா விளாண்டுட்ருக்கேன்.
0: சூப்பர்.
1: ஏன்னா அவங்களோட விளாண்டு இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், பெட்டர் பிளேயர்ஸ் அப்போ தான் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நேஷ்னல் லெவல் அப்படின்னா தான் நிறையா டிஃப்ரெண்ட் லேபிள் பிளேயர்ஸோடு நான் விளாட்றது உண்டு, பட் நார்மல் டோர்னமெண்ட்ஸ் தான் ரெகுலராக விளாட்றேன். ஸோ இப்போ அதனால தான் நான் வந்து மினிமம் 5 hours 6 hours ஒர்க் பண்ணால் தான் எனக்கு வந்து, ஏன்னா இப்போ ஃபிசிக்கலாக சில டோர்னமெண்ட்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அப்படி இருக்கிறதையும் நான் மைண்டில் வச்சுட்டு ஓகே நம்ம 5 hours 6 hours இப்போ ஒர்க் பண்ணால் தான் அன்றைக்கி ஏதாவது

0: பைக்லாம் வரலனாலும் நம்ம ஆன் த போட் பெருசாக இஷ்யூ இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி. ஓகே,
1: ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் சர்டன் ஸ்ட்ராட்டஜி யோசிப்பாங்க. இந்த சிஸ்டமேட்டிக்காக விளாடுறது இருக்குல்ல, மீன் கம்ப்யூட்டர் விளையாடுறது, மொபைலில் விளையாடுறது, அந்த மாதிரியான ப்ராசஸ் எப்படி அது சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ யூஸ் ஆகுமா நம்மளுடைய பிளேயர்ஸ்க்கு, அது யூஸ் ஆகுதா?
0: ஆ, அது ரொம்பவே யூஸ் ஆகுது. ஏன்னா என்ன அந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு சிஸ்டம் கம்ப்யூட்டர் தான் கொடுக்கும், என்னடா அது இந்த ஐடியா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அப்புறம் அதை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது இது முன்னாடி இது மாதிரி ஏதாவது கேம்ஸ் விளாண்டுருக்காங்களா அப்படின்ட்டு எல்லாம் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து பார்க்கும்போது
1: இதுக்கு தனி ரிசர்ச்சே பண்ணணும் போல இருக்கே,
0: பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் இதெல்லாம் தான் மெயினாக என்னோடய கோச்சஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ கரெக்டான எக்கோ சிஸ்டம் இருந்தால் இந்த இந்த ஆர்என்டி வேலை வந்து ரொம்ப ஈஸியராக ஆகிடும் கோச்சஸ்லாம் இருக்கிறதுனால, பட் பின்னாடி நிறையா ஒர்க்ஸ்.
1: ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஆடின கேம்லேயே உங்களால் மறக்க முடியாத ஒரு கேம்?
0: என்னால் மறக்க முடியாத கேம் வந்து ஐ திங்க் இப்போது டாப் ஆஃப் த மைண்ட் நேஷ்னல்ஸ் கடைசி கேம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கேம் முன்னாடி தெரியும், ஏன்னா ஒரு ட்ரா வந்துருச்சுனாலும் நம்ம நேஷ்னல் டைட்டில் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு, அதனால் ஓகே ட்ரா பண்ணக்கப்புறம் ஓகே நம்ம தான் சாம்பியன் அப்படிங்கிறனால அதுதான் இப்போ மறக்க முடியாத கேம்னா அதுதான்.
1: ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கேமை வந்து நீங்கள் எடுத்துக்கிற ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது? நீங்கள் தான் சொல்லிட்டீங்க நான் வந்து சாப்பிடுவேன் இல்லைன்னா உடனே கிளம்பி வந்துடுவேன், இதான் என்னோட அதிகபட்சமான செலிபிரிட்டி அப்படின்னு. ஸோ அடுத்த கேமுக்கான ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்போ? ஏன்னா இன்னும் நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம ரெடி ஆகுறது?
0: அதுக்கு வந்து ஒர்க்கிங் ஆன் வீக்னஸஸ் தான். நம்ம இப்போது கண்டிப்பாக ஒரு டோர்னமெண்ட்டில் எல்லா கேமும் ஜெயிச்சிருக்க மாட்டோம். ஸோ ஏதாவது கேம் லாஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஏதாவது கேம் ஜெயித்த கேம் கூட நம்ம ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக கரெக்டாக விளாடாமல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருந்திருக்கும். அந்த டவுன்ஸில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது தான் என்ன அடுத்த ப்ராசஸாக இருக்கும். ஓகே நம்ம இதிலலாம் ஒர்க் பண்ணணும், இதிலலாம் பெட்டர் ஆனால் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக முடியும்.
1: ஓகே, ஸோ இந்த மாதிரி கேம்லலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டுமே ஸ்டேபிளாக இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல சின்ன ட்ராப் ஆச்சுன்னா கூட அது டோனரும். நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணும்போது உங்களை அறியாமலே பை மிஸ்டேக்லி ஒன்று பண்ணியிருப்பீங்க. நம்மளோட காட் கிரேஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்போனன்ட் வந்து சரியாக நோட் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்து அப்பாடா தப் ஸ்டாண்ட் அப்படின்றவரில்
0: ஆ அந்த மாதிரிலாம் நிறைய கேம்ஸ் இருந்திருக்கு. அது மூவ் வச்ச உடனே கூட சம்டைம்ஸ் ரியலைஸ் ஆகிடும், என்னடா அது ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. சரி ஓகே மூஞ்சியில் மட்டும் எதுவும்
1: காட்டிடக்கூடாது,
0: காட்டிக்காத, ஐ கான்டாக்ட் வச்சுக்காத, மேலே எங்கேயாவது பார்த்துக்கோ. சரி வச்சுட்டாங்கன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது, பட் வைக்கலன்னா அதை எப்படியாவது நெக்ஸ்ட் மூவ் கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நிறையா கேம்ஸ் ஒரு லக் இருந்திருக்கு.
1: ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ளஸ் இருக்கட்டும், அதை ஃபஸ்ட்டு நோட்டிஃபை பண்ணி சொல்கிறது யார்? உங்களுடைய கேங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, கோச்சா, பிரதரா, அம்மாவா?
0: என்ன இந்த மிஸ்டேக் இதெல்லாம் வந்து என் கோச், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான், என் செஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என் கோச்சஸ் தான். ஸோ இல்லைடா இது இது வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஓகே பட் சமோ இந்த மிஸ்டேக்லேருந்து நீ இதாகிட்ட அப்படின்ட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுவாங்க.
1: ஓகே, இது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம லைஃப்பில் ஏற்படுது, அதுக்கப்புறம் ஒரு திரும்பி பார்த்தோன்னா லைஃபோட வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ நகர ஆரம்பிக்கணும், அதில் நிறைய சக்ஸஸ் வருது, கூட இவ்வளோ பேர் கூட இருக்காங்க. இப்போ நீங்கள் லைஃபை பார்க்குற விதம் எப்படி இருக்குது? ஏன்னா இது ஏன் கேட்குறேன்னா நம்மளுடைய அப்கமிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிசபிள் பர்சன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், எங்கேயுமே வந்து நம்ம டவுன் ஆகிடக்கூடாது, ஃபெட் அப் ஆகிடக்கூடாது, எஸ் லைஃப் இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த பாயிண்ட் உங்களுக்கு எப்போ தோணுச்சு?
0: அது வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு டோர்னமெண்ட் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டோர்னமெண்ட் சரியாக போகாதது தான் என்னோடய
1: 6ல் 1 தான் ஜெயிச்சிருக்கோன்னு போகும்போது
0: மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஓகே அது அது வந்து அந்த டோர்னமெண்ட்டில் ரெண்டு கேம் லாஸ் ஆனது என் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ என்ன ஓகே இங்கே வந்து ஒர்க் பண்ணி ஆகணும், உன்னை நான் ரிவெஞ்ச் எடுத்தாகணும் அப்படிங்கிற வந்து அதுதான் மோட்டிவேஷனாகவே இருந்துச்சு. அண்ட் லைக் ஓகே ஒரு ட்ராபேக் ஆகிடுச்சு, சேஞ்சஸ் வந்துருச்சு, அதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம்தான், பட் அட் த சேம் டைம் சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பீப்புள் அரவுண்ட் யூ ஆர் குட் அப்படிங்கிறதுனால அது மேனேஜ் பண்ணி வந்துடுறேன்.
1: ஸோ நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது உங்ககிட்ட இருந்து அவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்ட விஷயங்கள் உண்டா? உங்களை மாதிரி விளாடணுங்கிறது வேற, பட் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் உங்களோட ஆட்டிடியூட்ஸில் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே முகத்தில் வந்து எதையும் காட்டக்கூடாது, கரிகாலாக கம்பீரமாகவே இரு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டு அப்படின்னு உங்களோட ஜூனியர் சொல்லியிருக்காங்களா? நீங்கள் அப்படி சொல்லி கொடுத்தது உண்டா?
0: லைக் இப்போ வின் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் லைக் அவனாக வாயத்தரம் சொல்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாது, ஏன்னா லைக் எதாக இருந்தாலும் ஸ்டில்லாக இருக்க இந்த மாதிரி என்னால் முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன்.
1: கிரேட்டில்
0: ஸோ அது ஓகே கேட்கும் போது ஆமாம்

0: நல்லா இருக்கு.
1: நீங்கள் எதில் ரொம்ப ப்ளஸ், டிஃபென்ஸா அட்டாக்கா?
0: நம்ம எனக்கு வந்து ப்ளஸ்ஸுங்க, நான் எது ப்ளஸ்ன்னு என்னால் இது பண்ண முடியலை. ஏன்னா லைக் சம்டைம்ஸ் அட்டாக் பண்ணணும், சம்டைம்ஸ் டிஃபென்ஸ் பண்ணணும். பட் என்னை கேட்டால் நான் டிஃபென்ஸில் தான் எனக்கு கம்ஃபர்டபுள், லைக் நிறையா இது கிடச்சிருக்குன்னு சொல்லுவேன். இல்லை நிறையா ஏதாவது ரொம்ப இப்போ பேடான, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேடான பொசிஷன்ஸ் நமக்கு வந்துடும். பட் அதில் நம்ம அவங்க அட்டாக் பண்ண நம்ம டிஃபென்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவங்களே மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அங்கேருந்து நம்ம
1: ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அட்டாக் பண்ணிக்கலாம்.
0: ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் டிஃபென்ஸ் பண்ணுறது வந்து அதுதான் என்னோட
1: ப்ளஸ் மேபி. ஓ கிரேட்டில், கேட்கவே நல்லாயிருக்கு. ஸோ அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு தாங்கிட்டு அதுக்கு திருப்பி அடிக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி அப்படியும். ஸோ நீங்கள் சொன்னீங்க வேர்ல்டு நம்பர் ஒன் அஞ்சு டீம் வாங்கின விஸ்வநாத் ஆனந்த் இந்த பக்கம், மேக்னஸ் கால்ஸ் அந்த பக்கம், இந்த ரெண்டு பேரில் இருக்க நீங்கள் அப்சர்வ் பண்ண ரெண்டு, இவங்ககிட்ட ஒரு குவாலிட்டி இவங்ககிட்ட ஒரு குவாலிட்டி, ரெண்டு சொல்லுங்களேன்.
0: விஷிசர் லைக் அவர்கிட்ட பேசினக்கப்புறம் தான் அவரோட கேம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த அதுலேருந்து ஐடியாஸ் எடுத்து விளாண்டுருக்கிறது அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் மேக்னஸ் கால்சன்ட்டிருந்து அவரோட என் கேம்ஸ், அவர் வந்து சூப்பராக என் கேம்ஸ் விளாடுவார். இன்ஃபேக்ட் அவரோட கிங் ஆஃப் என் கேம்ஸ்னே சொல்லலாம். ஸோ அவரோட என் கேம் ஸ்டடி, அவரோட என் கேம்ஸ் விளாடுற ஸ்டைல், ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னும் அவரோட கேம்ஸ் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு.
1: பட் இப்போ நம்மளுடைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஒன்று ரெண்டு அண்ணன் தங்கச்சி அந்த பக்கம் ஒரு பாடிட்டுருக்காங்க, இந்த பக்கம் குகன் அந்த பக்கம் ஆடிட்டுருக்காரு. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? ஏன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸையும் நம்ம அட்டாக் பண்ண முடியுது. இதை எது இம்ப்ரூவ் ஆயிருக்கும் நம்ம?
0: ஐ திங்க் இந்தியன் செஸ் அஸ் அ ஹோலாகவே ஒரு சூப்பர் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து லைக் நிறையா அகாடமிஸ் வந்து அது இன்னுமே செஸ்ஸை பில்ட் பண்ணியிருக்கு. அது அதோட ப்ராடக்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் தான் இவங்க குகேஷ் ஆகட்டும், இல்லை பிரக்னானந்தா அண்ட் வைசாலி அவங்க ஆகட்டும், ஐ திங்க் அதுதான் ஒரு பார்க்கும்போது ஓகே இந்தியன் செஸ்ஸுக்கே இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்ட்டு.
1: இப்போ இப்போ வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் பட ஆரம்பிச்சிது. முன்னாடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் ஸ்டேட் வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வெளியே தெரியறதில்ல. இப்போ ஒன்று ரெண்டு கேம்ஸ் நம்ம சக்ஸஸ் பண்ண எல்லாமே வெளிச்சம் படுது. இதை நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறீங்களா? இது எந்த மாதிரி நம்மளை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
0: ஐ திங்க் இது ஹோல் ஆஃபே ரொம்ப பாசிட்டிவ் தான். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ இப்போ நிறையா டோர்னமெண்ட்ஸ் போனால் இன்னும் நிறைய பிளேயர்ஸ், நிறையா ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி
1: கிடைக்கும்.
0: ஸோ இது பெரிய அட்வான்டேஜ்.
1: ஆனால் இது சொல்கிறது நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த கேம் நல்லா போகுது, நிறைய பேர் வருவாங்கிறது வேற, நிறைய காம்படிஷன் கிரியேட் ஆகும், நிறைய ஸ்ட்ராங் பிளேஸ் வருவாங்க, நிறைய பேர் விளாடும் போது இன்னும் நம்மளோட கேம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லாயிருக்கு. ஸோ உங்களோட லைஃப்பில் செஸ் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு எது?
0: எவ்ரி திங், லைஃப், பிரீத், எல்லாமே செஸ் தான்.
1: எஸ், மேபி அந்த ஆறில் ஒன்று, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி. சக்ஸஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
0: அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் பார்க்குறேன். இப்போ நான் நேஷ்னல் சாம்பியனுங்கிறது நான் சக்ஸஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணணும், நேஷ்னலை தாண்டி வேர்ல்டுன்னு இருக்குல்ல. ஸோ அப்போ இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தானே அதுக்கு. ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ், இன்னும் மேலே போயிட்டே இருக்கணும். இப்போ வேர்ல்ட் சாம்பியன் குகேஷ் இருக்கார், அடுத்தது திரும்ப ஒரு வேர்ல்ட் சாம்பியன் டிஃபெண்ட் பண்ணுறது அவருக்கு அடுத்த ஒரு லுக்கிங் ஃபார்வர்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு அடுத்து பண்ணிகிட்டே இருக்கிறது தான் சக்ஸஸ்ன்னு.
1: உங்களோட சக்ஸஸை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்கன்னு தெரியும், மேபி அதை ஸ்டெப்பிங் ஸ்டோனாக பார்க்குறீங்க, ஓகே ரைட், உங்கள் மனசுக்குள்ள கம்ஃபர்டபுள் இருக்கும் இல்லை நம்ம அடுத்த போகும் அப்படின்னு. உங்கள் சக்ஸஸை உங்கள் சக்ஸஸ் மாதிரி ஃபீல் பண்ணுற ஒருத்தங்க இருப்பாங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருக்கலாம், ஈவன் நம்ம கோச்சாக கூட இருக்கலாம். அதில் யார் என் சக்ஸஸ் என்ன விட நீங்கள் கொண்டாடுறீங்களேப்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் யார்?
0: ஐ திங்க் என் ஃபர்ஸ்ட் கோச் தன்சேகர் சார் தான், அவரை தான் சொன்னேன். ஏன்னா அவர் தான் நான் சக்ஸஸ் என்னோடய இந்த வின்னுக்கு அப்புறம் அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். அவர் பேசின ஃபஸ்ட் அவருக்கு தான் கால் பண்ணேன் முடிச்சுட்டு, அண்ட் அவர் பேசும்போதே அவரே வின் பண்ண மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே,
1: ஹார்ட் டச்சிங்காக இருந்திருக்கும்ல. எஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சக்ஸஸை பார்த்துட்டு ரொம்ப குட்டியாக குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு நம்மளுடைய எஸ் தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற சங்கர் ராமகிருஷ்ணன். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், கேளுங்க ரசிங்க.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். 5:52 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்கள் கேட்டு ரசிச்சு பயன்பட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒவ்வொரு மோட்டிவேஷன்லையுமே எல்லாருக்கும் வந்து கேட்கும்போது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுவான்னு கேட்டால் கிடையாது. பட் இந்த மாதிரி வெற்றியாளர்களை சந்திக்கும் போது அவங்க பேசும்போது இல்லை நம்மளும் ஒரு சக்ஸஸ் ரேட்டை ஃபீல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு தோணும். எஸ், நம்மளோட தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற சங்கர் ராமகிருஷ்ணன் இருக்காரு. சங்கர்
1: கேஎம்சி,
0: உங்களை எப்படி எல்லாரும் செல்லமாக கூப்பிடுவாங்க? சங்கரா?
1: சங்கர்.
0: ஏன்னா ஒவ்வொரு ஒரு ட்ரேட்மார்க், ஒரு சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் வச்சிருவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் அட்டாக்ல வந்து பெட்டரா டிஃபென்ஸில் பெட்டரா, அப்படி இப்போ டிஃபென்ஸ்னா வந்து சங்கர் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல உங்களை மீன் பண்ணுற மாதிரி ஒரு வேர்ட் சொல்லுவாங்களா? இதுனா சங்கர் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா?
1: என்னோட பெட்டரா நிறையா பிளேயர்ஸ் இருக்கிறதுனால நம்ம இப்போ தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க, நானே நிறையா பேர்கிட்ட இந்த இது எடுக்கிறதுனால நான் இந்த மாதிரிலாம் என்ன யாரும் சொல்லலை, அது வரைக்கும்
0: சொல்ல வச்சிருவோம். பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு பொசிஷன் போகிற மாதிரி உங்களோட டீம் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுடைய கொலீக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, எப்படி உங்கள் சக்ஸஸ் ரேட்டை வந்து மற்றவங்க சக்ஸஸ் ரேட் பார்க்குற மாதிரி அவங்களோட சக்ஸஸை உங்கள் சக்ஸஸாக பார்த்தது உண்டா, அந்த மாதிரி யார் இருக்கா?
1: ஐ திங்க் சொன்ன மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் கோச், நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி என் ஃபர்ஸ்ட் கோச், அப்புறம் இப்போ இருக்கிற அண்ணா கிரிமன் என்னோடய இப்போ இருக்கிற கோச், அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரத்தன்வேல் அண்ட் கார்த்திக் ராஜா. இப்போ ரத்தன்வேலுங்கிற என் ஃப்ரெண்ட் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆக போகிறான் சீக்கிரமாக. ஸோ அவங்கெல்லாம் என்னோடய சக்ஸஸை ரொம்பவே பெருசாக செரிஷ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க கிராண்ட் மாஸ்டர் ஆக போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஜிஎம் ஆக போகிறான்.
0: ஸோ கிரேட்ல
1: ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
0: எஸ், இந்த மாதிரி ஒரு டீம், ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஒரு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும்போது உங்களோட சக்ஸஸ் ரேட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். அவங்க கொடுக்குற மோட்டிவ், நீங்கள் சொல்கிற மாதிரி டேட்டா தியரட்டிக்கலா, அப்புறம் இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் இப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற நியூஸ், இதெல்லாம் கன்ஸ்டன்ட்டாக வந்து வரும்போது உங்களோட பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவாக இருக்கும். நீங்கள் அதை அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய கேம்லேயோ இல்லை உங்களோட ஜூனியர்ஸுக்கோ அதை நகர்த்துறது நீங்கள் எப்படி அந்த டைமை வந்து கால்குலேட் பண்ணிப்பீங்க? அதை கிரகிச்சிக்கிறதுக்கு, அதை ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கான டோர்னமெண்ட்ஸ் நிறைய போகிறது உண்டா, இல்லை கேம்ஸ் நிறைய விளாட்றதுண்டா?
1: ஸோ நான் லைக் என்னோடய இதை வந்து கேம்ஸ் விளாட்றது உண்டு, டோர்னமெண்ட்ஸ் போகிறது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போது நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறதாகட்டும், லைக் இந்த மாதிரி அவங்களும் கேம்ஸ் பார்க்கறது அண்ட் அவங்களும் கேம்ஸ் விளாட்றது, அதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ராக்டிஸ் இது ரெண்டும் கம்பைன் பண்ணலாம்.
0: சரி, பிரதர் பிரதர்னு ஒருத்தர் பற்றி சொல்லிட்டு இருந்தோம், உங்களுடைய பிரதர் எவ்வளோ சப்போர்ட்டிவ்? நீங்கள் அவருக்கு கேம் சொல்லி கொடுத்தது அவர் விளாட்றாரா?
1: ஆ, இப்போ அண்ணாக்கு வந்து மூவ்ஸ் தெரியும், பட் நான் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க, நான் அண்ணன் கூட விளாட மாட்டார்.
0: அவரே ஒரு பிளேயர் ஆக்கி விட்டுறலாம்ல?
1: இல்லை, அவர் விளாண்ட அப்புறம் என்னையே ஜெயிச்சிட்டாருனால.
0: ஸோ அம்மா எப்படி உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டை, நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டேன்னா சந்தோஷமாக வரதும், தோத்துட்டான்னு ஏய் வேணாம் போவோம் பக்கத்தில் போவானப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அம்மா?
1: அம்மா எப்படின்ட்டுங்கிற க்வெஸ்சனுக்கு என்னால் ஒரு லைனில் சம்மரைஸ் பண்ணிட முடியாது, ஏன்னா எல்லாமே அப்படின்னு ஒரே வார்த்தையில் வேணால் நான் சொல்லிடுறேன். நான் விளாட்றதாகட்டும், இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறதாகட்டும், உட்காண்ட்ருக்கிறதாகட்டும், எல்லாமே அம்மா தான் என்னை பண்ண வச்சிட்ருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே. ஸோ என் சக்ஸஸ்னு சொன்னால் அம்மா, அம்மா ஹாப்பினஸ் தான் என்னோடய சக்ஸஸ்னு நான் சொல்லிடுவேன்.
0: எஸ் கிரேட், கேட்கவே ரொம்ப டச்சிங்கா. ஸோ ரைட், நிறைய இடங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய சக்ஸஸ் ரேட்டை பார்க்குறோம், நிறைய கேம்ஸ் பார்க்குறோம், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் கேட்குற மாதிரி நீங்கள் மனநிலையை வந்து ரொம்ப செட்டில் வச்சுட்டாகணும், ஏன்னா அடுத்த கேமுக்கான ஃபோக்கஸ் கொடுத்தாகணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கோச்சிலேருந்து இப்போ வரைக்கும் உங்களை ட்ரெயின் பண்ணுறவங்ககிட்டருந்து நீங்கள் டெய்லி கற்றுட்டு இருந்தால் மட்டும், உங்களை அப்டேட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் இது சக்ஸஸாக பாசிபிளாக இருக்கும். உங்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்ன, அடுத்த கேமுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்து என்ன கேமுக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க?
1: அடுத்து நெக்ஸ்ட் மந்த் ரெண்டு கப்பல் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கேன்.
0: ஓ சூப்பர். அண்ட்
1: உஸ்பெக் வந்து ஆக்சுவலி செஸ் ஒலிம்பியாடு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் டீமுக்கு வந்து இப்போது இந்தியாவுக்கு குவாலிஃபை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா போச்சுன்னா, டீமாக போச்சுன்னா எனக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் என்னோடய நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்.
0: ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவுட்டோர் நிறைய போகும்போது, உள்ளுக்குள்ளே இருக்கும்போதே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அவுட்டோர்லாம் போகும்போதெல்லாம் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், நம்ம என்விரான்மெண்ட்டில் நீங்கள் எப்படி அதை அடாப்ட்
1: பண்ணிக்கிறீங்க? மோஸ்ட்லி டோர்னமெண்ட் ஹால்ஸ், சில ஹால்ஸ்லேயே சரி இருக்கும், சில ஹால்ஸ் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், லைக் அந்த மாதிரி.

0: மாதிரி டெம்பரேச்சர்லாம் இருக்கும். பட் அதையும் அடாப்ட் பண்ணிட்டு தான் விளாண்டு ஆகணும். ஸோ வேற இது
1: இல்லை, நிறைய டோர்னமெண்ட்ஸ் போகிறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவங்கள அந்த ஃபிசிக்கலாக உங்களை செட்டப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா?
0: ஆ, ரொம்ப லைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா நிறையா டிஃப்ரெண்ட் சில ஊருக்கு போகிறோம், நிறையா டிஃப்ரெண்ட் இது வெதர்ஸ் பார்க்குறோம், வெதர்ஸ் பார்க்குறோம். ஸோ அதனால ஒவ்வொரு இதுக்கும் அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி போயிடுவேன். ஸோ ஓகே, அந்த இதுக்கும் ஃபுட்டுக்கும் அடாப்ட் ஆகிட்டோன்னா டோர்னமெண்ட் விளையாட கொஞ்சம் ஈஸியராக இருக்கும்.
1: ஓகே, நம்மளுடைய நேர்களுக்கு ஒரு விளையாட்டு வீரராக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சங்கர் ராமகிருஷ்ணனாக சொல்ல விஷயம், ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஒரு சங்கர் ராமகிருஷ்ணனுக்கும், ஒரு நார்மல் ஹியூமன் பீங் சங்கர் ராமகிருஷ்ணன் சொல்கிறதுக்கு, நம்மளோட நேர்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்றுன்னு சொல்லுங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்.
0: ஐ திங்க்
1: ஒரு கேமரா,
0: ஒரு கேமரான ஒர்க் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதான் சொல்லுவேன். நார்மல் பர்சனாக இருந்தால் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள், விளாடுங்க, ஜாலியாக இருங்க.
1: எஸ் ரைட், நான் இன்னும் கிட்ட இருந்து எஃபெக்டிவாக பார்த்தேன். பட் ஓகே ரைட், எதுவுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக மண்டக்கில் போட்டுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்
0: இல்லையா? இல்லை, லைக் இப்போ ஒரு கேம் விளாட்றோம், வின் பண்ணுறோம், லாஸ் பண்ணுறோம், அந்த கேமோட முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் நம்ம கேம் விளாட போகிறோம், அதோட

0: ஆனால் ஒர்க் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதான் சொல்லுவேன். நார்மல் பர்சனாக இருந்தால் செஸ்ஸை என்ஜாய் பண்ணுங்கள், விளாடுங்க, ஜாலியாக இருங்க.
1: எஸ் ரைட். நான் இன்னும் கிட்ட இருந்து எஃபெக்டிவாக பார்த்தேன், பட் ஓகே ரைட். எதையுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக மண்டக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்
0: இல்லையா? இல்லை, லைக் இப்போ ஒரு கேம் விளாட்றோம், வின் பண்ணுறோம் லாஸ் பண்ணுறோம், அந்த கேம் ஒன்று முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் நம்ம கேம் விளாட போகிறோம், அதோட நான் ஸ்டாப் ஆக போகிறது இல்லைல்ல.
1: இந்த ஒரு தத்துவ தன்மை, இந்த ஞானம் வந்து எப்போ வருது, எந்த மேட்சுக்கு அப்புறம் இல்லை எந்த வயசுக்கு அப்புறம் இதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய டவுன் ஆகி போகிறவங்க அதிகமாக இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு கிடைச்ச ஒரு டீம் மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு அது கிடைக்குமான்றது நமக்கு தெரியல. அந்த மாதிரி டவுன் ஆகும்போதெல்லாம் நம்ம அதை எப்படி ரெக்கவர் பண்ணிக்கிறது உடனே? ஏன்னா அடுத்த மேட்ச்சுக்கு நம்ம ரெடி ஆகணுமே.
0: அண்ட் அதுதான் லைக் என்னோட கோச், நான் ஃபோன் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுவேன், அண்ட் அம்மாவும் அதான் சொல்லுவாங்க, ஓகே நெக்ஸ்ட் கேம் இருக்குது, நீ இதை யோசிச்சுட்டு இருந்தால் அடுத்த கேம் நீ விளாட முடியாது, ஸோ அதை விட்டுரு, நெக்ஸ்ட் கேம் என்ன பண்ணலான்னு பாரு, இந்த கேமோட முடியலல்ல, ஸோ நெக்ஸ்ட் கேம் பாரு. இதுதான்
1: சீக்ரெட் ஆஃப் லைஃப்ங்கிறதே சொல்லாங்க இதை. அது மாதிரி ஏன்னா முடிஞ்சது முடிஞ்சிச்சு, நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பார்த்தாகணும். எஸ் ரைட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ராமகிருஷ்ணன் ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காரு, உங்களுக்கே தெரியாது, நீங்கள் செட்டலாக நிறைய விஷயம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரைட், இந்த தருணத்தை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது?
0: ஐ திங்க் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த சார் அண்ட் ரெயின்போ எஃப்எம் எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச்.
1: எஸ், நீங்கள் அப்கமிங்கில் வச்சிருக்கிற நிறைய டோர்னமெண்ட்ஸ், நீங்கள் விளையாடுற எல்லா மேட்சஸுமே உங்களுக்கு நிறைய நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கணும், அது நிறைய சக்ஸஸ்ஃபுல்லுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், நீங்கள் நிறைய பேருக்கு அதை டீச் பண்ணும். உங்களை மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், எங்கேயுமே வந்து ஒரு ஹெசிடேட் ஆகிடாமல் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். ஸோ இன்னும் உங்களுடைய வெற்றிகள் தொடர ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 சர்வா வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
0: தேங்க்யூ ரோ ஸோ மச்.
1: எஸ்,
2: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
3: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
2: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
1: நேரம் 6 நேர்கள் இதுவரை கேட்டது தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற சங்கர் ராமசோட தான் நிறைய விஷயம் பேசி போகணும். நேர்கள் இதுவரை கேட்டது சித்திரச்சவனம் நிகழ்ச்சி தொகுப்பில். நான் உங்கள் சிவா.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இல் இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. முதல் பாடல் நான் கடவுள் திரைப்படத்திற்காக விஜயபிரகாஷ் பாடியது.

0: பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை தரும் அடுத்த பாடல் மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம்

0: தொடரும் பாடல் காரைக்கால் அம்மையார் திரைப்படத்திற்காக கே பி சுந்தராம்பாள் பாடியது.
1: ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன்.

0: கேட்ட பாடல் உத்தமராசா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது. நேரம் 6:26. இதுவரை இடம்பெற்றது பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேர்களே, அடுத்ததா நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல், 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் ரோஸ்வுட் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 8:05 இதமிருதம், 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாக மயிலிறகு, 10:00 மெலடி மெட்டுக்கள். ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை நாளை காலை 6:05 சான்றோ சிந்தனையில கருத்து விளக்கம் வழங்குறாங்க சுந்தரமூர்த்தி வாஞ்சலிங்கம் அவர்கள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளக்க விளம்பரதார நிகழ்ச்சி. 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:35 முன் செல்லடா. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. பகல் 12:00 வசந்த இல்லம், பிற்பகல் 2:30 ஊர்

புறத்திலே அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 சித்திர செவ்வான நிகழ்ச்சியில் கதைகள் வழியே திருக்குறள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டிகள் பற்றிய தினசரி நிலவரம் டெல்லி அன்று. 7:32 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள். கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அன்று.

0: சீக்கிரம் ஆகட்டும் ப்ளீஸ் சீக்கிரம்.
1: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க்கு போகணும்.
1: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
2: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
3: ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
4: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மாணவர் சேர்க்கை 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின்போது தெரிய வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர், அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு செய்தார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தாவேக அரசின் குதிரை

0: அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 40-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து எதிர் திசையில் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் 5 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சுமார் 40-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது 23 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கொட்டாம்பட்டி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் இரு பேருந்துகளிலும் சிக்கிய பயணிகளை மீட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பழி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும், தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல் நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தேசிய இளையோர் தன்னார்வலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட மை பாரத் துணை இயக்குநர் திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தன்னார்வலர்களுக்கான 2 கட்ட அறிமுக பயிற்சி நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார்.
2: கடந்த 6 நாட்களாக நடைபெற்ற மை பாரத் தன்னார்வலர்கள் பயிற்சி முகாமில் இளைஞர் மேம்பாடு, ஆளுமைத்திறன், சமூக முன்னேற்றம், பேரிடர் மேலாண்மை, இளைஞர் தலைமைத்துவம், தகவல் தொடர்பு திறன், அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த தன்னார்வலர்கள் தங்களது மாவட்டங்களில் உள்ள மைவார திட்டங்களை மற்றும் அரசு திட்டங்களை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கொண்டு செல்லும் பாலமாக செயல்படுவார்கள். மேலும் இவர்கள் சமூக சிந்தனை மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்புணர்வு, இரத்த தான முகாம்கள், திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகளை அரசுடன் இணைந்து பொதுமக்களை கொண்டு செல்ல அனைத்து பயிற்சிகளும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது.
0: லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 17 மற்றும் 18 தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம்

0: அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கான கடனுதவிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். தேனி மாவட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி தற்காலிகமாக அல்லிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட உள்ளதாகவும் மாணவர் சேர்க்கை வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்கள் தொகை தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.70 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக எமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேரானா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. சனூஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: Come on boys, let's go practice.
3: அட இருப்பா, என் பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு.
2: அப்ப பேங்க்ல கம்ப்ளைன்ட் பண்ணு.
3: பேங்க்க்கு எழுதி 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுள் போடுறாங்க.
4: அப்ப RBIயோட பேங்கிங் லோக்பாலுக்கு சொல்லிடு.
5: இரு, நான் புரிய வைக்கிறேன். கிரிக்கெட்ல தேர்ட் அம்பையர் எப்படியோ அதே மாதிரி தான் RBIயோட பேங்கிங் ஓபர்ட்ஸ்மேன். RBI சொல்றாங்க, பேங்க்ல உங்க கம்ப்ளைன்ட் 1 மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க RBIயோட கம்ப்ளைன்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைன்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைன்ட் தீர்க்க RBIயின் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா.
6: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:40, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இல் இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் தங்கரங்கன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா பி ஜெயச்சந்திரன் பாடியது. பாடலாசிரியர் நா காமராசன். அடுத்ததா சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. பொன்மாலை பொழுது தரும் அடுத்த பாடல் அனிச்சமலர் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் புலமைப்பித்தன்.

6:52 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இணைஞ்சிருக்கீங்க பொன்மாலை பொழுது. அடுத்ததாக நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் இப்போ டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம திருச்சி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொடங்கி சிங்காநல்லூர் வரைக்கும் ஹெவி டிராஃபிக் இருக்குது. ஒண்டிப்புதூர் தொடங்கி நீலாம்பூர் வரைக்கும் ஸ்லோ மூவிங்கில் டிராஃபிக் இருக்குது. சக்தி ரோட்டில் கணபதி தொடங்கி சரவணம்பட்டி காலப்பட்டி பிரிவு வரைக்கும் டிராஃபிக் இருக்குது. அவினாசி ரோட்டில் எப்பவும் போல் லக்ஷ்மி மில்ஸ் தொடங்கி பீலமேடு ஹோப்ஸ் வரைக்கும் டிராஃபிக் இருக்குது. ராஜா ஸ்ட்ரீட், ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், டவுன் ஹால், ரயில்வே ஸ்டேஷன், ஆத்துப்பாலம், கரும்பு கடை மற்றும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட், 100 feet ரோட், கிராஸ்கெட் ரோட் இந்த பகுதிகளையும் எப்பவும் போல ஹெவி டிராஃபிக் இருக்குது. இது இல்லாமல் பூ மார்க்கெட், வடகோபை, சிவானந்த காலனி, சாய்பாபா காலனி, மேட்டுப்பாளையம் புது பஸ் ஸ்டாண்ட் பகுதிகளையும் ஸ்லோ மூவிங்கில் டிராஃபிக் இருக்குது. போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோடு, வெள்ளலூர் டு சிங்கானல்லூர் ரோடு, இடையர்பாளையம் டு குரும்பப்பாளையம் ரோட்லையும் டிராஃபிக் இருக்குது. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். பொன்மாலை பொழுது தரும் அடுத்த பாடல் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக மிஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

நீர்கள் கேட்ட பாடல் ஜீவனாடி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சூலூர் ஆர் ஜெயலட்சுமி பாடியது. இசை வி தட்சிணாமூர்த்தி, பாடலாசிரியர் வாலி.

பொன்மலை பொழுதில் நீர்கள் கேட்ட பாடல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: நீர்கள் கேட்ட பாடல் இருளும் ஒளியும் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி வசந்தா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: பொன்மாலை பொழுதில் திரையிசை கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

டெல்லிக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்து மாரத்தானில் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இந்த மாரத்தான் ஓட்டம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் விழிப்புணர்வு வாசகங்கள் பொறித்த டிஷர்ட் அணிந்தவாறு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தலைமை தாங்கி பேசும் பொழுது மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கழிவறைகள் முறையாக பராமரிக்க வேண்டும், சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அரசு வழங்கும் நிதியினை முறையாக செயல்படுத்த வேண்டும், ராணிப்பேட்டை மாவட்டத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை பெறும் வகையில் பணியாற்ற வேண்டியது இங்குள்ள அனைத்து துறை அலுவலர்களின் பொறுப்பாகும், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும், தவறுகள் எந்த துறையிலும் நடக்கக்கூடாது, தவறு செய்யும் அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், முதல்வரின் அனைத்து திட்டங்கள் சலுகைகளையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதே அலுவலர்களாகிய உங்களின் முதற்கண் கடமையாகும், நோ கரப்ஷன் நோ கமிஷன் என்ற தாரக மந்திரத்தினை நினைவில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் பணியாற்ற வேண்டும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் ஆயிலம் ஊராட்சியில் கனிமம் மற்றும் சுரங்கம் திட்டத்தின் கீழ் ₹17.25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா பார்வையிட்டு கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் சமையலறை கழிவறை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தொடர்ந்து ஆயிலம் கால்நடை மருந்தகத்தில் பார்வையிட்டு மருந்தகத்தில் கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மருந்து இருப்பு குறித்து கேட்டறிந்து பராமரிக்கப்படும் பதிவேடுகளை ஆய்வு செய்தார். பின்னர் ஆயிலம் ஊராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கர்களின் கற்றல் திறன் குறித்து ஆய்வு செய்தார். மேலும்

0: ஆயிலம் ஊராட்சி சுடுகாடு சாலையில் கனிமம் மற்றும் சுரங்க திட்டத்தின் கீழ் ₹8.94 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்வெட்டினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் செம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட உழலை கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரியா பங்கேற்று கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி போடும் பணியை தொடங்கி வைத்தார். கோமாரி தடுப்பூசி முகாம் மாவட்டம் முழுவதும் வருகின்ற ஜூலை 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 1,90,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர், உதவி இயக்குனர் திருநாவுக்கரசு உட்பட பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வர மங்கலம் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பங்கேற்று 304 பயனாளிகளுக்கு ₹7.33 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், மக்களை தேடி அதிகாரிகளே மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று கொள்கின்றனர். இந்த முகாமை பொதுமக்கள் பயன்படுத்தி அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். முன்னதாக அனைத்து துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்வையிட்டார். மேலும் முகாமில் கோரிக்கை மனுக்களை பொதுமக்களிடமிருந்து அமைச்சர் பெற்றுக்கொண்டார்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத்துடன் கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் தேசிய மாணவர் படையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பணிகளிலும் தேசிய மாணவர் படையினர் சிறப்பாக பணியாற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் எழுந்துள்ள சுகாதார சவால்களுக்கு இந்தியா தீர்வு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவில் உயரிய தரத்திலான மருந்துகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஸ்பெயின் உடனான வர்த்தக உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவர் அந்நாட்டு துணை அதிபர் திரு கார்லஸ் குப்ரோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி முதலீடுகளை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுத்துறை வங்கி அதிகாரிகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து

சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து லக்னோ கான்பூர் இடையேயான அதிவிரைவு சாலையை திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பிம்மசானி உள்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி கடந்த மாதம் 7.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால், நாட்டின் ஏற்றுமதி இந்த காலகட்டத்தில் 15.5% அதிகரித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.37% அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆவணங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நியூசிலாந்து அமைச்சர் திரு மார்க் பீட்டர்சன் தலைமையிலான குழுவினர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கு இடையேயான நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகள் குறித்தும் மரபுகள் குறித்தும் நியூசிலாந்து குழுவினரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். இந்த விதிகள் 30 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளின் நகலை 2 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார். தில்லியில் கட்டுமான பணிகள் காரணமாக ஏற்படும் காற்று மாசை கண்காணிப்பதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த சேவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேசுகையில், கட்டுமான பணிகளால் ஏற்படும் காற்று மாசை தடுப்பதற்கு இந்த சேவை உதவிடும் என்றார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அவசர சட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென இணையதள சேவை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் செயல்படும் 7000-க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த அவசர சட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளின் கட்டண விவரங்களையும் தனியார் பள்ளிகள் இந்த இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி கே சிவக்குமார், தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற 2 நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கு

0: காண ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கல பதக்கங்களை வென்றது. இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும், 70 கிலோ எடைப்பிரிவில் சிவானியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனாவும் வெண்கல பதக்கம் வென்றனர். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கல பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளி கணக்கில் தாய்லாந்தை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. செனுஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரம் விலைகள் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 17,319 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 12,899 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 15,259 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 9,909 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 17,319 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 12,018 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 15,469 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,066 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 17,269 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 14,968 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 15,579 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 12,999 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் விற்பனையான பூக்களின் இன்றைய விலை நிலவரம் விலைகள். 1 கிலோவிற்கானது மல்லிகைப்பூ 480 ரூபாயிலிருந்து 660 ரூபாய் வரையும், முல்லைப்பூ 230 ரூபாயிலிருந்து 280 ரூபாய் வரையும், காக்கடா 200 ரூபாய்க்கும், செண்டு 14 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரையும், கோழிக்கொண்டை 41 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரையும், ஜாதி முல்லை 550 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரையும், கனகாம்பரம் 1,200 ரூபாய்க்கும், அரளி 90 ரூபாய்க்கும், துளசி 60 ரூபாய்க்கும், செவ்வந்தி 360 ரூபாய்க்கும் விற்பனையானது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் இன்றைய விலை நிலவரம் விலைகள். 1 படிக்கானது மல்லிகைப்பூ 120 ரூபாயிலிருந்து 165 ரூபாய் வரையும், முல்லைப்பூ 58 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரையும், காக்கடா 40 ரூபாய்க்கும், ஜாதி முல்லை 110 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரையும் விற்பனையானது. சம்பங்கி விலை நிலவரம் சத்தியமங்கலத்தில் 140 ரூபாய்க்கும், நிலக்கோட்டையில் 100 ரூபாய்க்கும் செல்

0: நிலத்தில் 120 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில: மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண்ணீரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்ய இருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பு மற்றும் தக்கை பூண்டை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கிவிடலாம். மண்ணீரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்யவும். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். இனி தொடர்வது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: லேட்டஸ்ட் ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 அப்டேட்.
2: World Football Update from the BBC.
3: Hello, I'm Conor O'Grady at the BBC Sports Centre with the latest World Cup news. The former England captain Wayne Rooney says for the current group of players, we'll have to be on top of their game to stop Lionel Messi in the World Cup semi-final. England will face Argentina in the last four of the competition on Wednesday after a 2-1 win over Norway after extra time on Saturday.
4: The difference with Lionel Messi is his decision-making. His decisions comes to life during part of the game and he normally makes the right decision. So marking against Lionel Messi, it's all about concentration and communication, knowing where he is, understanding where he is.
3: Well, before that, France take on Spain in the first semi-final on Tuesday. European champion Spain beat Belgium 2-1 to reach the semis for the first time since they won the tournament back in 2010. Well, Spain star Lamine Yamal has yet to hit the heights that he did with his club side Barcelona last campaign. The 18-year-old's managed just one goal so far at the tournament. Here's the former Spain defender, Cesar Azpilicueta.
5: It's true that his game has not transferred into goals or assists, but he's very influential in Spain's game. He wants the ball, he wants to run forward, he wants to create the difference, he tries different passes. I think he still has more to give to the team, and now is the right time. I mean, semi-final against France. Well, yeah. What a game.
3: And plans for a 60-40 Men's World Cup are set to be assessed after the 2026 tournament. FIFA President Gianni Infantino says for the event needs to be for the whole world. The proposal for an expanded tournament was put forward last year. Infantino says for the success of the expanded 48-team tournament means that FIFA should now look at how a 60-40 World Cup could work. And for more World Cup news from the BBC, go to bbc.com/football.
2: World Football Update from the BBC.
0: இதுவரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:32. ஏறும் ஓரும்
6: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சி இன்னைக்கு 20வது எபிசோட். தடிமரங்கள் பத்தி கடந்த சில வாரங்களா பார்த்திபன் சார் நிறைய தகவல்கள் கொடுத்தாரு. தேக்கு மரத்தை பத்தி சொன்னாரு, மகாகனி மரத்தை பத்தி நிறைய தகவல்கள் சொன்னாரு. இந்த வாரம் ரோஸ்வுட் மரத்தை பற்றி.

0: பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்காக சொல்ல போகிறாரு. வாங்க கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் 103 வளம் தரும் வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் பல்வேறு தொழில்நுட்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தொழில்நுட்பங்களில் வனங்களுடைய தேவை வந்து எப்படி வேளாண் காடுகள் பூர்த்தி செய்கிறது, இதெல்லாம் வந்து மக்களின் தேவையாகட்டும் தொழிற்சாலைகளின் தேவையாகட்டும் அனைத்தையுமே வேளாண் காடுகள் எப்படி பூர்த்தி செய்கிறது. ஒரு காலத்தில் வனங்கள் பூர்த்தி செய்த அனைத்தையுமே இப்போ வனங்களிலிருந்து பெற முடியாத சூழ்நிலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், வனச்சட்டம், வனக்கொள்கை, இதெல்லாம் இந்த காடுகள் பூராமே பாதுகாக்கப்பட்ட வனங்களாக மாற்றப்பட்டது, அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். அதனால் என்ன வேணும், மனிதனுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தேவையான அத்தனை பொருட்களுமே எங்கிருந்து வரணும், வனத்திற்கு வெளியே வர வேண்டும். அதற்காகத்தான் நம்ம இந்த வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தடிமரத்தை பற்றி ஆரம்பித்தோம். இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில், இந்தியா முழுவதும் எப்படி மரத் தேவை, தமிழகத்தில் என்னென்ன மரத் தேவை, அதில் தடிமரத்தின் தேவை எவ்வளோ, இதை பற்றியெல்லாம் நம்ம பல எபிசோடில் பார்த்துட்டோம். அதில் வந்து தடிமரத்திற்கு தேவையான மரங்கள் எப்படி வந்து தமிழகத்தில் உள்ள 7 விதமான இந்த வேளாண் மண்டலங்கள் இருக்குல்ல, அக்ரோக்ளைமேட்டிக் ஜோன்ஸ், இந்த அக்ரோக்ளைமேட்டிக் ஜோன்ஸ் 7 ஏற்ற மாதிரி என்னென்ன மர வகையில் கொண்டு செல்லலாம், அதற்கேற்ற மாதிரி தடிமரங்கள் என்ன, இதை பற்றி தான் நம்ம பல்வேறு விதமான மரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த 2-3 எபிசோடில் பார்த்தீங்கன்னா தடிமரங்களின் அரசன் தேக்கு மரத்தை பற்றி பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாகனியை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வாரம் நாம் பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், மரம்னாலே தேக்குக்கு முன்னாடினாலும் சரி அப்புறம்னாலும் சரி ரோஸ் வுட் மேலே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அதற்கு காரணம் என்னென்னா இந்த ரோஸ் வுட்டுடைய மரத்தின் தன்மை, அந்த கலரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல், அழகாக இருக்குன்னு வராங்க, டெக்கரேட்டிவாக இருக்குன்னு வாங்க. ரெண்டாவது கொஞ்சம் அரோமேட்டிக்காக இருக்கணுங்க, மரம் அறுத்தாலே அந்த ஸ்மெல்லே வந்து ரோஸ் வுட் வந்து ஒரு இருக்கும். டைனிங் டேபிளில் வந்து ரோஸ் வுட்டில் செஞ்சால் நல்லா இருக்குன்றது நிறைய பேர், டைனிங் டேபிளில் ரோஸ் வுட்லேயே உட்காந்து சாப்பிட்ற ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹைலி ப்ரைஸ்டு, ஹைலி டெக்கரேட்டிவ், ஒரு அரோமேட்டிக் ட்ரீ, அந்த மாதிரி ஒரு ட்ரீயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மரம் வந்து ஏன் இவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குன்னு காரணம் என்னென்னா, உலகத்திலே ரோஸ் வுட் வந்து இந்தியாவையும் இந்தோனேஷியாவும் தான் தாயகமாக கொண்டது. நான் ரீசெண்டாக இந்தோனேஷியா போயிருக்கப்போ அங்கே கூட பார்த்த ரோஸ் வுட்லாம் பிரம்மாண்டத்தின் உச்சம், 6-8-10 சுற்றளவாக இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இயற்கை காடுகளில் தான் அந்த மாதிரி சுற்றளவு இருக்குது. செயற்கையாக வந்து ரோஸ் வுட் வளர்க்கக்கான முயற்சிகள் நிறைய எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் அந்த வால்யூம் ஆஃப் வுட் இல்லை நம்மகிட்ட, நமக்கு தேவைக்கும். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்போர்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து சில மரங்கள் வந்து, அது குறிப்பாக அந்த ரோஸ் வுட் ஃபர்னிச்சருக்கு வெளிநாடுகளில் நல்ல மார்க்கெட் இருக்குது. குறிப்பாக நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இந்தியாவில் செய்யக்கூடிய ரோஸ் வுட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செஞ்சிங்கன்னா, டைனிங் டேபிள், காட்டு, சேர், டேபிள், அதுக்கு காரணம் என்னென்னா அந்த டெக்கரேட்டிவ் வுட்டு. இரண்டாவது என்னென்னா இந்த டைமண்ட்ஸ்லேயே ஸ்டேபிள் வுட்டுன்றவாங்க, அதாவது ரோஸ் வுட்டை நல்லா சீசன் பண்ணி காய வச்சு செஞ்சோம்னா ஸ்டெபிலிட்டி, அது மாதிரி வுட்டு ஸ்டெபிலிட்டி நம்பர் 1 குவாலிட்டி வேறு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இந்த மரங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல அட்ராக்டிவ் மரம், டெக்கரேட்டிவ் மரம், ஹைலி ப்ரைஸ்டு மரம். இந்த மாதிரி மரத்தை வந்து வேளாண் காடுகளில் விவசாயிகள் எடுத்து செல்லும் பட்சத்தில் என்னாகும், அவருடைய வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. எல்லாருமே என்னன்னா அதிக ப்ரைஸ்னா எல்லாரும் சந்தன மரம், செம்மரம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ரோஸ் வுட் வந்து உண்மையிலே ஈக்குவலாக ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய மரமாக இருக்கிறது. இந்த மரத்தை பற்றி தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் வுட் மரம் வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டால்பர்ஜியா, அதாவது ஜீன ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா என்று அழைப்பார்கள். அது குறிப்பாக இந்தியன் ரோஸ் வுட்னு அழைப்பார்கள். அது இன்னும் கொஞ்சம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் ரோஸ் வுட்னு சொல்லுவாங்க. நம்ம ஈஸ்ட் இந்தியன் சாண்டல்வுட்டை பற்றி பார்த்துருக்கோம், ஆனால் ஈஸ்ட் இந்தியன் ரோஸ் வுட்னாலே இந்த டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா தான் இருக்கும். அது ஏன்னா இப்போ மட்டும் இல்லை, ஏறக்குறைய 1000 முன்னாடி இருந்த ரோஸ் வுட் மேலே ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் எதுக்குன்னா இந்த மரத்தின் கலர், அந்த ரோஸ் வுட், அந்த ஹாட் வுட் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அந்த ஹாட் வுட்னா அந்த ஹாட் வுட்டோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனில் சில இடத்துல பிங்கிஸ் அப்படி லைட்டாக ஒயிட் ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெயின் பேட்டர்னே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மரம் எல்லாராலும் விரும்பப்படுகிறது, எல்லாரும் வளர்க்க வேண்டும். ஒரு ஹை வேல்யூ டிம்பரில் ரோஸ் வுட்டையும் வளர்க்க வேண்டும், குறிப்பாக வேளாண்களை எடுத்து செல்ல வேண்டும், நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதற்காகவே இந்த வாரம் நாம் பார்க்க போவது ரோஸ் வுட் மரம், டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா. தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து ஈட்டி மரம் என்று அழைப்பார்கள். கொஞ்சம் ஸ்லோ குரோயராக இருக்கும். அது எங்கன்னா இயற்கை காடுகளில். நம்ம வேளாண் காடுகள் கொண்டு வர்றப்ப நம்ம அதனுடைய தொழில்நுட்ப மேனேஜ்மெண்ட்லாம் வந்ததுனால இப்போ என்னாகும், நம்மளுடைய வளர்ப்பு முறைகளையும் கொஞ்சம் கூட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதைத்தான் நம்ம வந்து இந்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் வுட் மரம் பார்த்தீங்கன்னா டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா சொல்லிட்டேன். காடுகளில் பார்த்தீங்கன்னா ட்ரை டெசிடஸ் ஃபாரஸ்ட், அதாவது நம்ம இந்தியாவில் வந்து ட்ரை டெசிடஸ் ஃபாரஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அது இலையுதிர் காடுகள், வறண்ட இலையுதிர் காடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இந்த மரம் நிறைய இயற்கையாகவே வளரக்கூடியது. இந்த வனச்சட்ட வனக்கொள்கைக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மரங்கள் பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு இந்த மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது. அதனால தான் இப்போ காடுகள்லேருந்து மரம் எடுக்க முடியாத சூழ்நிலை. அப்போ என்னானும் இந்த மரங்களே நம்ம வெளியே தான் நடக்கணும், ட்ரீஸ் அவுட்சைட் ஃபாரஸ்ட், வனத்திற்கு வெளியே வனங்கள். அப்போ அப்படின்ற வேளாண் காடுகள் மற்றும் பண்ணை காடுகள், ஏன்னா இங்கே தான் வந்து இந்த மரங்களை கொண்டு செல்ல

முடியும். அந்த வகையில் உண்மையிலேயே வேளாண் காடுகளுக்கு ஏற்ற மர வகைகள் ரோஸ்வுட்டும் ஒரு வகை. ஓகே, இந்த டால்பஜா லாட்டிஃபோலியா இது எந்தெந்த மண்ணில் சார் வளரும்? அனைத்து விதமான மண், குறிப்பாக வந்து இந்த வண்டல் மண், நல்ல வண்டல் மண் இருந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் மண் வளம் நன்றாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த வேரும் ஆழமாக மரமும் உயரமாக போகும். இந்த மரம் எப்படின்னா ஒரு 40 மீட்டர் உயரத்துக்கு போகும். மேக்சிமம் சிங்கிள் ஸ்ட்ரெயிட் ஸ்டெம்மாக தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம்மாக தான் இருக்கும், ஆனால் 40 மீட்டர் உயரத்துக்கு போகும். இப்போ என்ன பண்ணால் சில நேரங்களில் தூரம் தூரமாக மரம் இருக்கிறப்ப என்னாகும், சில கிளைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த ஆர்கனைஸ்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி டெக்னாலஜி லிவரேஜ் தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண்களுக்கு எடுத்து செல்லும் பட்சத்தில் அங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த கிளைகள் வராமல் வர கிளைகளை ப்ரூன் பண்ணி மேலாண்மை பண்ணி நீர் மேலாண்மை உர மேலாண்மை இதெல்லாம் பண்ணி எடுத்து செல்லும் பட்சத்தில் உண்மையிலேயே இந்த ரோஸ்வுட் வந்து வேளாண் காடுகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதற்காகத்தான் நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா மண் வகையிலையும் வரும். ஹெவி சாயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், க்ரோத் கம்மியாக இருக்கும் ஹெவி சாயிலில். மற்ற லூஸு இந்த வண்டல் மண், அலுவியல் சாயில்ஸ், ரெட் சாயில் வித் டீப் லூம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக வேகமாக வளர்ந்து நல்ல ஸ்ட்ரெயிட் சிலிண்ட்ரிக்கல் மரமாக எடுத்துக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எந்த மாதிரி வேளாண் கடைகளில் இதை எப்படி சார் எடுத்துகிட்டு செல்ல முடியும், என்ன மாதிரி வளர முடியும் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம சிறு மற்றும் குறு விவசாயிகள், கொஞ்சம் நடுத்தரமான விவசாயிகள், பெரு விவசாயிகள். இந்த சிறு விவசாயிகள் இந்த ரோஸ்வுட் மரத்தை எடுத்துகிட்டு போனோம்னா அவர்கள் தோப்பாக பண்ணணும் அவசியமே கிடையாது. வரப்போகிற மரம் நடுவோம், வரப்போகிற பன் பிளான்டிங்ஸ், அது ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 80 மரத்துலேருந்து அதிகபட்சம் 200 மரம் பிடிக்க நடலாம். வரப்போகிற மட்டும் நடலாம், ஒரு 6 அடிக்கு 6 அடி 6 அடி இடைவெளியில் வெட்டிட்டு ஒவ்வொரு மரத்தை நட்டு போகலாம். சில பேர் 8 அடி 9 அடி 10 அடி இந்த இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி இந்த மரத்தை எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் நெருக்கமாக நடப்போ என்ன ஆகும்னா மரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போகும், இனிஷியலாக ஒரு 5 ஆண்டுகளை ஸ்ட்ரெயிட்டாக போகும். அப்புறம் ஒரு மரத்தை மட்டும் ஒரு மரம் கழிச்சிட்டோம்னா போதும், அப்புறம் என்ன ஆகும், அந்த மரம் வந்து நன்றான இந்த சுற்றளவு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் இந்த மரத்தை எடுத்து செல்லக்கூடிய வளர்ப்பு முறைகள் வந்து பரப்புறம் நடப்போகிறோமா, அது ஒரு டெக்னாலஜி. இரண்டாவது பார்த்தீங்கன்னா பண்ணைக்காடுகள், தோப்பா நடலாம். தோப்பா நடுறதுல 2 விதமாக நடலாம். ஒன்று வந்து என்னென்னா ஹை டென்சிட்டி, ஒரு 6 அடியிலேருந்து 8 அடி, 6 அடிக்கு 6 அடி 8 அடி 8 அடி மரத்திற்கு மரம் வரிசைக்கு வரிசை போட்டு நடுறப்ப என்ன ஆகும், அது வந்து அடர் நடவு. இந்த அடர் நடவு ஏன் நடுறோம், இந்த அடர் நடவு நடுறப்ப இந்த மரம் என்ன ஆகும்னா ஏர்லி ஸ்டேஜில் ஒரு சிங்கிள் ஸ்டெம்மாக மேலே வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மரத்திற்கு மரம் காம்படிஷன் நடக்கும், போட்டி நடக்கிறப்ப என்னாகும், பக்க கிளைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. அப்படியே பக்க கிளைகள் வந்தாலும் அது ரொம்ப பெருசாகாது, ஆனால் நமக்கு ப்ரூனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி வளர்க்குறப்ப இந்த மரம் வேகமாக வரும். எங்கே நீர் வசதி ஓரளவுக்கு இல்லதோ அங்கெல்லாம் அடர் நடவு போட்டு இந்த மரங்களை பண்ணைக்காடுகளாக உருவாக்கலாம். இல்லை எனக்கு இடம் கம்மியாக இருக்குது, எல்லாமே கம்மியாக இருக்குது, அப்போ என்ன ஆகலாம், அப்போ தான் வேளாண் காடுகள். அப்போ என்னன்றோம், மரத்திற்கு மரம் நல்ல இடைவெளி விட்டுறணும், 12 அடிக்கு 12 அடி 20 அடி அப்டு 24 அடி முடிக்க வச்சுக்கலாம். அதிகபட்சம் 160 மரம் ஆரம்பித்து குறைந்தபட்சம் 80 மரம் ஒரு ஏக்கருக்கு நட்டாலே போதும். இந்த இடைவெளியில் நீங்கள் எல்லா ஊடுபயிரும் பண்ணிக்கலாம். அப்போ என்னாகும், ஒன்று வந்து வரப்போரம் நடுவோம், இரண்டாவது பண்ணைக்காடுகள் தோப்பாக நடுவோம், மூன்றாவது வேளாண் காடுகள் ஊடுபயிர் பண்ணுறது மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ஊடுபயிர் பண்ணி எடுத்து செல்லுமா வேளாண் காடுகள் உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக விவசாயிகளுக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள்.
3: இந்த மரத்தை நாத்து எங்க சார் வாங்கலாம்? வனக்கல்லூரியில வாங்கலாம், வனத்துறையில வாங்கலாம், மற்ற மத்திய அரசு நிறுவனங்களில் வாங்கலாம். எங்கெல்லாம் என்னன்னா, இந்த மரத்துல தேர்வு செய்யப்பட்ட ரகங்களை கண்டறிந்து அந்த தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள்ல இருந்து விதையெடுத்து, இந்த விதைகள்லாம் பெரிய விதை நேர்த்தி தேவையில்லை, பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஓவர் நைட் சோக்கிங் மட்டும் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ரெய்ஸ்டு பெட்ஸ் மேட்டுப்பாத்தியில இந்த விதையெல்லாம் போட்டு விட்டோம்னா 2வது வாரத்திலிருந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 6-7 வாரங்களில் முளைப்பு திட முடிஞ்சிடும். இந்த மரத்தை அப்படியே செடியை விளக்க விட்டு இதை கிழங்காவும் நடலாம், இல்லைன்னா 2 இலையிலிருந்து 4 இலை 2 கணு வர்றப்ப நாற்றுகளை பிடுங்கி பாலித்தீன் பையில வச்சுட்டு அது ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் வளர்த்து 1 அடியிலிருந்து 1.5 அடி நாற்று வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு கொண்டு நட முடியும். இது யாருக்கு தேவையோ அவர்களே விதையை வாங்கி அவர்களே நடலாம், இல்லை அவர்களே மரங்களை தேர்வு செய்து

பண்ணலாம். இப்போ என்னென்ன ஆராய்ச்சி நிலையங்கள் ஏன் வாங்க சொல்கிறோம்னா, இங்கெல்லாம் ட்ரீ இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம், மர இன மேம்பாடு, இது ரெகுலராக நடந்துட்டுருக்கு. ஒரு 25 வகையான மரங்களுக்கு இந்தியா முழுவதும் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் வனக்குழுவிலையும் இது சம்மந்தமான ஆய்வுகள் நிறைய நடந்துட்டுருக்கு. அப்போ என்னாகும், தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள்லேருந்து எடுத்து அதில் என்னாகும், ஜெனட்டிக் மேக்கப், அது அப்படியே சந்ததிகளுக்கும் மரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோம், இதை குளோனிங் முறையில் விட்றோம். இன்னும் இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரோஸ்வுட்டில் ரூட் சக்கர்ஸ் வேர்லேருந்து வரும், கிளைகள் வரும், வேர்லேருந்து ஷூட்ஸ் வரும், அதையே எடுத்து நாற்றுகளாக உற்பத்தி பண்ணலாம். அப்படி என்னாகும், ஏற்கனவே நம்ம குளோனிங் பண்ணுறோம்ல, அது மாதிரியே இந்த ரூட் சக்கர்ஸும் குளோன் மாதிரியே எப்படி இந்த மரபணு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுமோ, அதையே மெயின்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விதை மூலமாக என்னென்னா, இதுக்கு ஹைலி கிராஸ் பாலினேட்டட் ஹனி பீ தான் கிராஸ் பாலினேஷன் நடக்கும். அப்போ என்னாகும், கொஞ்சம் வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரூட் சக்கர்ஸ் போகிறப்ப அந்த வேறுபாடு இருக்காது, குளோனிங் முறையில் இருக்கிறப்ப அந்த வேறுபாடு இருக்காது, மரத்திற்கு மரம் இனிஃபாகவும் இருக்கும். அப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இந்த மரத்தை பொறுத்தளவு நீங்கள் விதை மூலமாக தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் எடுக்கும் பட்சத்தில் 80% மேற்பட்ட மரங்கள் நல்ல ஒரே மாதிரியாக யூனிஃபார்மாக வளர்ந்து உங்களை சீராக வளர்ந்து நல்ல வருமானத்தை கொடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நாற்றுகளை இந்த மாதிரி ஆய்வு நிறுவனங்களை எடுத்து வாங்கிக்கலாம். அடுத்து எப்படி நடுறது, 3 விதமான நடுமுறை. ஒன்று வந்து வரப்போறம், 2 பண்ணைக்காடுகள், 3 வேளாண் காடுகள். சொல்லியாச்சு. எப்படி சார் நடணும், குறைந்தபட்சம் 1.5-2 குழி. ஒரு விவசாய நிலமாக இருந்தால் டைரெக்டாக குழி போட்டு ஒரு உழவு ஓட்டி, அதாவது எப்பயுமே விவசாய நிலம்னா ஒரு சிங்கிள் உழவு இல்லை சார், ஒரு 5 நான் அந்த நிலத்தை பயன்படுத்தவில்லை அப்படின்னா, முதல்ல ஒரு சட்டி கலப்பை, 2 ஒரு குக்கி கலப்பை, இது ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் இடைவெளியை நிர்ணயம் பண்ணிடணும். இந்த இடைவெளி எப்படி நிர்ணயம் ஆகும், பண்ணைக்காடுகளா, அடர் நடவா, இல்லை குறைந்த நடவா, இது ஒரு டிசைட் பண்ணிட்டோம்னா, தென் 1.5-2 குழி, ஆழமான குழி. குழி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து பேசல் அப்ளிகேஷன்ஸ், அதில் உரமாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 50 இனிஷியலாக வாய்க்கிறப்ப 50 யூரியா அல்லது டிஏபி மட்டும் போட்டுக்கலாம். இல்லை நான் ஆர்கானிக் மட்டும் தான் போடுறேன்னா, ஒரு 1 2 கிலோ ஆர்கானிக் உரங்கள் எதுனாலும், மாட்டுச்சாணம் இருக்குல்ல நல்ல காய்ந்த மாட்டுச்சாணம், அதோட சேர்ந்து நல்ல மண்ணோட மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டுட்டு அப்புறம் நன்கு வளர்ந்த நாற்றுகள் எடுத்து நடலாம். நட்டுட்டோம்னா அது எப்பொழுது நட முடியும், மழை காலங்களில் நடலாம். எங்கெல்லாம் நீர் வசதி இருக்கோ, சம்மர் பீரியட் மார்ச் ஏப்ரல் மே தவிர மித்த 9 நீர்ப்பாசன வசதி உள்ள இடத்துல நான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெயில் காலத்தில் ஏன் நட வேண்டாம்னா, இன்றைக்கி இருக்க ஸ்கார்ச்சிங் சென்னில் என்ன தான் தண்ணி விட்டாலும் இலை கருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நாற்றுகள் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் வந்து இந்த 3 தவிர்த்து மித்த 9 உண்மையிலேயே இந்த ரோஸ்வுட் நாற்றுகளை நட்டு அதன் மூலமாக பலன் பெறலாம். நட்டாச்சு, என்ன சார் தண்ணி விடணும், குறைந்தபட்சம் 7-10 ஒரு முறை, ஒரு செடிக்கு குறைந்தபட்சம் 10 தண்ணினால விடுற மாதிரி, 8-10 தண்ணி விடுற மாதிரி நீங்கள் நீர்ப்பாசனம், சொட்டு நீர் பாசனம் போடுறது மிகவும் நல்லது. ஏன்னா அது வந்து நீர் மேலாண்மை மேம்படுத்தப்படும். 2, இன்றைக்கெல்லாம் வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எல்லாம் IoT பேஸ்டு ட்ரிப் இரிகேஷன் வந்தாச்சு. அப்போ என்னாகும், நம்ம நீர் மேலாண்மையை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறைந்த நீரில் உண்மையிலே நல்ல மரங்களை வளர்த்து அதன் மூலமாக பொருளாதார ரீதியாக வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. இது ஒரு ஆப்ஷன். ஓகே, தண்ணி விட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஆண்டுக்கு 1 அல்லது 2 உழவு விட வேண்டும். அது குறிப்பாக 12 மேலே விட்டீங்கன்னா நீங்கள் ஊடுபயிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ என்னாகும், நல்லா உழவு போட்டுட்டு ஊடுபயிர் காய்கறிகள், ஆயில் சீட்ஸு, சீரியல்ஸு, பல்சஸ் எது வேணாலும் போடலாம். நீங்கள் என்ன பயிர் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்கள் நிலத்தில், மரம் வந்து ஒன்லி ஆடட் கிராப், நீங்கள் ஒரு ரெகுலர் கிராப்பாகவே போயிருக்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஃபுல் அக்ரிகல்ச்சர் தான் செய்யணும், மரம் அங்கங்கே ஒன்று இங்கேருந்து இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 24 இடைவெளியில் மரத்தை நட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வேளாண்மையில் எந்த பாதிப்பும் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேளாண்மையில் இருக்க வரக்கூடிய வருமானம் வந்துட்டுருக்கும், ஒரு சேஜில் மரத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் ஆடட் இன்சென்டிவைசேஷன் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் அனைத்து விதமான ஊடுபயிரும் பண்ணலாம். இதில் மர மேலாண்மை முக்கியம், குறிப்பாக எங்கே அதிகமான இடைவெளி விடுறோமோ அந்த ரோஸ் வுட்டில் என்னென்னா, கிளைகள் நல்ல பக்க கிளைகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பக்க கிளையை வராமல் பார்த்துக்கணும். ஏர்லி ஸ்டேஜில் வர்றப்பயே இந்த கணு அப்படியே கிள்ளி விட்டணும், சைடில் கிள்ளி விடணும். நம்ம தேக்கு மரத்தில் பார்த்த மாதிரி ஒரு அதே மாதிரி கிள்ளி விடணும். சப்போஸ் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா, ஒரு 1 விட்டுட்டு இன்றைக்கி ப்ரூனிங் மிஷின், கிளைகளை அறுக்குவதற்கு இயந்திரங்கள் வந்தாச்சு, அந்த இயந்திரங்கள் மூலமாக நீங்கள் 20 முடிக்க மரத்தை மேலாண்மை பண்ணலாம். ஸோ ஒரு மரம் வந்து 40 சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்ன ஆகணும், ஒரு 15-20 மரம் நல்லா கிளீன் போலாக இருக்கணும். கிளீன் போலு சுற்றளவு நல்ல சர்க்குலர் போலாக இருந்தால் தான் மார்க்கெட்டபிலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம இந்த மரத்துலேருந்து என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த குவாலிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகணும், நல்ல மரங்களை கழித்து விட வேண்டும், கிளைகளை கழித்து விட வேண்டும். அப்புறம் என்ன பண்ணணும், மரங்களையும் கழிக்கணும். நட்டிருக்கீங்க, அது அடல் நடவாக இருந்தாலும் சரி இல்லைன்னா குறைந்த நடவாக இருந்தாலும் சரி, மரங்கள் எதது லீனாக இருக்கும், நன்றாக வளரவில்லையோ, லேங்கி சாஞ்சிருக்கிற மரம், இந்த மாதிரி லீன் லேங்கி மோரிபன் டிசீஸ்டு பெஸ்ட், இந்த மாதிரி எந்த மரம் இருக்கோ, எல்லா மரமும் இருக்காது, அதில் 1-2 இருக்கலாம், நட்டு 100 அதில் 1 மரம் 2 இருக்கலாம், அந்த மரத்தில் எடுத்துடலாம்.
அது 3 வருஷம் 4 வருடம் ஆனாலும் எடுத்துடலாம். அந்த மரத்தை எடுக்கிறதுனா என்ன

0: மித்த மரத்திற்கு நல்ல பயனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் அடலடவு நட்டிருக்கோம் அப்படின்னா மரங்களை கழித்தல் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட், ஒரு கரெக்டான மேலாண்மையாக பண்ண வேண்டும். எப்படி பண்ணணும், 6 அடிக்கு 6 அடி நடுறேன், ஏக்கருக்கு 1200 மரங்கள் இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஒரு 3-4 வருஷம் பார்த்ததுக்கப்புறம் மரம் ஒரு 25 அடி 30 அடி உயரத்துக்கு போயிடும், ஸ்ட்ரைட்டு சிலிண்டர்கள் செம்மாயிரும். அப்போ என்னாகும், ஒரு வருஷை விட்டு ஒரு வருஷை கழித்து விட வேண்டும். அப்படி கழிக்கக்கூடிய மரங்கள் எங்கே போகும், களிகளுக்கு போகும். முட்டு கொடுக்குறாங்கல்ல களிகளுக்கு போகும், அதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி ஒரு சிங்கிள் களியை ஒரு 60-70 ரூபாயில் ஆரம்பித்து 250 ரூபா முடிக்கிறது. அது சவுக்கு மட்டும் இல்லை, தைல மரம் மட்டும் இல்லை, தேக்கு மரம் மட்டும் இல்லை, இந்த மரமும் அதற்கு பயன்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அப்புறம் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன ஆகணும், ஒரு கோணல் விட்டு ஒரு கோணம், அதாவது டயகனல், முதல்ல ஒரு முக்கோணம் விட்டு ஒரு முக்கோணம், அந்த ஒரு வரிசை மரத்தை எடுக்கிறப்ப என்ன ஆகும், இடைவெளி 6 அடி வந்து ஃபர்ஸ்ட் கழிப்பில் வந்து வரிசைக்கு வரிசை எவ்வளோ ஆகுது, டபுள் ஆயிருது, 12 அடி ஆயிருது. அடுத்து வந்து டயகனல் என்ன ஆகுது, அது 12 அடி ஆயிருது. அப்போ என்ன ஆகும், ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 200-250 மரம் தான் இருக்கும். அதையும் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு அப்புறம் விட்டுறப்ப என்ன ஆகும், மரம் வந்து 3 அடி சுற்றளவு, 4 அடி சுற்றளவு, 5 அடி சுற்றளவு வர்றப்ப அந்த மரத்தின் பருமன், அந்த மரத்தின் வால்யூம், இந்த பயோமாஸ் தலைப்பார்கள், அந்த வால்யூம் கிடைக்கும், எடை கிடைக்கும். அப்போ எடை கிடைக்கிறப்ப என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மரம் ஹைலி ப்ரைஸ்டு மரம், நல்ல குவாலிட்டி மரம், இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே போகுது. அப்போ என்ன ஆகும், ஒரு கடை 200 மரம் இருந்தாலே அதனுடைய வருமானம் வந்து மிக அதிக அளவில் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே இந்த மரத்தோட குவாலிட்டி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது குறிப்பாக இந்த பெரிய கிளைகளை கட் பண்ணுறப்ப அந்த கிளைகளை மெயின் பார்க்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணணும். அப்படி கட் பண்ண இடத்துல பூச்சி எதுவும் போயிருக்கான்னு பார்க்கணும். அதனால தான் வேப்ப எண்ணெயை லைட்டாக தடைய விட்டுணும். இல்லாட்டா நீம் ஆயிலே விற்கிது, 1000 PPM மசா, 2000 PPM மசான்னு விற்கிது. அதெல்லாம் வாங்கி ஒரு காட்டன் பஞ்சு துணியில் அப்படியே முக்கி அதை அப்படியே என்ன பண்ணணும், தடை விட்டோம்னா உங்களுக்கு மரத்தில் வந்து பூச்சிகள் போய் அண்டாது. அப்போ என்ன ஆகும், மரத்தினுடைய ஹாட்வுட் அழைப்பார்கள் சேகு, அது வந்து பாதுகாக்கப்படும். நிறைய மரங்கள், நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வெட்டினதுக்கப்புறம் மரத்தில் நடுவில் பெரிய ஓட்டையெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே லிக்னோசெல்லுலோசிக் பயோமாஸ். அப்போ என்ன ஆகும், இது பூராமே பூச்சிகளுக்கு உணவாகவே பயன்படும். இதை தடுப்பதற்காக இந்த ப்ரூனிங் தின்னிங் பண்ணுறப்ப நம்ம இதெல்லாம் மினிமல் மேனேஜ்மெண்ட் பண்ணால் இந்த மரம் நன்றாக வளர்ந்து உண்மையிலே நல்ல வளமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது.
1: நேர்களை, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ரோஸ்வுட் மரத்தை பத்தி பார்த்திபன் சார் நிறைய தகவல்கள் கொடுத்தாரு. இந்த தகவல்கள் இதோட முடியலைங்க, இன்னும் சொல்றதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அடுத்த வாரமும் நாம தொடர்ந்து கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி 100 வாரங்களுக்கு மேல கடந்து போக போகுது, அவ்வளோ தகவல்கள் தாங்கி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம கேளுங்க. ஸ்டே டியூன் வித் FM 103 கோயம்புத்தூர். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு N பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நான் டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால வர தோல் நோய்கள்லாம் அதிகமாயிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு, அட்லீஸ்ட் 7-8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும், 2-3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை, இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான், எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்குறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால. ஸோ அதுக்கு வந்து 7-8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின் போது தெரியவந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு மேற்கொண்டார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தவிக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தவிக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்காதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுதொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கிறது.

0: மூலம்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஏமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேக் ராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கல பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: The news read by R.S. Raghu. Commerce and Industry Minister Piyush Goyal today dismissed media reports of a deadlock in India-US trade talks, calling them as completely false, baseless and misleading. In a social media post, Mr. Goyal said India and the US teams are fully engaged for a trade pact that is balanced, commercially meaningful and delivers tangible benefits for businesses, farmers, workers and consumers. He said he had a fantastic meeting with the US trade representative Jamieson Greer in New Delhi last month in this regard. Union Finance Minister Nirmala Sitharaman has called upon public sector banks to further intensify outreach to the NRI diaspora and introduce innovative deposit products. Mrs. Sitharaman said this while interacting with managing directors and chief executive officers of banks, public financial institutions on the foreign currency non-resident bank deposits and overseas foreign currency borrowing swap initiatives in New Delhi today. She also emphasized for enhanced NRI outreach to sustain mobilization momentum. India's total exports during April to June this year is estimated at over $232 billion, registering a positive growth of 11.37% as compared to the same period last year. Commerce and Industry Ministry said that the total exports for June this year is estimated at $73.45 billion, registering a positive growth of 9.48% as compared to the same month last year. The ministry said the total imports, merchandise and services combined for June this year is estimated at $88.76 billion, registering a positive growth of over 26% as compared to same month last year. Defence Minister Rajnath Singh, Union Minister of Road, Transport and Highways Nitin Gadkari, along with Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath, inaugurated the Lucknow-Kanpur Expressway this afternoon. The 63-kilometre, 6-lane Lucknow-Kanpur Expressway, with India's second longest elevated corridor, is also the country's first expressway built with automated and intelligent machine-guided construction technology. The expressway is designed for speeds of up to 120 kilometers per hour and is expected to reduce travel time between Lucknow and Kanpur to just 35 to 45 minutes. An Ayodhya court today extended the judicial custody of all 8 accused in the alleged donation irregularities case of Sri Ram Temple by another 14 days. Additional District and Sessions Judge Pratibha Narayan ordered that the accused be produced before the court again on July 27. A Delhi court today convicted former Aam Aadmi Party councillor Tahir Hussain and 4 others for killing of Intelligence Bureau officer Ankit

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

கேட்ட பாடல் காவல் கீதம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பெரிசூடன். 8:16 ஆயிற்றுக்கு இதம் ரிதம் தரும். அடுத்த பாடல் அண்ணாமலை திரைப்படத்திற்காக தேவா இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

கேட்ட பாடல் தேவதை திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் அறிவுமதி. இதம் ரிதம் தரும் அடுத்த பாடல் எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திற்காக பாடலை இசையமைத்து பாடியவர் இளையராஜா, உடன் பாடியவர் எஸ் ஜானகி, பாடலாசிரியர் வாலி.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-இல் நாளை காலை 7:35 முன் செல்லடா நிகழ்ச்சியில் மனிதவள மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.

0: கேட்ட பாடல் அடுத்தாத்து ஆல்பர்ட் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பொன்னருவி.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாளை பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ்

கோவிந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. எட்டு மணி 8:39 ஆயிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க இதம் ரிதம். இதம் ரிதம் தரும் அடுத்த பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நாளை பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள்.

கேட்ட பாடல் 1000 நிலவை வா திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. இதம் ரிதம் தரும் அடுத்த பாடல் ஆணழகன் திரைப்படத்திற்காக

நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள், கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்க நிறுவன விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.

0: in trade talks. India's total exports jumps over $232 billion, registering growth of 11.37% during first quarter of current fiscal. Former AAP leader Tahir Hussain and four others convicted for killing of IB officer during 2020 Delhi riots. The US and Iran exchange another wave of strikes as dispute over control of Strait of Hormuz raises tension in the region. In cricket, India scripts history beating England by 270 runs in first ever women's test at the Lord's. And 16 Indian boxers enter finals at Asian Under-19 and Under-23 championships in Jakarta. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய தலை சிறந்த பிளாஸ்டிக் சர்ஜன், சர்வதேச அளவில் மிகவும் அறியப்பட்டவர், சென்னை கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனையுடைய மேனாள் பேராசிரியர் டாக்டர் நெல்லையப்பர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அது தொடர்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், யாரெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், என்ன மாதிரியாக அதுக்கான சிறப்பம்சங்கள்லாம் எப்படி சரிப்படுத்த முடியும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். வணக்கம் டாக்டர் சார்.
3: வணக்கம்.
2: வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க?
3: அதாவது பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அழகு கலைக்கான ஒரு மருத்துவம் அப்படின்னு மக்கள் வந்து நினச்சி கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக அழகு கலைக்கான ஒரு மருத்துவமும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அடங்கும். ஆனால் ரொம்ப வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய வந்து மெயினாக வந்து ட்ரோமா என்று சொல்லக்கூடிய காயங்கள், உடம்பில் எங்கு பட்டாலும் இருக்கக்கூடிய காயங்களுக்கு பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி தான் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கடுத்தாக தீப்பூன் சிகிச்சை, முக்கியமாக தீப்பூன் சிகிச்சை. அதற்கடுத்ததாக வந்து கேன்சர் வந்து உடம்பின் மேற்பகுதியில் உள்ள கேன்சரில் ஏதாவது ஒரு உறுப்புகளை எடுத்த பிறகு அந்த இதை நம்ம சரி செய்வதற்காக பண்ணக்கூடியதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுகின்றோம். இது தவிர சில சமயம் சில பிறவி வேறுபாடுகள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உதட்டு பிளவு, அன்னப்பிளவு, கையில் கார் விரல் இருக்கும், காலில் ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிறவி வேறுபாடுகளுக்கும் நம்ம நிறைய பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு அவேர்னஸ், பொதுமக்களுக்கு எல்லாம் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கூட்டமைப்பில் வந்து நமது கோயம்புத்தூரில் கங்கா மருத்துவமனை வைத்து நடத்தி வரும் டாக்டர் ராஜசபாபதி சார் அவர்கள் இதை ஒரு முன்னெடுப்பாக சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நேஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி டே தான், அதை ஆரம்பிப்போம், அப்போ மக்களுக்கு இது மாதிரி அவேர்னஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்தோம். அதான் அப்புறம் வந்து உலக லெவலில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு July 15 உலக பிளாஸ்டிக் சர்ஜரி தினமாக நாம் கொண்டாடுகின்றோம்.
2: ரொம்ப முக்கியமான விஷயம் சார், ஏன்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிற ஒரு தேவை இப்போ உருவாயிருக்கு. இப்போ நீங்கள் சரியாக சொன்னீங்க, தீக்காயம் ஏற்படக்கூடியவர்கள், அதில் குறிப்பாக அந்த பட்டாசு தொழிலில் வேலை செய்யக்கூடியவங்க, பாய்லர் இந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாக ஆகிடுது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. அதே சமயம் மற்றவங்களுக்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தீங்க. ரெண்டு விதமான விஷயங்கள் சொன்னீங்க, ஒன்று ட்ராமா அதனால் உருவாகக்கூடியது, இப்போ தீக்காயம்னால் ஏற்படக்கூடியது, அழகு கலைக்காக செய்யக்கூடியவர்கள். ஆனால் இப்போ பெரும்பாலும் இருக்க யோசிக்கணும் என்னவா யோசிப்பாங்கன்னா, அழகு கலை தான் ஃபேஸை சரிப்படுத்துறதுக்கு, நோஸை சரிப்படுத்துறதுக்கு, இப்படிலாம் கூட நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதற்கான தேவை என்ன உருவாகிறது?
3: அந்த கண்டிஷன்ஸ் உள்ள எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. சிறு வயதில் வந்து பிறவி குறைபாடுகள், இப்போ பிறக்கிறப்பமே மேல் உதட்டில் ஒரு பிளவோடு பிறப்பாங்க, உள்ளுக்குள்ள உள்ள ஈறு நாக்கு எல்லாம் தெரியும். ஸோ குழந்தைய வந்து சரியாக பால் கூட குடித்து வளர முடியாது, ஏன்னா பால் குடிக்கணுன்னா அந்த சக் பண்ணுறப்போ சுற்றி ஏர் எதுவும் இல்லாமல் வெறும் பால் மட்டும் சக்கணும். ஆனால் இது மாதிரி ஓட்டம் இருக்கிறதுனால அதெல்லாம் குழந்தை வளர்ச்சியே தடைப்படும். ஸோ அப்போமே நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அந்த உதட்டுக்கு நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பண்ண வேண்டியது வரும். சில பேருக்கு உதடு நல்லாயிருக்கும், உள்ளுக்குள்ள அன்னம் பேலட் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதில் ஓட்டம் இருக்கும், அங்கே நம்ம பண்ண வேண்டியது வரும். காதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும், மூக்கில் நிறைய வித்தியாசம் இருக்கும், கண் இமைகள் பாதி இருக்கும் இல்லாமல் போகும், இது மாதிரி எத்தனையோ வேறுபாடுகள் உள்ளது, பிறவி வேறுபாடுகள், அதற்கெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தால் நார்மலாக கொண்டுட்டு வர முடியும்.
2: இப்போ குழந்தைகளை இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி பண்ணி சரிப்படுத்தணும், ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பண்ணிடலாம். வளர்ந்த குழந்தைகளாக இருக்கும், ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கும்

0: இல்லாமல் அடலசன் ஸ்டேஜும் இல்லாமல் குழந்தை பருவமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 8 வயது 9 10 இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய என்ட்ரு ஆகக்கூடியவர்களுக்கு அவங்களுக்குலாம் பண்ண முடியுமா?
1: பண்ணலாம். ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் சில புரோட்டோக்கால் உண்டு. இதை இந்த வயசில் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில் வளர்ந்துருக்கும், அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில புரோட்டோக்கால் உண்டு. இன்னொன்று, நம்ம பாடி இமேஜ் அப்படிங்கிறது, ஒரு குழந்தைக்கு 5 வயசில் வந்து அவங்களுடைய பாடி இமேஜ் வந்து அவங்களுக்கு அவங்கள பற்றிய ஒரு தன்னம்பிக்கை உடம்புல வந்து உருவாகும். ஸோ அந்த 6 வயசு 7 வயசில் ஏதாவது ஒரு சிறு குறைகள் ஏதாவது இருந்தால் பள்ளியில் அவர் கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் விளையாடும் பொழுது கீழே ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதனால குழந்தைக்கு மன பாதிப்பும் ஏற்பாட்டு வரும். ஸோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக என்ன குறை இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும், பண்ணிவிட வேண்டும்.
0: இப்போ இதில் ரைனோபிளாஸ்டி, லிப்போசெக்ஷன், அதே போல் வந்து டம்மி டக், இந்த மாதிரி சில வகைகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ ரைனோபிளாஸ்டி அப்படின்னா மூக்குக்கான ஒரு சிகிச்சை ஆகும். மூக்கோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து சுவாசித்ததற்கு காற்றை உள்ளே கொண்டு போகிறது, அப்புறம் வந்து நம்முடைய மனத்தை வந்து நுகர்வது, இதுதான் அதனுடைய முக்கியமான வேலை. ஆனால் சில சமயம் அடிபட்டதுனாலேயோ அல்லது ஒரு பிறவிலையோ அந்த மூக்கில் உள்ளக்கூடிய அந்த சுவர் அமைப்பு, நடுவில் உள்ள செப்டமாக இருந்தாலும் சரி, மூக்கின் முன்பகுதியாக இருந்தாலும் சரி, மூக்குக்கும் முகத்திற்குமான அந்த அட்டாச் பண்ணக்கூடிய காலுமல்லாம் என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன வித்தியாசப்படும். இப்போல்லாம் ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு, நம்ம கம்ப்யூட்டர்லேயே அவங்களுடைய முகத்தை வந்து நாங்கள் வடிவமைச்சு கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்மளால் பண்ணித்தர முடியும். இந்த சிகிச்சை ரைனோபிளாஸ்டி சிகிச்சை என்று சொல்கிறோம். இது ஒரு ஆபத்தில்லாத சிகிச்சை தான், நல்ல முறையில் பண்ணிக்கலாம்.
0: அடுத்தது அந்த லிப்போசெக்ஷன் வந்து காமனாக இப்போ சொல்லக்கூடியிருக்கு, இந்த ஒபிசிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய,
1: கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு, எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய பயன்படுத்துகிறோம், எல்லாம் வேக வேகமான அவசர கால உலகத்துலேயும் நம்ம அது ஒரு அழகு, அது ஒரு அத்தியாவசியம் அப்படி நம்ம நினைக்கிறனாலும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டை பயன்படுத்துகிறோம், வீட்டில் சமைக்கிறது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி வருது. இந்த மாதிரி பண்ணும்போது ஒபிசிட்டி வந்து ரொம்ப காரணமாக வந்துடுது. நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டுட்டு தூங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதுனால உடம்புல வந்து ஃபேட் நிறைய போயிடுது. இதை வந்து மருந்து மாத்திரைகள் கூட குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எக்ஸஸாக உள்ள இடத்துல லைப்போசெக்ஷன், கொழுப்பு வந்து பிளாஸ்டிக் செக்மெண்ட் உறிஞ்சிடலாம். அது முன்னாடிலாம் வெறும் சாதாரண ஹேண்ட் ஹெல்டு மிஷினை வச்சு பண்ணுவோம், இப்போல்லாம் அதுக்கு லேசர் அசிஸ்டட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் போகும். ஸோ எங்கெல்லாம் உடம்புல கொழுப்பு இருக்கோ, முக்கியமாக கொழுப்பு இருக்கக்கூடிய என்னென்ன, வயிறு பகுதி, அக்கூட தொடைப்பகுதி, அப்புறம் பின்பகுதிகள், இந்த எல்லா இடத்துல வந்து கொழுப்பை வந்து உறிஞ்சி லைப்போசெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகை வந்து கொடுக்கலாம்.
0: இல்லை, இப்போ இந்த லைப்போசெக்ஷன் நீங்கள் சொன்னீங்க, அந்த டம்மி டக் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் இதோட சேர்ந்த வகை தானா?
1: பொதுவாக லைப்போசெக்ஷன் வந்து எந்த இடத்துலையும் பண்ணக்கூடியது, டம்மி டக் வந்து வயிற்றுல மட்டும் பண்ணக்கூடியது. டம்மி டக் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கொழுப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உறிஞ்சிருந்து கொழுப்பை மட்டும்தான் உறிஞ்சிறீங்க, ஆனால் அதுக்கு மேலே உள்ள ஸ்கின் வந்து அப்படியே தான் இருக்கும், ஸ்கின்னை வந்து உறிஞ்ச முடியாது, அப்போ ஸ்கின் வந்து ஃபோல்ட் ஆகிருக்கும். இங்கே கொழுப்பை உறிஞ்சிட்டாலும் கூட ஸ்கின் உன்னோட ஒன்று ஃபோல்ட் ஆகிருக்கிறது, அது அழகு இல்லை, அதுவும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி, எக்ஸசைஸ்னால் அதை கொஞ்சமாக ஒரு கட் பண்ணி அதையும் பண்ணி கொடுக்கறது டம்மி டக், இதையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணிடலாம்.
0: இப்போ டாக்டர், நிறைய பேர் என்னென்னா, நிறைய அழகு கலை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த லைப்போசெக்ஷனையும் டம்மி டக் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அது சில நேரத்தில் ஆபத்தில் போய் முடிஞ்சிடுது. முறையான மருத்துவ பயிற்சி எடுக்காமல் இல்லை முறையான சர்ஜன்ட்ட போகாமல் இது மாதிரி பண்ணுறாங்க, யாரிடம் இந்த மாதிரி லைப்போசெக்ஷனோ டம்மி டக் போன்று இருக்கக்கூடிய இது சார்ந்திருக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும்?
1: இது சார்பாக உலகளவில் பண்ணக்கூடியவங்க, ஒரே சிகிச்சை அளிக்கக்கூடியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மட்டுமே. லைப்போசெக்ஷனாக இருந்தாலும் டம்மி செக்ஷனாலும் பண்ண வேண்டியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன் மட்டும்தான் பண்ணணும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எல்லா இடத்துலையுமே நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி சீட்டு வச்சு நிறைய டாக்டர்கள் படித்து வராங்க. அதனால் இப்போ எல்லா ஊர்லேயுமே Tier 1, Tier 2, Tier 3, ஈவன் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் அளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ முறையாக படித்து பட்டம் பெற்ற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் அவங்க வந்து ஆலோசனை கேட்டு இதை பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எந்த ஆபத்துமே வர்றதில்லை. இன்னொன்று, மற்றவங்க நம்ம யோசிச்சுக்கணும், இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து அது வந்து ஒரு ப்ராப்ளம் தான், ஒபிசிட்டி அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து கோமார்பிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற நோய்களும் சேர்ந்து இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் லைப்போசெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் டயபெட்டிஸாக இருப்பாங்க, அந்த பேஷண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருந்திருக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு கூடயே வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கும், அதுக்கு அவங்க ஆஸ்பிரின் அந்த ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆஸ்மா தொந்தரவு இருந்திருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், முக்கியமான

0: தைராய்டு, இதுகள்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ நம்ம அதையும் அட்ரஸ் பண்ணி அவசரப்படுற பேஷண்ட் யாராவது ஒரு மருத்துவ பயனாளிகள் நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு டைமே இல்லை டாக்டர், மூணு நாள் தான் லீவு டாக்டர், இந்த மூணு நாளைக்குள்ள நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா ஆப்ரேஷனும் அப்படி செய்ய முடியாது. ஸோ இது போன்ற ஆப்ரேஷன்லாம் நிதானமாக யோசித்து அவங்கள நல்லா பிளான் பண்ணி மற்ற எந்த நோய்களும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி மற்ற நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் குணப்படுத்திட்டு பண்ணும்போது ஆபத்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி தான்.5-6 hours ஆகும். சரி, 12 மணி நேரம், 14 மணி நேரம் எல்லாம் கூட பண்ணியிருக்கிறோம். இப்போ லைபோசெக்ஷன் ஒரு சின்ன போர்ஷனில் பண்ணுறீங்க. இப்போ கைனோகோமேசியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கான மார்பு வந்து கொஞ்சம் பெண்களை மாதிரி கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் போது ஏர்லி ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜில் அதுவும் லைபோசெக்ஷன் தான். அதை நாங்கள் பண்ணுறது ஒரு 1 hour பண்ணிடுவோம். அதே இது பாடி ஃபுல்லாக நம்ம லைபோசெக்ஷன் பண்ணால் 6-8 hours ஆகும். மாதிரி எது ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இதாகும், மினிமமான டைத்துலேயும் பண்ண முடியும். யூஸ்வலாக எல்லா பிளாஸ்டிக் சர்ஜரியுமே கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடியதான். ஏன்னா மிக நுட்பமாகவும் மிக நுண்ணியமாகவும் நம்ம வந்து பண்ண வேண்டியது. அங்கே அவசரம் இல்லாமல் நிதானமாக பண்ணுற சிறு சிறு வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த நாணங்களை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதெல்லாம் மைக்ரோஸ்கோப் உதவியோ அல்லது எங்கள் கண்ணில் பூத கண்ணாடி ஜீஸோட அந்த லூப்பை போட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி உருப்பெருக்கி கண்ணிலேயே அட்டாச் பண்ணக்கூடிய உருப்பெருக்கி. ஸோ அதெல்லாம் நிதானமாக டைம் ஆகக்கூடிய சர்ஜரி தான். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நம்ம வந்து
1: இப்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தவங்க வராங்க, ரெண்டு துண்டாக இருக்குது அப்படின்னா தீக்காயங்கள் பட்டு வர்றாங்க, அவங்களுக்கு அதிகமான சூழல் வருது, வண்டி தரைச்சு கீழே போய் உளுந்து அதுலேருந்து வராங்க, அந்த ஸ்கின்னை பீல் ஆகி வராங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்களில் எந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் ஒன்று, ரெண்டாவதாக அதற்கான கால அளவோ அல்லது அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது என்ன?
0: இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து பேஷண்ட்டுடைய ஜென்ரல் கண்டிஷன் சொல்லக்கூடிய அவங்க கான்சியஸாக இருக்கிறாங்களா, வரும்போது பேசுகிறாங்களா, அப்புறம் வந்து உடம்புல எந்த போர்ஷன் அடிபட்டுருக்கு. இப்போ அன்கான்சியஸாக இருக்கிறாங்க அப்படின்னாலே மெயினாக பிரெயின் அந்த மாதிரி அடிபட்டிருக்கும். ஸோ ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். தலையெல்லாம் ஒன்றும் இல்லை, நியூரோசர்ஜன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்து நான் ஓகே பிரெயின் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வேறு என்ன காரணத்துலாம் இவங்க ரத்த ஒழுகல் நிறைய இருந்திருக்கலாம். அப்போ நம்ம உள்ளே வரும்போதே அவங்களுடைய பிபி, அவங்களுடைய பல்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ பிபி ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும், பல்ஸ் ரொம்ப டாக்கி கடையான்னு சொல்லக்கூடியதில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம முதல்ல வந்து வி ஹவ் டு சேவ் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட் தேன் த லிம். உயிரை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் உடம்பை காப்பாற்றுவோம். ஸோ அதுக்குரிய இதை நம்ம ஏற்பாடுவோம். எமர்ஜென்சி ட்ரோமா டீம் எல்லா அரசு மருத்துவமனைகளையும் எல்லா தனியார் மருத்துவமனைகளையுமே எமர்ஜென்சி ரூம், இப்போ ER அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ எமர்ஜென்சியில் லைஃபை சேவ் பண்ணி பேஷண்ட் பிபி நார்மலாக்கி பல்ஸ் நார்மலாச்சு, கூட வந்து வழக்கம் போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கலாம், கூட கீட்டு ரோட்டில் எல்லோரும் தான் போகிறோம், எதுக்காக திடீர்னு கீழே விழுந்துருந்தோம், அவருக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்திருக்கலாம், அதில் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் மயங்கியிருப்பார். ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சணும். அந்த இது வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்போ அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், அல்லது பிரெயினில் எங்கேயாவது ரத்த ஒழுகல் இருந்திருக்கலாம், அது டக்குன்னு ஒழுக ஆரம்பிச்சுன்னு கீழே விழுந்திருப்பாங்க, அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் பயில்டாக வந்திருக்கலாம், அதில் கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ இதுகளெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கே ஒரு 2-3 hours ஆயிடும். ஐவி லைன் என்று சொல்கிற செக்யூர் பண்ண முடியும். எந்த பேஷண்ட்டும் எமர்ஜென்சியில் வர்றாங்கன்னா நாங்கள் வந்து ABC அதை வந்து முதல்ல ரெடி பண்ணுவோம். ஏன்னா ஏர்வே பிரீத்திங் அவங்களுடைய நுரையீரல் இந்த தொண்டை வழியாக போடுது, மூக்கு வாய் வழியாக ஏர் உள்ளே போய் இந்த ஏர்வே கரெக்ட் ஆயிடுச்சா, தென் அதுக்கு அடுத்தது வந்து பிரீத்திங் அவங்க நல்லா பிரீத் பண்ணுறாங்களா, தென் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நல்லா ஓடுதா, ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுதா, ப்ளீடிங் எங்கே இருந்தால் அதை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஐவி லைன் போட்டு இது பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன இருக்குது என்ன அந்த நெக்ஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் இது என்ன தேவை. என்ன போன் எல்லாம் கூட நிறைய ஃப்ராக்சர்னால் ஆர்த்தோ டாக்டர்ஸ் வருவாங்க, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. எந்த இரத்த நாளங்கள் கட்டாயிருக்கிறா அல்லது டெண்டான் என்று சொல்லக்கூடிய தசை நார்கள் எதுவும் கட்டாயம் இருக்குதா, அதை நம்ம ரெடி பண்ணணும். ஸ்கின் ரெடி பண்ணணும். ஸ்கின் சாதாரண முறையில் நஞ்சு மட்டும் போயிருக்குன்னா நல்லா துறவாஷ் கொடுத்து அட்டாச் பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லாத போது நம்ம பக்கத்துலேருந்து சதை எடுத்து அது மேலே வைக்க வேண்டியது வரும், அல்லது வேறு இடத்துலேருந்து தோல் எடுத்து போகணும். அதுக்கு வந்து கிராஃப்ட் அண்டு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி அடியை பொறுத்து அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்

0: சிக்ஸ் ஹவர்ஸ்லேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் சில சமயம் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கூட இருந்து ஸ்டே பண்ணுவேன்.
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை என்று கேட்கலாம்.

9:32 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மயிலருக்கு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. அதை ஒவ்வொரு இடத்துலையுமே பதிவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்ட பாடல் கூட, சித்திரை பூ விழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டுக்கருமீனை தொட்டுக்குழைந்திட யார் வந்தவரோ அப்படின்னு கேள்வியை கேட்டால் ஒரு பெண் ஒரு ஆள வர்ணிக்கிறது கூட அழகுதான் இல்லையா? வண்ண கருவிழி தண்ணில் வரும் விழி என்று அழைப்பதுவோ, பசும் பொன்னி புதியதை கண்ணன் என பெயர் சொல்லி துதிப்பதுவோ. இதை நீங்கள் பாடலாக இசையாக கேட்டு ரசிக்கும் போது 60% புது சுகம் கொடுக்கும். இது நீங்கள் கவிதையாக பாடல் வரிகளை நீங்கள் படிக்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொல்லாடல் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. எதுகை முனை இருக்கட்டும், வார்த்தை அந்த மீட்டருக்குள்ளே பொருந்துற மாதிரியான விஷயங்களையும் அழகாகவே பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பாடலுக்கு அழகான ஒரு தனித்துவம் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். 9:33 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மயிலருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் தரக்கூடிய அடுத்த பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும். இப்போது நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் ஏ.எம். ராஜா, பி. பானுமதி பாடியது.

அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. இந்த பியூ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நல்ல புரிதல் தான் இஸ் ஈக்குவல் டு காதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அது அன்பு அப்படின்னு கூட நம்ம மொழிபெயர்த்து வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒவ்வொரு மாயாஜலங்களும் இந்த அன்பில் நடக்கும். ஏதாவது வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்தில் பேசணும், அதில் இடையில ஒரு வார்த்தை சொல்லுவார், இவ்வளோ விஷயம் பேசிட்டு கூட உந்தன் ரூபமே உள்ளம் தண்ணில் வாழுது அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுது. பெண்களுக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆறுதலான வார்த்தைகளும் மிகைப்படுத்தது இல்லாமல் சொல்லும்போது அது இயற்கையாக ரசிக்க கூட செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 9:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க மயில் இருக்கு. நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த பாடல் 1000 பொய் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை வி குமார்.

எல்லாரும் சொன்னாலும் போய் தான், காதல் மட்டும்தான் மெய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல். 9:41 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. மயில் இருக்கு. எப்பவுமே சொல்கிற விஷயந்தான், நிறைய இடங்களில் நிறைய பாடல்கள் நிறைய வரிகளை நம்ம படிக்கும்போது அது நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு அழகூட்டும் அப்படின்றதான். அது சோகமாக இருந்தாலும் கூட, சோகம் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய மனது எங்கேயாவது ஒரு கனமாக இருக்கும்போது அது ரிலேட்டடாக அது விஷயமா நம்ம அந்த பாடல் கேட்கும்போது கொஞ்சம் மனதுக்கு ஆறுதல் இருக்க மாதிரி இருக்கும். அதனாலே பொதுவாக சொல்லுவாங்க, சோகமாக இருக்கும்போது கொஞ்சம் மெலோடியாக கொஞ்சம் அதை வந்து மாற்றக்கூடிய அந்த சுச்சுவேஷனை கடந்து போகக்கூடிய பாடலாக கேட்கணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் தான் இன்னும் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாடலாக கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொய் சொல்கிற விஷயத்தை கூட இன்னும் அந்த இடத்துக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரியான பாசிட்டிவாக விஷயங்களை மாற்றிக்கணும். ஏன்னா எல்லாமே பொய்யாக இருந்தாலும் நீ மட்டும் நிஜம் அப்படின்னு பாசிட்டிவாக மாற்றிக்கணும். நல்லாயிருக்கா? எஸ். இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சரசா பி.ஏ. திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை வேதா.

இரவின் மடியில் உலகம் உறங்கும், நிலவின் அழகில் மலரும் மயங்கும். உள்ளே ஒருவன் உறங்குகின்றானே, வெளியில் ஒருவன் உழவுகின்றானே, எல்லாம் தெரிந்தும் ஊமை போல இருக்கின்றானே என் தலைவன். அது மனசாட்சியையும் சொல்லலாம், மனசாட்சியைத்தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே எப்பவுமே ஒரு விஷயம் ஒரு பச்சை சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கும். 9:46 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீர்கள் கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. மயிலருக்கு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் அன்பேவா திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியது

நீர்கள் கேட்ட பாடல் அன்பைவா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி. நேரம் 9:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மயிலருக்கு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் பொற்சிலை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை ஆர் கோவர்தனம்.

நேர்கள் கேட்ட பாடல் வடிவுக்கு வளைகாப்பு திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மயிலருக்கு தரும் நிறைவு பாடல் வானம்பாடி திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நேரம் இரவு 10 மணி 1 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் இதுவரை கேட்ட சிறு மயிலருக்கு நேர்களின் கேட்கலாம் மேலடி மட்டுக்கள். இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர்கள் 1981 1992 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடலை கேட்டு ரசிக்கலாம். குறிப்பாக அதிக துள்ளலிசை இல்லாத பாடல்கள், அதாவது குறிப்பாக மெலடி மெட்டுகளுக்கு ஏற்ற மாதிரியான பாடல் கேட்பீங்கிற நம்பிக்கையோட வரக்கூடிய நேர்கள் 0422 அப்படின்ற இணைப்பினை சரியாக பயன்படுத்துங்க. 2316312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 2317046 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பு ஏற்படுத்துங்க. ஒருவேளை லைன் கிடைக்கலன்னா வாட்ஸ்அப் என்ன சரியாக பயன்படுத்துங்க, 9585800103 அப்படின்ற எண்ணுக்காக. நிகழ்ச்சியில் ஒருவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார், என்ன ரீசனோ தெரியல, அவருடைய தொடர்பு சரியாக அமையல. அவர் கேட்ட பாடல் இதோ, காதல் ஓவியம் திரைப்படத்திற்காக பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: இசையை அருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன். எக்ஸாக்டாக இது இஸ் ஜானியம்மா அவர்களுக்கு பொருந்தும். 10:07 நீர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இது மெலடி மெட்டுக்கள் நீரூர்வம் கோயம்புத்தூர் மாவட்ட நீர்களுக்காக. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையை பின்பற்றுங்க. குறிப்பாக 1981 1992 வரை இந்த இடைக்கால பாடல் கேட்டு ரசிங்க. குறிப்பாக நல்ல இனிமையான இந்த மாதிரியான மெலடி பாட்டுகள்லாம் கேட்பீங்கன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: மாநகர்லேருந்து ராஜேஷ் பேசுறேன்.
0: சார், ராஜேஷ் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு அகல் விளக்குங்கிற படத்துல இருந்து ஜானகி மாப்பாண்ண மாலை நேர காற்றுங்கிற பாடல்
0: வருது, கேளுங்க ரசிங்க.

0: நேர்களுக்கு எவ்வளோ முறை சொல்லியிருக்கோம், இருந்தாலும் 1981 1992 வரை அகல் விளக்கு வந்து 1979. சில நேரங்களில் தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக கொஞ்சம் கவனிச்சுக்கலங்க, இன்னும் நிறைய கலவை இருக்கக்கூடிய பாடல்கள், அதாவது மென்மையாக இருக்கக்கூடிய மெலடி பாடல்கள் வந்து கேட்பீங்கன்ற நம்பிக்கையோட நான் சொன்ன வழிமுறையை மிகச்சரியாக பயன்படுத்துங்க. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சிவா சார், நான் பேரம்பலி வாசிங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: முன்னே நான் சந்தித்திருந்து இந்த தாவாட்டு மாறி போனது இளையராஜா
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றிங்க சார், நன்றி.

நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய 8 மணி நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான 80s க்ளோரியஸ் சாங்ஸ்லாம் வந்து போட்டிருப்போம். நேர்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான பாடல்கள் இல்லாமல் 1981 1992 இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாடல்கள், இந்த படம்லாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாடல்லாம் செலக்ட் பண்ணி கேளுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் தம்பிக்கு இந்த ஒரு திரைப்படத்திற்காக.

0: நேரம் 10:24 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் நீர்கள் கேட்டு வச்சிட்ருக்கீங்க. மேலடி மட்டுக்கள் நேரிலே கோயம்புத்தூர் மாவட்ட நேரில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி உங்களுக்கு பிடிச்சமான பல இடம் மறுபடியும் சொல்கிறேன். 1981 1992 வரைக்கும் கூடிய இந்த இடைக்கால பாடல்கள், குறிப்பாக எல்லா பாடல்கள் பாடினது இனிமையான பாடல்கள். இந்த மாதிரி பாடல்கள் நீங்கள் நிறைய கேட்கலாம். குறிப்பாக இந்த மாதிரிலாம் பாட்டு கேட்டு எவ்வளோ நாளாச்சுங்க அப்படின்னு நம்ம ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது?
1: மாநகர்லேருந்து புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரி, சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு கோவில்புரா படத்துலேருந்து KJ ஜோசப் பண்ண வேதம் நீங்கிற பாட்டு வேணும் சார்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: 10:29 நேர்கள் கேட்டரசு மகிழ்ந்துட்டுருக்கீங்க. இது மலடி மட்டுக்கள் நீர்வரப்பம் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களுக்காக பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறதுங்க?
1: கரமத்தம்பட்டி தினோபாநகர் நாகராஜ்.
0: நாகராஜ் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: புது புது வார்த்தைகள் வந்து கேளடி கண்மணி.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 செய்வாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மெலடி மட்டுக்கள் நேயர் விருப்பம். கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
1: ஜானகியம்மாவோட நினைவாக ஒரு மாப்பிள்ளை படத்துல பாட்டு போடுறீங்க, அதே போட்டுருங்க சார். ரொம்ப நன்றிங்க.

0: 10:43 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மெலடி மட்டுக்கள் நீர்வழ்பம் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: கோவை செல்வோரம் சையத்ரசிங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு புது புது கவிதை படத்துல இருந்து வா வா வசந்தமே பாடல்
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: 10:48 நிகழ்ச்சி நிறைவு நேர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்கிறதுங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: அக்னி
0: பாட்டு வருது, கேளுங்க ரசிங்க.

0: நீர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM மெலடி மெட்டுக்கள். நீர்களின் கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 77 அதிகாரம் அன்புடைமை அறத்துப்பால். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் சுந்தரமூர்த்தி வாஞ்சலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் TM சவுந்தரராஜன், வித்யா, நாகூர் எம் ஹனிஃப், நாகூர் SMA காதிர், எஸ் ஜானகி, பி உன்னிகிருஷ்ணன், CS கணேஷ் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். தொடர்ந்து 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று பொதுறிவினா இடம்பெறும், காலை 7:30 மணிக்கு விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலா கேட்கலாம், 7:35 முன் செல்லடா மனிதவள மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை பகுதி 2 கேட்கலாம், காலை 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும், காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் கேட்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9 மணிக்கு சிறுவாணிச்சாரல், 10 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம், முற்பகல் 11 மணிக்கு இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்களில் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜ் அவருடன் நேர்முகம் பகுதி 2 நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா, நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் ஹலோ தோழி, 12:40 தமிழ் செயலை தொடர்ந்து 12:50 பூந்தென்றல், பிற்பகல் 1 மணிக்கு மணி 1 மலர் 1, 1:55 வானிலை அறிக்கை, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள் பகுதி 2, பிற்பகல் 3 மணிக்கு டீ டைம் நேர் விருப்பம், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுவும் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி இடம்பெறும், மாலை 4 மணிக்கு கெட் செட் கோ த கேம் ஷோ, 5 மணிக்கு சித்திரை செவ்வானத்தில் கதைகள் வழியே திருக்குறள், மாலை 6 மணிக்கு பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம், இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டிகள் பற்றிய தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:32 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள் கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 8:05 இதமிருதம், 9:15 மயிலரகு காவிய பாடலின் தொகுப்பு, 10:00 மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பம், 10:55 நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வானிலை அறிக்கை, 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை, கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், சேலத்தில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், ஈரோட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், பாலக்காட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், ஊட்டியில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ். நேரம் 10:59.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்புகள் யாவும் நிறைவு பெறுகிறது. நேரம் 10:59. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.